இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 22 நாள், பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 27 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 14 தேதி புதன்கிழமை.

0: இனி கேட்கலாம் நாள் ஒரு குரல், குரல் எண் 415.
1: இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோளற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல்.
2: சறுக்கு நிலத்தில் வழுக்கி விழாமல் காப்பது ஒன்றுகோல். அதுபோல ஒழுக்கமுடையவர்கள் கூறுகின்ற அறிவுரைகளும் ஒரு மனிதனை தக்க நேரத்தில் காக்கும். குறள் எண் 415, அதிகாரம் கேள்வி.
1: இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோளற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல்.
2: சறுக்கு நிலத்தில் வழுக்கி விழாமல் காப்பது ஒன்றுகோல். அதுபோல ஒழுக்கமுடையவர்கள் கூறுகின்ற அறிவுரைகளும் ஒரு மனிதனை தக்க நேரத்தில் காக்கும். குறள் எண் 415, அதிகாரம் கேள்வி.

ஆகாஷவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று காலை முதல் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேர்களே. இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் சென்னேஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் தமிழ் பூங்கனி மொழி. படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. காலை 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி. இந்நிகழ்ச்சியில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து கொய்யா சாகுபடி குறித்து பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் விளங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். காலை 7:00 அறிவோம் 1000. காலை 7:10 மதுரத்தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னேஞ்சலாக. 7:25 நலமாய் வாழ. காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளில் காது கேட்கும் திறன் குறைபாடு குறித்து விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு நிபுணர் டாக்டர் பி ராஜசேகரன் அவர்கள். பகுதி 4. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்குபவர் ஸ்ரீ தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 மதுரத்தென்றல். காலை 8:00 தரம் என்னும் தாரக மந்திரம் உலக தர நிர்ணய நாள் உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். நிகழ்ச்சி சென்னையஞ்சலாக. காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 சக்தி உலா முசிறி தாலுகா வெல்லூர் ஐஸ்வர்ய மகுடதாரிணி ஐஸ்வர்ய மகாலட்சுமியின் தரிசனம்.

படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி. காலை 8:45 மதுர தென்றல், 9 அரங்கிசை. இந்நிகழ்ச்சியில் நவராத்திரி இசை விழா, சுனில் ஹார்கியான் அவர்களின் பாட்டு, எஸ் வரதராஜன் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் மிருதங்கம், ஆர் ராமன் மோர்சிங். காலை 10 எனக்கு பிடித்த பாடல், 11 மதுர தென்றல். நண்பகல் 12 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை சங்கரன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 12:50 மெல்லிசையை தொடர்ந்து 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மதியம் 1:10 என்னுயிர் தோழி வாங்க பேசலாம், அழகுக்கு அழகு சேர்க்க அழகு கலை நிபுணர் கே ஷாலினி அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதியாக, அதனைத் தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு, அதனைத் தொடர்ந்து தெரிந்து கொள்வோம். இப்பகுதியில் ஆரோக்கிய உணவு பற்றிய தகவல், அதனைத் தொடர்ந்து உங்களுக்காக பகுதியில் சொத்து பிரச்சினைக்கு சட்ட தீர்வு, வழங்குபவர் வழக்கறிஞர் எஸ் ராதா அவர்கள் தரும் தகவல். மதியம் 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பி உன்னிகிருஷ்ணன் பாடிய பாரதியார் பாடல்கள், மதியம் 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுர தென்றல், 2:40 விளையாட்டு அரங்கம். இந்நிகழ்ச்சியில் தடை தாண்டுதல் வீரர் எஸ் சுபாஷ் அவருடன் நேர்முகம் பகுதி 1. 2:55 வானிலை அறிக்கை, 3 பகல் ஒளிபரப்பு நிறைவாகி மீண்டும் மாலை ஒளிபரப்பு 5:27 ஆரம்பமாகின்றது. 5:30 மதுர தென்றல், 6 நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்களின் நிகழ்ச்சியில் அன்பு திரைப்பட பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மதுர தென்றல், 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ், 7:15 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் அவகுடா சாகுபடி குறித்து, கொடைக்கானல் பண்ணைக்காடு விவசாயி சந்திரசேகரன் அவர்கள் தரும் தகவல்கள், 8 செய்தி அறிக்கை, 8:05 மதுர தென்றல், 8:30 இது நம்ம ஏரியா, உணவை சேமிப்போம் தகவல் வழங்குகிறார் மதிகோபிகா, நோபல் பரிசை உருவாக்கிய ஆல்பர்ட் நோபல் பற்றி தகவல் வழங்குகிறார் கே மாலினி மற்றும் ஐஸ்வர்யா. 8:45 மதுர தென்றல், 9 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை. இந்நிகழ்ச்சியில் டி வை கோபாலகிருஷ்ணனுடைய பாட்டு, எஸ் வரதராஜன் வயலின், பி நடேசன் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:45 நட்சத்திர கீதங்கள், இந்நிகழ்ச்சியில் நடிகர் ஜெய்சங்கர் அவர்களுடைய நடித்த திரைப்பட பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 ஒளிபரப்பு நிறைவாகும். இவையாவும் ஆகாஷவாணி மதுரை மத்திய அலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நம் நிகழ்ச்சிகள்.

0: ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1769 கிலோஹெர்ட்ஸ். நேரம் காலை 5:59:43.
1: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
2: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
2: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
1: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
2: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
1: என்டர்டெயின்மெண்ட்டா.
2: ஆமா, என்டர்டெயின்மெண்ட்டா ஒரு போஸ்ட்.
1: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
2: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கனகங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
1: ஆமா, 1 மணிக்கு வரும்.
2: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
1: நானும் கூட சொல்லிருக்கேன்.
2: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கனகங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz-ல வசந்த கனகங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, Facebookல மட்டுமா?
2: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
3: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
5: ஓ 2-2-2-4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நண்பர்கள் பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452

0: 25 30 410.
1: அதாவது
2: அவர் என்ன சொல்ல வர்றார்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
3: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றியா, ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
2: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஆமாங்கக்கா.
4: கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெலிஜலாக.

0: will be implemented immediately post-Diwali. The Ministry of Culture will organize Brihattar Bharat International Conference on Bharat's cultural connections across the globe in New Delhi from today. The three-day conference will bring together delegates, ambassadors and scholars from 50 nations to deliberate on India's historical and contemporary cultural connections with the wider world. Prime Minister Narendra Modi will address the gathering through a special video message on the occasion. The Ministry of Panchayati Raj will today organize a dedicated one-day cleanliness and pendency disposal drive as part of the ongoing Special Campaign 6.0. During the drive, the Ministry aims to promote workplace cleanliness, improve the use of office space and expedite the disposal of pending matters. In badminton, Indian shuttlers Tanvi Sharma and Kidambi Srikanth progressed to the second round of the Denmark Open 2026 after securing hard-fought victories in their opening matches. Tanvi defeated Japan's Natsuki Nidaira 2-1 in a thrilling three-game contest. In men's cricket, India will face West Indies in the fourth T20 International in Hyderabad today. The match will begin at 7 p.m. IST. India leads the five-match series 2-1 after defeating West Indies by 14 runs in third T20I in Indore last Sunday. And that is the end of this news bulletin.
1: Niram Kalai Aravani Patanimidam
2: Akashvani இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
3: மன நிறைவு. இந்த உலகத்தில் மனிதன் அத்தனை துன்பங்களுக்கும் மூல காரணம் என்ன தெரியுமா? ஆசை. ஆசைப்படுவது தவறில்லை, அதுதான் மனிதனின் வளர்ச்சிக்கு காரணம். ஆனால் பேராசை இருக்கிறதே, அது மனிதனை எப்போதுமே நிம்மதியற்றவனாக வைத்திருக்கும். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் ஒருமுறை ஒரு பெரிய சந்தைக்கு போனாரா. அங்கே விற்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆடம்பர பொருட்களை பார்த்துவிட்டு, எனக்கு தேவையில்லாத இத்தனை பொருட்கள் இந்த உலகில் இருக்கின்றனவா என்பதை பார்த்து மகிழவே இங்கு வந்தேன் என்றாரா. என்ன ஒரு மனநிலை பாருங்கள். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மனதில் நிறைவு இல்லை என்றால் அவன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஏழைதான். மனநிறைவு உடையவனே உலக பணக்காரன். சமூக வலைத்தளங்களில் அடுத்தவர்களின் பளபளப்பான வாழ்க்கையை பார்த்து ஏங்காதீர்கள். திரை வேறு, நிஜ வாழ்க்கை வேறு. அவனுக்கு இருக்கும் சொகுசு வாழ்க்கை எனக்கு இல்லையே என்று வருத்தப்படாதீர்கள். உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதில் மனநிறைவு அடையுங்கள். ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். உங்களிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகிவிட்டால் நீங்கள்தான் இந்த உலகத்தின் பேரரசர். இன்று நாம் வாழும் உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற பேராசை மனிதனை துரத்தி கொண்டே இருக்கிறது. இந்த இடைவிடாத ஓட்டத்திற்கு நடுவே மனிதன் தொலைத்துவிட்ட மிக முக்கியமான ஒன்று மனநிறைவுதான். மனநிறைவு என்பது முயற்சியை கைவிட்டு சோம்பேறியாக இருப்பதல்ல, மாறாக நம்மிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதும் அதே நேரத்தில் நேர்மையான வழியில் மேலும் வளர நினைப்பதுமே ஆகும். ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடாயினும் ஆசை அருமின் என்றார் திருமூலர். மனநிறைவு என்பது நம்மிடம் உள்ளவற்றை கொண்டு திருப்தி அடைந்து நிகழ்காலத்தில் அமைதியாக வாழ்வதாகும். இது புதிய இலக்குகளை நோக்கி ஓடக்கூடாது என்று சொல்லவில்லை, மாறாக ஓடும் ஓட்டத்தில் நம்மிடம் இருக்கும் சந்தோஷங்களை தொலைத்துவிடக்கூடாது என்று சொல்லுகிறது திருவள்ளுவர். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் என்கிறார். அதாவது பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய நான்கையும் நீக்கி வாழ்வதே அறம். இதில் பேராசையை நீக்கினால் மட்டுமே ஒரு மனிதனுக்குள் மனநிறைவு எனும் தெய்வீக குணம் பிறக்கும். அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அக்துண்டேல் தவாது மேன்மேல் வரும். அதாவது ஆசை இல்லாதவருக்கு துன்பம் இல்லையாகும். ஆசை இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல்
4: உள்ளம் நடுநிலையில் செயல்பட உறுதி பெறுமாயின் நாம் சொல்லும் சொற்களிலும் சத்தியம் நிலைத்திருக்கும், நீதி நிலைத்திருக்கும். காய்தல் உவத்தல் அகற்றி ஒரு பொருள் கண் ஆய்தல் அறிவுடையார் கண்ணதே என நடுவுநிலை அறியும் முறையை அறநெறி சாரும்.

0: கூறுகின்றது. இன்னார் இனியார் வயல் நிலம் களர் நிலம் என வேறுபாடின்றி பொழியும் மழையாய் காய்தலின்றி சமமாய் நோக்கி நடுவுநிலைமை போற்றுவோம். தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின் என்கிறது திருக்குறள். நம் உள்ளம் நடுநிலை பண்பை நாடினால் சமூகத்தில் மதிப்பும் நம்பிக்கையும் கிடைக்கும். நடுநிலை குணம் தலைமுறை கடந்த புகழையும் நன்மையையும் தரும். நடுநிலையாளர்களை நாடு அரவணைத்து கொள்ளும். நடுவு நின்றார்க்கு அன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே என்கிறார் திருமூலர். நடுநிலை என்ற உயரிய குணத்தால் ஒப்பில்லாதவர்களாய் உயர்ந்து நிற்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: நேரம் காலை 6:14:38. நேர்களே, இன் கேட்கலாம் தெய்வீக மனம் கமழும் பக்தி மாலை.

0: நிறம் காலை 6:34 நிமிடம் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு சொல் கேளீர்.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெற உள்ள பயிற்சி வகுப்புகள் பற்றிய அறிவிப்பு. இம்மாதம் 15 வியாழக்கிழமை என்று, அதாவது நாளை, வெள்ளரிக்காய் உற்பத்தி முறைகள் குறித்த பயிற்சி மதுரை கிழக்கு பகுதியிலும், 23 வெள்ளிக்கிழமை என்று நுண்கீரைகளில் மதிப்பு கூட்டல், 27 செவ்வாய்க்கிழமை என்று செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு, 28 புதன்கிழமை என்று மண்வள மேலாண்மை மற்றும் தேவைக்கேற்ப உரம்பிடும் தொழில்நுட்பங்களின் பயன்பாடு பற்றிய பயிற்சிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்திலும், 29 வியாழக்கிழமை அன்று பருத்தியில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்த பயிற்சி திருமங்கலம் பகுதியிலும் நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு மதுரை வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார்.
0: அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருக்கின்றது ஒரு சொல் கேளு, இன்று ஒரு செய்தி. இந்நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்டு முடித்தீர்கள் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து கேட்கலாம் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் நடைபெற உள்ள பயிற்சி வகுப்புகள் பற்றிய அறிவிப்பு. இம்மாதம் 15 வியாழக்கிழமை என்று, அதாவது நாளை, பால் மாடுகளில் மடிநோயை கட்டுப்படுத்த மாஸ்டர் ஹீல் ஜெல் குறித்த FLD பயிற்சி, 16 வெள்ளிக்கிழமை என்று தேங்காயில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்த FLD பயிற்சி KVK வளாகத்தில் நடைபெற உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 17 சனிக்கிழமை என்று பால் மதிப்பு கூட்டல் பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச நேரடி பயிற்சி வகுப்பிற்கு முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. அலைபேசி எண் மீண்டும் 94 88 57 57 16. விருப்பம் உள்ளவர்கள் இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, நெல்லில் துத்தநாக சத்து பற்றாக்குறையின் அறிகுறிகள் என்று சொல்லும் போது, இலையின் அடிபாகத்தில் நடுநரம்பின் இருபுறமும் பட்டையான மஞ்சள் நிற கோடுகள் தோன்றும். சிவப்பு கலந்த பழுப்பு நிறம் கீழ் இலைகளில் காணப்படும். இலையின் பரப்பு குறைந்துவிடும். மணி பிடித்தல் காலதாமதமாகும். வளர்ச்சியானது சீராக இருக்காது. இதனை நிவர்த்தி செய்ய மண்ணில் அடி உரமாக 25 துத்தநாக சல்பேட் இட வேண்டும். 5 துத்தநாக சல்பேட்டை 1 லிட்டர் தண்ணீரில் கரைத்து இலை வழியாக 15 இடைவெளியில் இருமுறை தெளிக்க வேண்டும். இம்முறையை பின்பற்றும் போது நெல்லில் அதிக விளைச்சல் பெறலாம். இவ்வாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தகவல் குறிப்பு தெரிவிக்கிறது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில, கொய்யா சாகுபடி குறித்து பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
2: தோட்டம் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமா நீங்க கொய்யா பழ சாகுபடி இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த கொய்யா பழ சாகுபடி இதுல என்னென்ன உத்திகள் இருக்கு, என்னென்ன நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. இப்ப கொய்யா சாகுபடி அப்படின்னு சொல்லும் போது, மொதல் நீங்க வந்து நிலத்தை எப்படி நீங்க வந்து சமப்படுத்தி இந்த கொய்யா சாகுபடிக்கு ஏத்த மாதிரி மாத்தினீங்க?
3: கொய்யா மரத்துக்கு வந்து செம்மண்ணா இருந்தா ரொம்ப நல்லது. அந்த செம்மண்ல வந்து நம்ம மொதல் உழுது ரெடி பண்ணிட்டு ஒரு 15 ஒரு மரம் வைக்கிறது நல்லது. சிலர் வந்து 12 ஒரு மரம் வைக்க சொல்லி சொல்றாங்க. இந்த செடிகள்லாம் நான் பெரிய உலகத்துல சிவா நர்சரின்னு ஒண்ணு இருக்கு, அந்த நர்சரியில நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் செடியெல்லாம் வச்சோம். நாங்கள் வச்சிருக்கிறது 15 ஒரு மரமாக வச்சிருக்கோம். ஆனால் 12 ஒன்று வைக்க சொல்கிறாங்க, நான் 15 ஒன்று வச்சிருக்கேன். செடி வச்ச 1.5 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய்க்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 3 மேலே நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்குது இது லக்னோ 49 ரகம் நாங்கள் நட்டிருக்கோம். மற்றபடி கொய்யாவை பொறுத்த வரைக்கும் குப்பை மெயினாக போடணும், அதேங்க அதில் உள்ள ஒரு கட்டாயமான விஷயம்.
2: இப்போ

0: நர்சரியில போய் நீங்களே வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்க, எத்தனை மாத கண்ணு எல்லாம் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க?
1: கண்ணு வந்து அநேகமா ஒரு 2 மாசம் வச்சிருந்து நம்மகிட்ட கொடுக்குறாங்க. நம்மகிட்ட வாங்கிட்டு வரும்போது ஒரு 2.5 அடி உயரத்துல இருக்குது அந்த செடி. அவங்க 2 மாசம் வளர்த்து கொடுக்குறாங்க, நம்மகிட்ட கொடுக்கல.
0: இப்ப கண்ணு வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க குழி தோண்டி எத்தனை இடைவெளியில அந்த கண்ணு நடணும் அது எல்லாமே நீங்க செஞ்சிருப்பீங்கல்ல, அப்படி என்னென்னலாம் செஞ்சிருந்தீங்க?
1: செடி வைக்கும் போது வந்து ஒரு 1 அடிக்கு 1 அடி தோண்டிட்டு 12 அடிக்கு ஒரு செடியை வைக்க சொல்றாங்க. நான் 15 அடிக்கு ஒரு செடியா வச்சிருக்கேன். குழி ஒரு 1 அடிக்கு 1 அடி தோண்டிருப்போம். அதுக்கு மேல தோண்டல, மண்ணு நல்லா இருக்குன்றதுக்காண்டி ரொம்ப ஆழமா நான் தோண்டல. 1 அடிக்கு 1 அடி தான் தோண்டி, கை குழி மாதிரி தோண்டி தான் வச்சிருந்தாங்க.
0: இப்ப குழி தோண்டதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது உரம் அந்த மாதிரி எல்லாம் போடுறீங்களா?
1: எங்களுக்கு மண் வந்து கரம்ப கலந்த மண்ணுன்றதுனால நான் உரம் போடல. ஆனா கரம்புக்கு மண் இல்லாம செம்மண்ணா மட்டும் இருந்தாலும் மத்த மண்ணா இருந்தாலும் உள்ள அந்த குழிக்குல வந்து குப்பை போட்டு ஒரு 10 கிலோ குப்பையை போட்டு ஒரு மாசம் ஆற விட்டுட்டு செடி வைக்கிறது நல்லது.
0: இப்ப நீங்க வந்து செடி வைக்கும் போது இப்ப எந்த காலம் அப்படின்னு எதுவும் முடிவு பண்ணிடுவீங்களா? இப்ப மழை காலத்துல அப்படின்னு நடும்போது ரொம்ப சிறந்ததா இருக்கா, இல்ல எப்ப நட்டான் அப்படின்னா இந்த செடி வந்து முளைச்சு நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு?
1: பொதுவாக வந்து அந்த ஜூன் மாசத்துக்கு மேல வச்சோம்னா கொஞ்சம் தொடர்ச்சியா மழை பெய்யும். அப்ப நம்ம கொஞ்சம் தண்ணியை குறைச்சி விட்டாலும் செடி நல்லா வந்துடும் அந்த மழை காலத்தை அனுசரிச்சு. இல்ல தண்ணி நல்லா இருக்கு நம்மளால தண்ணியோட முடியும்ன்றவங்க எந்த காலத்துல வேணாலும் அந்த கொய்யா கண்ணு நெல்லி கண்ணு இது எல்லாமே நடலாம். அதனால நம்ம வந்து ஜூன் மாசத்துல நடுறது கொஞ்சம் ரெகுலரா மழை பெய்யும், இயற்கை சீதோசனால நல்லா இருக்கும். ஆனா வெயில் காலத்துல தண்ணி நம்மளால ரெகுலரா நல்லா விட முடிஞ்சா வெயில் காலத்துல சுத்தி களை வர்றது கொஞ்சம் குறையும், நம்ம ஈஸியா செடியை கொண்டு வந்துடலாம். மழை காலத்துல சுத்தி நம்ம வேற விவசாயம் பண்ணணும், இல்லாடியே சும்மா கொய்யா கண்ணை மட்டும் நட்டோம்னா களைகள் நிறைய படர்ந்து நம்ம செடியை போட்டு அமுக்கும். அதனால இந்த ஜூன் மாசத்துல நடுறது நல்லது, இல்ல தண்ணி நம்மளால விட முடிஞ்சா எல்லா மாதமும் நடலாம்.
0: இப்ப கொய்யா கண்ணு அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட எவ்வளவு ஏக்கர் பயிரிட்டு இருக்கீங்க? இப்ப அதன் மூலமா நமக்கு வந்து உற்பத்தி கிடைக்குது?
1: கொய்யா மரத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2.5 ஏக்கர் போட்டிருக்கேன். அதாவது ஒரு ஏக்கர் கணக்கு வாங்கி நடல, இந்த 2.5 ஏக்கர்ல நான் வந்து ஒரு 300 கன்று நட்டிருக்கேன் இந்த 15 அடி இளவெளியில வைக்கும் போது. நெல்லியும் அதே மாதிரி 15 அடி இளவெளியில 300 கன்று நட்டிருக்கேன். இந்த செடிகள் எல்லாமே சமயத்துல சிலது கொஞ்சம் பழுது போகத்தான் செய்யும், ஒரு 10% 15% நம்ம என்னதான் கவனமா பார்த்தாலும் அந்த மாதிரி பழுது போக போக திரும்ப இடையில அந்த டேமேஜ் ஆகும்போது ஒரு 10 கன்று 10 கன்று டேமேஜ் ஆகுதுன்னா அந்த 10 கன்று போட்டு ஒரு 4 வருஷம் வரும்போது எல்லா இடத்துலயுமே செடி இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் டேமேஜே இல்லாமல் ரெகுலரா எல்லா மரமும் காய்க்கிற மாதிரி வந்துருங்க. அதில் நம்ம நடுற கண்ணு பூராமே அதில் சக்ஸஸாக வந்துடும் எதிர்பார்க்க முடியாது. அதனால் நாங்கள் இடையில பழுது கண்ணு போட்டு போட்டு ஒரு 4 வருஷம் ஆச்சு எல்லா இடத்தையும் ஃபில்லப் பண்ணுறது. இப்போ ஒரு 6-7 வருஷமாக காய்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் முடுவார் அப்படின்ற ஊருக்கு நாங்கள் காயெல்லாம் கொண்டு போகிறோம். அது சீசனை பொறுத்து கொஞ்சம் முன்பின்னா காய்க்கும்.
0: இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 2.5 ஏக்கரில் ஒரு 300 கன்று போட்டிருக்கீங்க அப்படின்னீங்க. இப்போ உங்களுக்கான உற்பத்தி அப்படின்றது எவ்வளோ நாள் இடைவெளியில் கிடைக்குது, எந்த அளவுக்கு கிடைக்குது, குறிப்பிட்ட கிலோ கணக்கு சொல்ல முடியுமா?
1: நாங்கள் நட்டு வச்சு 1.5 வருஷத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் காய்க்குது, 3 வருஷத்துக்கு மேலே ஓரளவு நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னா நம்ம கொண்டு போகிற பெட்டியில் வந்து 35 கிலோவிலேருந்து 40 கிலோ காய் இருக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து 500 ரூபாய்க்கும் போகுது, அன்சீசன் காலத்தில் காய்ச்சிச்சுன்னா 2000 ரூபாய்க்கும் போகுது. அதனால விலை நிர்ணயத்தை நம்மளால் அதை கரெக்டாக சொல்ல முடியாது. இந்த காய்கள் வந்து 12 மாதமும் காய்க்கக்கூடியது கொய்யா. அதனால் நமக்கு எந்த மாதத்தில் வருது எந்த மாதத்தில் கிடைக்குது அது நிர்ணயமான சம்பாத்தியத்தை அதில் சொல்ல முடியாது. நமக்கு அந்த அன்சீசனில் கிடைச்சா நிறையா லாபம் கிடைக்கும், சீசனில் கிடைச்சா ரொம்ப குறைச்சி கிடைக்கும். அது இயற்கையில் வருது அது நம்ம சொல்ல முடியாது. இதில் டேமேஜாக உள்ள பழங்களை வந்து கிலோ 12 ரூபாய்க்கும் எடுக்கிறாங்க, 10 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, 14 ரூபாய்க்கும் எடுக்கிறாங்க. அந்த டேமேஜ் பழங்களை அந்த சீசன் காலத்தில் கொஞ்சம் டேமேஜ் கூட இருக்கும். அப்போ அந்த டேமேஜ் பழங்களை அந்த தனியாக கொண்டு போட்டோம்னா ஜூஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நல்ல பழங்களை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறோம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் விலை நிர்ணயம் வர்ற காய்களை பொறுத்து வியாபாரிகள் சில டிமாண்ட் சீசனில் வியாபாரிகள் கம்மியாக வந்தால் விலை போகாது. அதே இது நல்ல சீசன் டைத்தில் நிறையா காய் வந்து நிறையா வியாபாரிகள் வந்தாங்கன்னா நிறையா நமக்கு விலை கிடைக்கும். அதனால் வரக்கூடிய காய்கள் உற்பத்திகளை பொறுத்து இருக்குது.
2: இதுவரை இன்றைய இன்று ஒரு செய்தியில் கொய்யா சாகுபடி குறித்து பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி. ராமநாதன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

0: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்கள்.

வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை

0: தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவேக அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று புளும்பர்க் பொருளாதார மாநாட்டிற்கு இடையே கனடா பிரதமர் திரு மார்க் கார்னியை தாம் சந்தித்து பேசியது குறித்து பிரதமர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். கனடா பிரதமருடனான சந்திப்பு இரு நாட்டு உறவுகளில் ஏற்பட்டுள்ள சாதகமான முன்னேற்றத்தை வலுப்படுத்துவதுடன் வர்த்தகம், எரிசக்தி, தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்தது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளும் இணைந்து நிலையான மற்றும் வளமான உலகை உருவாக்க பங்காற்றி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து பிரிவினைவாத வன்முறைகளையும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டித்துள்ளன. புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்த இந்த நாடுகளின் முதலாவது உள்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தில்லி பிரகடனத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்ட விதிமுறைகள் மற்றும் ஐநா வகுத்துள்ள கோட்பாடுகளுக்குட்பட்டு தீவிரவாதத்தை எதிர்ப்பது என அதில் கூறப்பட்டுள்ளது. பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பிம்ஸ்டெக் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல், இணையவழி குற்றங்கள், நிதி மோசடி, ஆள்கடத்தல், ஆயுத கடத்தல், கடற்கொள்ளை, சட்டவிரோத குடிபெயர்வு மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இணையதளத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பாதுகாக்கக்கூடிய பிராந்தியமாக வங்காள விரிகுடா மண்டலத்தை இந்த நாடுகள் அங்கீகரிப்பதாக தில்லி பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். விஜயவாடாவுக்கு நேற்று சென்ற முதலமைச்சர் திரு விஜய் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து நதிகள் இணைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு ஏற்கனவே 4.08 TMC தண்ணீர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் நீர் இருப்பு மற்றும் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் தண்ணீர் திறக்க தமது அரசு பரிசீலிக்கும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மேலும் கோதாவரி, காவிரி ஆறுகளை இணைக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து திரு சந்திரபாபு நாயுடு எடுத்துரைத்ததாகவும் வறட்சியை எதிர்கொள்வதற்கு நதிகள் இணைப்பு மட்டுமே நிரந்தர தீர்வாகும் என்பதை வலியுறுத்தியதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக விஜயவாடா உற்சவ நிகழ்ச்சியில் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் திரு விஜய் பங்கேற்றார். எல்நினோ பாதிப்பு காரணமாக தமிழகத்தின் மின் தேவை அதிகரித்திருப்பதாகவும் அதன் காரணமாகவே கூடுதல் விலைக்கு மின்சாரம் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை முதல் வரும் 31ஆம் தேதி வரை சுமார் 1500 MW மின்சாரம் வாங்குவதற்கு மட்டுமே டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: பீக் அவர்ஸ்ல சாயந்தரம் 6 மணிலிருந்து அந்த 12 மணி வரைக்கும் 6 மணி நேரத்துக்கு மட்டும் நம்மளுடைய டிமாண்டுக்கு கொஞ்சம் பூர்த்தி செய்வதற்காக நம்ம வந்து டெண்டர் கால் பண்ணிருக்கோம். போன வருஷத்தை பாக்குறப்போ போன வருஷம் நம்மளுடைய தமிழகத்துடைய தேவை வந்து 16800 MW இருந்துச்சு இதே காலகட்டம். ஆனால் இப்போ வந்து 21000

0: மெகாவாட் அதாவது 30% அளவுக்கு வந்து நம்மளுடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் எல்லினோ காரணமாக வெப்பம் குறையவே இல்லை. ஏற்கனவே நம்ம வந்து வாங்கிட்டு இருந்த பவர்ல இருந்து 4850 மெகாவாட் வந்து நமக்கு வரல. ₹35 வந்து கேஸ்ல இருந்து ஜென்ரேட் பண்ற பவர் மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு வரும். ஏன்னா அவங்களோட உற்பத்தி காஸ்டே அதிகம். நாப்தால இருந்து வர பவர் வந்து ₹47 வரும். இப்ப நம்மளுக்கே வந்து இங்க எண்ணூர்ல இருக்கு நாப்தா பவர் ரொம்ப ஒஸ்டான காலகட்டம்லாம் ஆபரேட் பண்ணும். இதனாலதான் சடன் டிமாண்ட் இப்ப வாங்குற இந்த டெண்டர் வந்து அக்டோபர் 15 முதல் 31 வரைக்கும் மட்டும்தான். நம்ம கால் ஃபார் பண்ணிருக்கிறது 3500 மெகாவாட் கிட்ட கால் ஃபார் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம வாங்க போறது 1500 மெகாவாட் தான் வாங்க போறோம்.
1: இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சேலம் கைத்தறி நெசவாளர் சேவை மையத்தின் சார்பில் கோவையில் நேற்று தொடங்கிய சிறப்பு கைத்தறி கண்காட்சியை பார்வையிட்டபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேட்டுப்பாளையத்தில் கைத்தறி நெசவு பூங்கா அமைப்பது தொடர்பான கோரிக்கை குறித்து ஆய்வு செய்து விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் வழங்குவதற்கான இலவச வேட்டி சேலை உற்பத்தி துரிதமாக நடைபெற்று வருவதாக திரு விஜய் பாலாஜி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் சாமானிய மக்களின் மீது தாவேக அரசு விலைவாசி உயர்வு என்ற சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலத்தின் பணவீக்கம் தேசிய சராசரியை தாண்டி 6.81% அதிகரித்திருப்பது இந்த அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு சான்றாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் உள்ளூர் சந்தை விலையை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டதாகவும் இதனால் சாமானிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களில் GST வரி வசூல் முன் எப்போதும் இல்லாத வகையில் எதிர்மறை வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே அரும்பாக்கம் கிராமத்தில் அஞ்சல் வார விழாவை முன்னிட்டு சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி துணை அஞ்சல் கண்காணிப்பாளர் திருமதி பிரேமாவதி தலைமையில் நடைபெற்றது. இதில் செல்வமகள் சேமிப்பு திட்டம், மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அஞ்சல் துறையின் பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் சேமிப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள முடிந்ததாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: பெண் குழந்தைகளுக்கு எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பெண் குழந்தைங்களுக்கு மாசம் மாசம் சேமிக்கிறதுனால படிப்பு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நகர் அதுவும் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய விஷயம். இப்போ அஞ்சல் மூலமா சேமிக்கிறதுனால நாங்க ரொம்ப பெனிஃபிட் அடைகிறோம். அஞ்சல் ஆழ்வு காப்பீட்டு திட்டத்தில் நாங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். மக்களுக்கு அஞ்சல் துறை ஒரு வர பிரசாதமா இருக்கு.
3: போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. செல்வம் மகள் இன்சூரன்ஸ் ஆர்பிஎல் ஆதி எல்லாம் போட்டுட்டு இருக்கு. காசு இருந்தாலும் செலவாயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா இதுல போஸ்ட் ஆபீஸ் மூலமா சேமிக்கிறது நம்ம வீட்டு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. எஸ்எஸ்ஏ மூலம் நம்ம சேமிப்பு பண்றது குழந்தைங்க படிப்பு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு.
1: இருவரி செய்திகள். நுரையீரல் புற்றுநோய் காரணமாக போப்பாண்டவர் 14 லியோவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக வாட்டிகன் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் ஹவுதி கிளர்ச்சி குழுவினர் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் கட்டிடங்கள் இடிந்தன. 4 பேர் காயமடைந்தனர். பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். 7 பேர் மீட்கப்பட்டனர். இந்த ஆண்டிற்கான திறன் மேம்பாட்டு போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 19ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் என்று மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் நேற்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடை மருந்தகங்கள் மற்றும் கோழி இன நோய் ஆராய்ச்சி கூடத்தில் அமைச்சர் கமலி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற தென்காசி மாவட்ட விளையாட்டு வீரர்களை அமைச்சர் திரு ராஜீவ் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். சிறுபான்மையின இஸ்லாமிய மாணவர்கள் வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயில்வதற்கான கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் இதுவரை 2480 குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்கும். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா எஃப்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்பு.

செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவைக்க அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
3: நம்மால ஒரு பழைய மரத்துண்ட கையில் எடுத்து அது எத்தனை ஆண்டுக்கு முன்னால வளர்ந்துருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? இன்னொரு கேள்வி, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த மனிதர்களோட எலும்புன்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்களே, அது எப்படி? இதுக்கு விடையா இருக்கிறது கார்பன் 14 தாங்க. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? கார்பன்ங்கிறது இயற்கையில காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான தனிமம். எல்லா மரங்கள்லையும் விலங்குகள்லையும் மண், உணவு, ஏன் நம்ம உடல்ல கூட கார்பன் இருக்கு. கார்பன் இல்லாம உயிர்களோட வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா அதுவே அதிக அளவுல உருவாகும் போதுதான் நமக்கு பிரச்சனையா மாறுது. இப்போ வளிமண்டலம்னா என்னன்னு பார்ப்போம். இதில் நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீராவின்னு எல்லாமே இருக்கும். இந்த வளிமண்டலம் இருக்கிறதால தான் நாம் எல்லாரும் நிம்மதியாக சுவாசிக்க முடியுது. அது மட்டும் இல்லைங்க, சூரியன்கிட்ட இருந்து வரக்கூடிய கடுமையான கதிர்வீச்சிலிருந்தும் நம்மளை இது பாதுகாக்குது. பூமியோட வெப்பநிலையை சமநிலையில் வச்சிருக்கவும் இது உதவுது. ஆனால் நாம தான் நிலக்கரி, பெட்ரோல், டீசல்களை அதிக அளவில் எரித்து இந்த வளிமண்டலத்துக்கு அனுப்புகிறோம். ஈரமான போர்வ மாதிரி இருக்கிற இந்த வளிமண்டலத்துக்குள்ளே நுழையிற இந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு ஈரப்பதமாக இருக்கிற வளிமண்டலத்துக்குள்ளே ஊடுருவி போக முடியாமல் பூமிக்குள்ளே வெப்பத்தை நிரப்பிக்கிட்டே வருது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்பி நிரம்பி நிரம்பி அதிகமாகிறதால தான் இன்றைக்கி நாம் வெயிலை தாங்க முடியாமல் கதறிக்கிட்டு இருக்கிறோம். கார்பனில் பல வகை இருக்குங்க. கார்பன் 12, கார்பன் 13 நிலையானது. ஆனால் கார்பன் 14 கதிரியக்கத்தன்மை கொண்டது. விண்வெளியிலிருந்து வரக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான கதிர்கள் இந்த வளிமண்டலத்தின் வழியாக தான் பூமிக்குள் நுழையும். அப்படி நுழையும் போதே அங்கிருக்கக்கூடிய நைட்ரஜனை அட்டாக் பண்ணி கார்பன் 14 மாறுது. இப்படி உருவாகிற இந்த கார்பன் காற்றுல கலந்து தாவரங்களுக்கு போகுது. அதை சாப்பிட்ட விலங்குகளுக்கும் மனுஷனுக்கும் போகுது. இப்படி உயிரோடு இருக்கிற எந்த உயிரினமாக இருந்தாலும் அதில் கொஞ்சமாவது இந்த கார்பன் 14 காணப்படும். உயிரோடு இருக்கும்போது ஒரு உயிரினம் கார்பனை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும். ஒருவேளை அந்த உயிரினம் இறந்து போயிட்டா புதுசாக கார்பன் 14 சேருவது நின்று போயிடும். அதுக்கப்புறம் ஏற்கனவே அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கார்பன் 14 உடம்பு சிதைய சிதைய கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த கார்பனோட அரை ஆயுள் காலமே 5730 வருஷங்கள்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பொருளில் 100% கார்பன் 14 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சுமார் 5730 வருஷத்துக்கு அப்புறம்தான் அதிலிருந்து 50% குறையும். அடுத்த 5730 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த கார்பன் 25% குறையும். இப்படி மெல்ல மெல்ல 5730 வருஷத்துக்கு ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடல்ல இருந்து கார்பன் விட்டு பிரிஞ்சு வெளியேறும். இப்படி இந்த குறைவை கணக்கிட்டு தான் அந்த உயிரினம் எப்போ இறந்துச்சுங்கிறத விஞ்ஞானிகள் மதிப்பிடுறாங்க. இங்கே ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிறணும், கார்பன் நமக்கு எதிரி இல்லை, கார்பன் அதிகரிப்பு தான் நமக்கு பிரச்சனை. இந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் மரங்கள் உறிஞ்சிக்கிட்டு நமக்கு ஆக்சிஜனையும் அது கார்பனாகவும் சேமிச்சுக்கிறதுன்னு சொன்னேன்ல,

0: காரணத்தினாலாக மரங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டா நாம வெளியேற்றுற இந்த கார்பனை அது உறிஞ்சிக்கிட்டு நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். கார்பனை உறிஞ்சு தன்னோட புதைச்சி வச்சுக்கிற மரங்களைத்தான் நாம் வெட்டி அந்த கார்பனை மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறோம். இதனால் நமக்கு தான் ஆபத்து அதிகமாகிக்கிட்டே போகுது. அதனால் இந்த ஆபத்துலேருந்து நம்மளையெல்லாம் குறைச்சிக்கணும், நாமெல்லாம் மீண்டு வரணும்னா மரங்களை நாம் நடணும். குறைஞ்சபட்சம் நாம் சுவாசிக்க சுயநலத்துக்காகவாவது சில மரங்களை நடலாமே.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்கு அதிசயம் அற்புதம் அப்படின்னு நடக்கணும் அவசியம் இல்லைங்க. நம்முடைய சிந்தனைகளும் செயல்களும் பாசிட்டிவாக இருந்தாலே போதும் அப்படிங்கிற சிந்தனை வரிகளோட உற்சாகமான இனிய காலை வணக்கம் கூறி உங்களோட பேச தயாராக இருக்கிறது நான் நாகநந்தினி. தொடக்கமாக அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் பிஎம் ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நேர்களே, ஒரு நாட்டோட உண்மையான வளர்ச்சிங்கிறது பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியமான சுகாதாரமான வாழ்வாதாரம், மேம்பட்ட கல்வி, ஊட்டச்சத்து நிறைந்த இளம் தலைமுறைகள், இது எல்லாம் சேர்ந்தது தாங்க நாட்டோட வலிமையான வளமான எதிர்காலத்துக்கு அடிப்படையாக அமையுது. அந்த வகையில் பிரதம மந்திரி அவர்களின் திட்டமான பிரதம மந்திரி கிஷோரி சக்தி யோஜனா திட்டம் 11 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலை சுய வளர்ச்சி மேம்படுத்தும் திட்டம். அது மட்டும் இல்லைங்க, முறை சார்ந்த கல்வி, தொழிற்கல்வி மற்றும் சுயசார்புக்கான பயிற்சிகளை வழங்குகிறது. அது தனிப்பட்ட சுகாதாரம், குடும்பம் மற்றும் சமூகம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை மேம்படுத்துவது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம்ங்க. அறிவம் 1000 நிகழ்ச்சியில் கேட்ட இந்த இன்ஃபர்மேஷனோட நாம் கேட்கவிருக்கும் பாடல் இளையராஜா இசையில் SP பாலசுப்பிரமணியத்தின் தேன் மதுரக்குரலில் பாடல். இதோ உங்களுக்காக

நேர்களே, நிறைவு பெற்றது அறிவோம் ஆயிரம். இனி கேட்கலாம் மதுரை தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது மதுர தென்றல் நிகழ்ச்சி. நிறைவு பெறுகிறது மதுர தென்றல். இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பீகார் மாநிலத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் விரைவில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புளூம்பர்க் பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறினார். வர்த்தக பேச்சு தொடர்பாக அமெரிக்கா அதன் நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருப்பதாகவும் அந்நாட்டுடனான உறவை ஒவ்வொரு நாடும் மறுசீரமைத்துக் கொள்ள வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவுடனான இந்தியாவின் நல்லுறவு வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். சீனாவுடனான இருதரப்பு நல்லுறவு குறித்து தெரிவித்த டாக்டர் ஜெய்சங்கர், எல்லையில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் தொடரும் வரை எந்த பாதிப்பும் இல்லை என்று குறிப்பிட்டார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செக் குடியரசின் துணை பிரதமர் கார்ல் ஹாவல்செக்கை சந்தித்து பேசியது குறித்து திரு பியூஷ் கோயல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே முதலீடு மற்றும் உற்பத்தி துறைகளில் கூட்டுறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும், ரயில்வே, போக்குவரத்து, நவீன தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி பொருளாதார பங்களிப்பை வலுப்படுத்துவது என்று இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் திரு பியூஷ் கோயல் அதில் கூறியுள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்புகள் மாநாட்டிற்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 50 நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள், தூதர்கள், அறிஞர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார தொடர்புகளை உலக அளவில் விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் பங்கேற்பவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாற்றவுள்ளார். பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் மீட்கப்பட்டனர். ரகோபூர் என்ற இடத்தில் சுமார் 20 பேர் அந்த படகில் பயணித்ததாகவும், அதிக எடையின் காரணமாக ஆற்றில் படகு கவிழ்ந்ததாகவும் மாவட்ட ஆட்சியர் திருமதி வர்ஷா சிங் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களில் பலர் சிறுவர்கள் என்றும், மீட்கப்பட்ட 7 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். படகு விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மாநில அரசின் சார்பில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வழங்க அம்மாநில முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து பிரிவினவாத வன்முறைகளையும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டித்துள்ளன. புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்த இந்த நாடுகளின் முதலாவது உள்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தில்லி பிரகடனத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்ட விதிமுறைகள் மற்றும் ஐநா வகுத்துள்ள கோட்பாடுகளுக்குட்பட்டு தீவிரவாதத்தை எதிர்ப்பது என அதில் கூறப்பட்டுள்ளது. பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பிம்ஸ்டெக் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல், இணையவழி குற்றங்கள், நிதி மோசடி

0: ஆழ்கடத்தல், ஆயுதக்கடத்தல், கடற்கொள்ளை, சட்டவிரோத குடிபெயர்வு மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இணையதளத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பாதுகாக்கக்கூடிய பிராந்தியமாக வங்காள விரிகுடா மண்டலத்தை இந்த நாடுகள் அங்கீகரிப்பதாக தில்லி பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஆந்திர மாநிலத்திற்கு செல்கிறார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள கனக துர்கையம்மன் கோவிலில் குடியரசுத் தலைவர் இன்று மாலை வழிபாடு செய்யவுள்ளார். விஜயவாடாவில் ஆந்திர மாநில அரசும் மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள தேசிய கைவினை கலைஞர்களின் கண்காட்சியை அவர் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த கண்காட்சியில் நாட்டின் 30 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் மகளிர் சுய உதவிக் குழுவினரின் பொருட்கள் இடம்பெறுகின்றன. தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டுத் திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். மும்பையில் நடைபெற்ற 21வது கடல்சார் மாநில மேம்பாட்டுக் குழு கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் இந்த காப்பீட்டுத் திட்டங்கள் மூலம் கப்பல் கட்டும் துறை ஊக்கம் பெறும் என்று தெரிவித்தார். இந்த காப்பீட்டுத் திட்டங்களுக்கான பிரீமியம் தொகைக்கு அரசின் மானியம் வழங்கப்படும் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். எனினும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக ராணுவ தாக்குதல் நடத்துவது குறித்து எந்த முடிவையும் ட்ரம்ப் வெளியிடவில்லை. அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக சவுதி அரேபியாவின் ரியாத் உள்ளிட்ட நகரங்கள் மீது ஹவுதி கிளர்ச்சி குழுவினர் நடத்திய தொடர் ஏவுகணை தாக்குதலில் 15 மேற்பட்ட கட்டிடங்கள் சேதமடைந்தன, 4 பேர் காயமடைந்தனர். இதனிடையே சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதி குழுவினருக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பாகேஹி தெரிவித்துள்ளார். மோதலுக்கு ராஜீய ரீதியிலான முறையில் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காங்கோ நாட்டில் எபோலா தொற்று தாக்குதலால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 9000 கடந்துள்ளது. இந்த தொற்றால் இதுவரை 4300 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோவின் 7 மாகாணங்களில் பரவியுள்ள இந்த தொற்றை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், சிகிச்சை மையங்களுக்கு வெளியே அதிக அளவிலான உயிரிழப்புகள் பதிவாகியிருப்பதாகவும் காங்கோ அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, இமாச்சல பிரதேசம், பஞ்சாப் மற்றும் மேற்கு ராஜஸ்தானில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. கேரளம், தெற்கு உள் கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பராகுவேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இவர் 1:21 வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7:00 தொடங்கும். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் வரும் 17 நடைபெறவுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா எஃப்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளாா்.

இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பீகார் மாநிலத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25:23.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளில் காது கேட்கும் திறன் குறைபாடு குறித்து விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு நிபுணர் டாக்டர் ப. ராஜசேகரன் அவர்கள்.
3: கல்வி கேள்விகளில் ஒரு மனிதன் சிறந்து விளங்க வேண்டும். கற்பது பல வகையாக கற்றுக்கொள்ளலாம். கேள்வி என்பது கேட்கும் திறன் சிறப்பாக இருந்தாலே முடியும். காதிற்கு இரு பயன்கள் உள்ளது. ஒன்று கேட்பது, மற்றொன்று நிற்றல், நடத்தல், கிடத்தல், உட்காருதல், ஓடுதல். இத்தகைய செயல்களை நாம் செய்யும் பொழுது சமநிலையில் புவியீர்ப்பு விசைக்கு தகுந்தபடி பேலன்ஸ்டு ஈக்விலிபிரியம் நிலையில் செயல்பட வைப்பது உட்செவியின் பயன். கருவிலேயே உட்செவி உருவாகாமல் இருப்பது. இதற்கு முக்கியமான காரணம் நெருங்கிய சொந்தத்தில் திருமணம் முடித்த தம்பதியருக்கு பிறக்கும் குழந்தைகள். ஒரு ஆர்வ கோளாறினால் நடக்கின்ற கன்சாங்கியூட்டி இன் மேரேஜ், ஃபர்ஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரி, இத்தகைய குழந்தைகளே இந்த பிறவியிலேயே காது நரம்பு பாதிப்புடன் பிறக்கின்றன. பிறக்கும் போது மஞ்சள் காமாலையுடன் பிறப்பது. அவை RH இன்கம்பேட்டிபிலிட்டி என்று ரத்தம் உறைதல் தாயினுடைய ரத்தத்துக்கும் குழந்தையினுடைய ரத்திற்கும் RH ஃபேக்டர் என்பது. அத்தகைய குழந்தைகள் பிறக்கும் பொழுதே மஞ்சள் காமாலையுடன் பெற போதிய பிராணவாயு பற்றாமல் இன்குபேட்டர் என்று கூறப்படுகின்ற சிசு காப்பானில் நெடுநாள் குழந்தையை வைத்து அதற்கு மருத்துவ கவனம் செலுத்துவது. அத்தகைய குழந்தைகளுக்கு வளர் இளம் சிசு பருவத்திலேயே காது கேட்காமல் போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சாதாரணமாக குழந்தைகளுக்கு 3.5 வயதில் பேச்சு திறன் வளர்ந்து இருக்கும். சொந்த தாய்மொழியில் அர்த்தமுள்ள வாக்கிய அவை சொல்ல தெரியும். அம்மா எனக்கு பசிக்கின்றது, சோறு போடு என்று சொல்லக்கூடிய ஒரு வயது 3.5 வயது. காது கேளாமல் இருந்தால் செவிட்டுத்தன்மையும் ஊமையாகி செவிட்டு ஊமை என்று கூறக்கூடிய டெஃப் மியூட்டிசம் செவிட்டு ஊமை தன்மை நிரந்தரமாகிவிடும். இதை நாம் தடுக்க வேண்டாமா? இதற்காக குழந்தை பிறந்தவுடனே செவி கேட்கிறதா இல்லையா, உட்செவி முழு வளர்ச்சி அடைந்துள்ளதா இல்லையா என்று மூளையுடன் நரம்பு தொடர்பு சரியாக உள்ளதா என்பதை OAE ஆட்டோ எக்கஸ்டிக் எமிஷன் டெஸ்ட், பெரா பிரெயின் ஸ்டெம் எவோக்டு ரெஸ்பான்ஸ் ஆடியோமெட்ரி, செரிபரல் கார்டெக்ஸ் எவோக்டு ரெஸ்பான்ஸ் ஆடியோமெட்ரி, பெரா செரா, இந்த 3 டெஸ்டுகள் செய்து குழந்தைக்கு காது கேட்கும் திறன் இருக்கிறதா இல்லை என்பதை அளவிட முடியும். ஏதேனும் குறைபாடு இருந்தால் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிறைய அருகி அருகாமையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இலவசமாக காப்பீட்டின் மூலமாக காக்லியார் இம்ப்ளான்ட் என்று சொல்லக்கூடிய உட்செவி சுருள் பதிப்பு அறுவை சிகிச்சை 1.5 வயது அல்லது அதற்கு மேலே 3.5 வயதிற்குள் செய்துவிட்டால் பேச்சு பயிற்சி கொடுத்து செவிட்டு ஊமை நிலை வராமல் தடுக்கலாம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என வையத்துள்ள அக்குறைபாடுள்ள குழந்தையும் வாழ்வாங்கு வாழலாம். இச்சிகிச்சை கருவி அனைத்தும் இலவசமாக அரசு மருத்துவக் கல்லூரியிலே தமிழ்நாட்டில் செய்யப்படுகிறது. காது கேட்கும் திறன் குறைபாடு 3 வகையால் நடைபெறுகின்றது. 1 ஒலி கடத்தல் குறைபாடு, 2 நரம்பு பாதிப்பு, 3 இவை இரண்டும் இணைந்தது. இவை சாதாரணமாக நிறைய பேருக்கு காது கேட்கும் திறன் குறைவது காதில் படியும் குரும்பி வேக்சினால், காது சவ்வில் ஓட்டை, காது எலும்பு ஸ்டேபிஸ் என்கின்ற சிறிய எலும்பு போதிய உறுதியின்மை என்று இருப்பது, காது நரம்பை பாதிக்கும் மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்துவது, ஒலி இறைச்சல் உண்டாகும் தொழிற்சாலையில் தொடர்ந்து பணிபுரிவது, யுத்த காலத்தில் பேரு இழைச்சலுக்கு ஆளாவது, சரிவர பேணப்படாத சர்க்கரை நோய் மற்றும் வயோதிகம் காரணமாக காது கேட்கும் திறன் பாதிக்கப்படும். இவற்றிற்கு சிறிய குரும்பி அகற்றுதல், சீலை அகற்றி சவ்வு ஓட்டையை அறுவை சிகிச்சை செய்து சரி செய்து கொள்வது, ஸ்டெபிடெக்டமி எனும் அறுவை சிகிச்சை செய்து கொள்வது, மருத்துவரின் அறிவுரைப்படி மருந்து உட்கொள்ளுதல், காதில் நரம்பை பாதிக்கக்கூடிய மருந்துகளை தவிர்ப்பது சாலச் சிறந்தது, சுய மருத்துவம் தவிர்க்க வேண்டும், இறைச்சல் வெடிப்பொருட்களை தவிர்க்க வேண்டும், காற்று மாசுபடுகிறது என்றால் ஒலி மாசையும் தவிர்க்க வேண்டும், சர்க்கரை நோயை சரிவர பேண வேண்டும், வயோதிகத்தினால் காது கேட்கும் கருவி அணிந்து ஏற்படுகிற

0: என்ற காது கேளாமையை சமாளிக்கலாம். கண்ணுக்கு கண்ணாடி அணிவது போன்றதுதான் காதுக்கு கருவி பொருத்துவது என்பதும் நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல விளங்க வேண்டும். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை.
1: இன்றைய நலமாய்வாள நிகழ்ச்சியில் காது கேட்கும் திறன் குறைபாடு குறித்து விளக்கம் அளித்தார் காது மூக்கு தொண்டை சிறப்பு நிபுணர் டாக்டர் ப. ராஜசேகரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை 7:25 ஒவ்வாமையினால் ஏற்படும் மூக்கடைப்பு குறித்த விளக்கம் கேட்டார்.

0: நிலையத்தில் நேரம் 7:30:55. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: பந்திக்கு முந்தர ஆசாமிகள் நம்மளில் பல பேர் உண்டு. அப்படி முந்தரத்துக்கு கூட முயற்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பந்திக்கு முந்தறது கூட தப்பு இல்லை, ஆனால் அப்படி ஒரு விருந்தில் மொதல் ஆளாக போய் உட்காந்து சாப்பிட்டா கூட வெளியில் வர்றப்ப என்ன பெரிய விருந்து வச்சுட்டான், சாம்பாரில் உப்பு இல்லை, ரசத்தில் காரம் இல்லை அப்படின்னு குறை சொல்லிகிட்டே வர்றது இருக்கு பாருங்கள். அது சரியில்லை, நாகரிகமும் இல்லை. கல்யாண பத்திரிகையில் என்ன போட்டிருக்குது, என் பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் கல்யாணம், எல்லோரும் குடும்பத்தோடு வந்திருந்து மணமக்களை வந்து ஆசீர்வதிக்கணும், இப்படி தானே போட்டிருக்கோம். குடும்பத்தோடு வந்து விருந்து சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போங்க அப்படின்னா போட்டிருக்கு கல்யாண பத்திரிகையில். ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோம்னா எவ்வளவோ அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படலாம். ஏராளமான கூட்டம் வந்திருக்கும், எல்லாரையும் அவங்க வந்து தனித்தனியாக கவனிச்சிக்கிட்டு இருக்க முடியாது, நாம் தான் அனுசரித்து நடந்துக்கணும். நாமளாக போய் வாழ்த்த வேண்டியவங்களை வாழ்த்தி விட்டு வந்து சேரணும். அதை விட்டுட்டு பத்திரிக்கை கொடுத்தானேன்னு போனேன், கவனிப்பே சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விருந்துக்கு போனால் அங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி கூட அனுபவசாலிகள் சில விவரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் கல்யாணம், பிறந்த நாள், அது இதுன்னு நிறைய விருந்துகள் நடக்குது. அதெல்லாம் எதுக்காக, மனித உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக தான், வேறு எதுக்கு. ஒரு விருந்துக்கு போனால் அமைதியாக பொறுமையாக போய் உட்காரணும், அடித்து பிடிச்சிக்கிட்டு முதல் இடத்த பிடிக்க போகிறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. முதல் பந்தி நடந்துக்கிட்டு இருந்தால் அது முடிஞ்சு இலை எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் போய் உட்கார்றது தான் நாகரீகம். இலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போய் உட்காந்தா நல்லா இருக்காது. நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்களா, பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி இலையில் எல்லா ஐட்டமும் பரிமாறினதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஐட்டமாக வைக்க வைக்க நாம் பாட்டுக்கு எடுத்து உள்ளே தள்ளிகிட்டே இருந்தோம்னா எதை வச்சோம் எதை வைக்கலன்னு பரிமாறினவரே குழம்பி போயிடுவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இலை காலியாகவே இருக்கும். சாப்பிட்றப்போ உங்கள் சாப்பாட்டையே நீங்கள் கவனிக்கணும். அடுத்தவங்க இலையில் என்ன இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவர் எதை அதிகமாக சாப்பிட்றார், இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு. எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் மட்டும் திடீர்னு பாதியில் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சங்கடமாக இருக்குமேங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் பாட்டு எழுந்திரிச்சு போகக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்க உங்களை எழுந்திருக்க சொன்னால் எழுந்திரிச்சு போகலாம். விருந்துகளில் சாப்பாட்டை வீணாக்கிறதே ஒரு நாகரிகமாக போட்டுது இந்த காலத்தில். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறப்போ சாப்பாட்டை வீணாக்கிறது எவ்வளோ பெரிய மோசங்கிறத நினச்சி பார்க்கணும். வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றது தான் முறை. விருந்தில் இந்த பஃபே அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்கிறாங்கல்ல, அதாவது உணவு வகைகளையெல்லாம் பொதுவாக ஒரு இடத்துல வச்சுடுறது, நமக்கு தேவையானதை நாமே எடுத்துகிட்டு ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது. இதில் கூட சில பேர் தேவைக்கு அதிகமாக எடுத்து போட்டுக்கிட்டு வீணாக்கிறாங்க. சில சமயம் வந்து கடைசியாக சாப்பிட போகிறவங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்காமல் போகலாம், அதை போய் பெருசு பண்ணிகிட்ருக்கக்கூடாது. என்ன சார் இந்த அளவுக்கு கூடவா நாகரிகம் தெரியாமல் இருக்கிறோம், இதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த விவரம் தேவைப்படலாம், அவங்க காதலையும் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான் இது. ஒரு பெரிய கல்யாண விருந்து நடந்துக்கிட்டு இருந்தது. விருந்து மண்டபத்து வாசலில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு வர்றவங்களையெல்லாம் ரொம்ப மரியாதையாக வணங்கி உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தார். எப்படி தெரியுமா, வர்றவங்க கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தாராம். கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, சார் நானும் எவ்வளவோ விருந்துகளுக்கு போயிருக்கிறேன், இருந்தாலும் இவ்வளவு மரியாதையாக வர்றவங்க கைக்கெல்லாம் முத்தம் கொடுத்து வரவேற்கிறத இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அட போங்க சார்,

0: நான் முத்தம் கொடுக்கலை, முந்தின பந்திக்கு வந்து சாப்பிட்டவங்களே அடுத்த பந்திக்கும் வர்றாங்களான்னு மோந்து பார்த்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா.
1: நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். அனைத்து நேயர்களுக்கும் மற்றும் ஒரு முறை அன்பான இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1269 கிலோஹெட்ஸில் நாம் கேட்கவிருப்பது மதுரத்தென்றல். நேரம் 7:35:51. நிகழ்ச்சியில் முதலாவதாக சிநேகிதியே திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ உங்களுக்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அலைப்பாய்தே திரைப்படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கிறது இதோ காற்றலைகளில்.

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

காற்றலைகளில் கானங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் 7:49. மதுர திண்டலில் அடுத்ததாக கல்வனின் காதலி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேயர்களே, உங்கள் நினைவிற்காக இன்று காலை 8 மணிக்கு தரம் என்னும் தாரக மந்திரம் உலக தர நிர்ணய நாள் உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். சென்னை அஞ்சலாக இந்த நிகழ்ச்சிக்கு

இருக்கலாம். கேட்க தவறாதீர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெனாலி திரைப்படத்திலிருந்து

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி தரம் எனும் தாரக மந்திரம் உலக தர நிர்ணய நாள் உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள்.
0: உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் பொருட்கள், சேவைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் செயல்முறைகளின் தரம், பாதுகாப்பு, நம்பகத்தன்மை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை உறுதி செய்வதில் தரநிலைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதே இந்த நாளின் அடிப்படை நோக்கமாகும். சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனம், அதாவது ISO, அனைத்துலக தொழில்நுட்ப ஆணையம் IEC, அனைத்துலக தொழில் தொடர்பு ஒன்றியம் ITU ஆகிய நிறுவனங்களின் வழிமுறைகளுக்கு உட்பட்டு உலக தரங்களை உருவாக்க பாடுபடும் தொழில்துறை வல்லுநர்களின் சேவையை பாராட்டவும், பொருட்கள் மற்றும் சேவைகளில் விளங்க வேண்டிய சீர்மைத்தன்மையின் அவசியத்தை உலகளாவிய ரீதியில் வலியுறுத்தவும் ஆண்டுதோறும் அக்டோபர் 14 நாளன்று உலக தர நிர்ணய நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. தர சோதனை அமைப்புகள், அரசுகள் மற்றும் நுகர்வோர் என பலருக்கும் இதில் பங்கு உண்டு. நாம் ஒரு பொருளை வாங்கும் போது அதன் விலையை பார்க்கிறோம், பயன்படுத்தும் போது அதன் பயனை உணர்கிறோம். ஆனால் அதன் தரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் தர நிலைகளை பற்றி எத்தனை முறை சிந்திக்கிறோம்? தரம் என்பது கண்ணுக்கு புலப்படுகின்ற பொருளின் தன்மை மட்டுமல்ல, பல நேரங்களில் கண்களுக்கு தெரியாமல் நம்மை பாதுகாப்பும் பொறுப்புணர்வின் வெளிப்பாடும் கூட. உலக தர நிர்ணய நாள் அந்த பொறுப்பின் மதிப்பை நினைவூட்டும் நாளாகும். சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனத்தின் தரநிலைகள் சர்வதேச நிபுணர்களால் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. ஒரு தயாரிப்பை உருவாக்குவது, ஒரு செயல்முறையை நிர்வகிப்பது, ஒரு சேவையை வழங்குவது அல்லது பொருட்களை வழங்குவது என்று தரநிலைகள் பரந்துபட்ட செயல்பாடுகளை உள்ளடக்கியவை. இதே போன்று உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள், வாங்குபவர்கள், வாடிக்கையாளர்கள், வர்த்தக சங்கங்கள், பயனர்கள் அல்லது கட்டுப்பாட்டாளர்கள் போன்ற நபர்களுக்கும் தரநிலைகள் தேவையானதாக இருக்கின்றன. உதாரணமாக, தர மேலாண்மை தரநிலைகள் மிகவும் திறமையாக வேலை செய்யவும் தயாரிப்பு தோல்விகளை குறைக்கவும் உதவுகின்றன. சுற்றுச்சூழல் மேலாண்மை தரநிலைகள் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்கவும் கழிவுகளை குறைக்கவும் மேலும் நீடித்ததாகவும் இருக்க உதவுகின்றன. பணியிடத்தில் விபத்துகளை குறைக்க உதவும் சுகாதார மற்றும் பாதுகாப்பு தரநிலைகள் அவர்கள் முதன்மைப்படுத்தும் நிறுவனங்களின் தேவைகளை அறிந்தவர்கள் தங்கள் நிலையில் வல்லுநர்களின் திறன்களே தரநிலைகள் எனப்படுகின்றன. ஆற்றல் நுகர்வு குறைக்க உதவும் ஆற்றல் மேலாண்மை தரநிலைகளும் உள்ளன. உணவு மாசுபடுவதை தடுக்க உதவும் உணவு பாதுகாப்பு தரநிலைகளும் உள்ளன. முக்கியமான தகவல்களை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் IT பாதுகாப்பு தரநிலைகள் ஆகியவற்றை குறிப்பிடலாம். சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனம் தொழில்நுட்பம், மேலாண்மை மற்றும் உற்பத்தியின் கிட்டத்தட்ட அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய பன்னாட்டு தரநிலைகளாக 25,613 என்னும் எண்ணிக்கையை கொண்டிருக்கிறது. இவ்வமைப்பில் 172 நாடுகள் உறுப்பினர்களாக இணைந்திருப்பதுடன் பன்னாட்டு தரநிலைகளை உறுதிப்படுத்துகின்றன. இவ்வமைப்பின் கீழ் 841 தொழில்நுட்ப குழுக்கள் மற்றும் துணை குழுக்கள் அமைக்கப்பட்டு தர மேம்பாட்டை கவனித்துக் கொள்கின்றன. சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனத்தில் இந்தியாவும் உறுப்பினராக சேர்ந்துள்ளது. இந்தியாவில் ஒரே சீரான தர முறைகளை வகுப்பதிலும் சான்றடிப்பதிலும் இந்திய தர நிர்ணய அமைப்பு, அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் BIS ஈடுபட்டுள்ளது. உலக தர நிர்ணய நாள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் நாளாக மட்டுமில்லாமல் உலக நாடுகளுக்கிடையே தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, தரம் மற்றும் பொதுவான தர நிலைகளின் அவசியத்தை வலியுறுத்தும் நாளாகவும் விளங்குகிறது. நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் மின் சாதனங்கள், கைபேசிகள், வாகனங்கள், கட்டுமான பொருட்கள், உணவுப் பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள், தகவல் தொழில்நுட்ப சேவைகள் என எண்ணற்ற பொருட்கள் மற்றும் சேவைகளின் பின்னணியில் ஏதோ ஒரு வகையான தரநிலை செயல்பட்டு வருகிறது. ஒரு பொருள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதன் செயல்திறன் எப்படி இருக்க வேண்டும், அதன் அளவு, தரம், வடிவமைப்பு மற்றும் பயன்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் போன்றவற்றிற்கு வழிகாட்டுவது தரநிலைகளாகும். ISO 9001 தர மேலாண்மை, ISO 14001 சுற்றுச்சூழல் மேலாண்மை, ISO 45001 தொழில்சார் பாதுகாப்பு மற்றும்

ஆரோக்கியம் ஐஎஸ்ஓ 2200 உணவு பாதுகாப்பு மேலாண்மை. அதாவது ஐஎஸ்ஓ பல்வேறு துறைகளுக்காக பல தரநிலைகளை இவ்வாறு உருவாக்கி வைத்துள்ளது. ஒவ்வொரு தரநிலையையும் தனித்தனியாக அடையாளம் காண்பதற்காக அதற்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணும் வழங்கப்பட்டு உள்ளது. அந்த வகையில் நாம் பரவலாக அறிந்து வைத்திருக்கும் ஐஎஸ்ஓ 9001 என்பது தர மேலாண்மை அமைப்புக்கான தரநிலையை அடையாளம் காணும் குறியீட்டு எண் ஆகும். இதேபோல் ஐஎஸ்ஓ 14001 என்பது சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் தொழில்சார் பாதுகாப்பு, ஆரோக்கியம், உணவு பாதுகாப்பு என அந்தந்த துறைகளுக்கான தனித்தனியான குறியீட்டு எண்களை உள்ளடக்கியது இந்த தர மேலாண்மை நிறுவனம். நிறுவனங்களின் தர மேலாண்மைக்காக கொடுக்கப்படுவது ஐஎஸ்ஓ 9001 சான்றிதழ். இச்சான்றிதழ் பெற்ற நிறுவனங்கள் தங்களின் பெயர் பலகைகளில் இதை பொறித்து தங்கள் நிறுவனங்களின் தரத்தை விளம்பரப்படுத்துவதை நாம் இன்று பரவலாக காண முடிகிறது. மக்கள் தொகை பெருக்கத்தினால் மக்களின் தேவைகளும் அதிகமாகவே இருக்கின்றது. இது மிதமிஞ்சிய உற்பத்திக்கு வழிவகுக்கிறது. பெரும்பான்மையான தயாரிப்புகளில் போலியானது அசலை விட நம்மை கவர்வதாக இருக்கிறது. அதனால் அசல் எது, போலி எது என்று அதில் பயன்படுத்தியிருக்கும் முத்திரையை பார்த்து நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகும். ஆகவேதான் அனைத்து நாட்டு மக்களுக்கும் பொருந்தக்கூடியதான ஒரு தொழில்நுட்ப தரநிலையாக ஐஎஸ்ஓ என்பது மாறியுள்ளது. ஒரு தயாரிப்பு, அதன் செயல்முறை, அது எப்படி செயல்பட வேண்டும், அதன் தொழில்நுட்ப தரம் என்ன என்று அதை தயாரிப்பு நிறுவனங்கள் மக்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே இந்த தரநிலை கட்டுப்பாட்டின் உள்நோக்கமாகும். ஏனென்றால் அவசரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் எந்த விஷயத்திலும் அதிக கவனம் செலுத்த முடியாவிட்டாலும் நாம் பயன்படுத்தும் பொருள் மற்றும் உற்பத்தி செய்யப்படும் பொருளின் தரத்தை அனைவரும் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றாகும். சரி, தரநிலை என்றால் என்ன? எளிமையாக கூறினால், ஒரு பொருள் அல்லது சேவை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுகோல் அல்லது விதிமுறையே தரநிலை என்பதாகும். நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களுக்கும் அவற்றின் சேவைகளுக்கும் பின்னணியில் ஏதோ ஒரு வகையான தரநிலை செயல்பட்டு வருகிறது. ஒரு பொருள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதன் செயல்திறன் எவ்வாறு சிறப்பாக அமைய வேண்டும், அதன் வடிவமைப்பு எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும் போன்றவற்றிற்கு வழிகாட்டுவது இந்த தரநிலைகளாகும். உதாரணமாக, ஒரு மின் சாதனம் தயாரிக்கும் போது அதன் மின் அழுத்தம், பாதுகாப்பு, செயல்திறன் போன்றவற்றிற்கு குறிப்பிட்ட விதிமுறைகள் கட்டாயம் இருக்க வேண்டும். அவ்விதிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் அந்த பொருள் நுகர்வோருக்கு பாதுகாப்பானதாகவும் நம்பகமானதாகவும் அமைகிறது. தரநிலைகளின் முக்கியத்துவம் தரநிலைகள் இல்லாத ஒரு உலகத்தை நாம் கற்பனை செய்து பார்ப்பதன் மூலம் உணரப்படும். ஒவ்வொரு நிறுவனமும் தங்களுக்கு விருப்பமான அளவு தரம் மற்றும் பாதுகாப்பு முறைகளில் பொருட்களை தயாரித்தால் அவற்றை பயன்படுத்துவதிலும் பரிமாறிக்கொள்வதிலும் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும். தரநிலைகள் பொருட்களின் தரத்தை உறுதி செய்கின்றன, நுகர்வோரின் பாதுகாப்பை பாதுகாக்கின்றன, பொருட்கள் மற்றும் சேவைகளின் நம்பகத்தன்மையை அதிகரிக்கின்றன, சர்வதேச வர்த்தகத்தை எளிதாக்குகின்றன, பல்வேறு நாடுகளின் தொழில்நுட்ப அமைப்புகளுக்கு இடையே ஒருமைப்பாட்டை உருவாக்குகின்றன, புதிய தொழில்நுட்பங்களின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைகின்றன. இதை விளக்குவதானால், ஒரு நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருள் மற்றொரு நாட்டிற்கு செல்கிறது என்று கற்பனை செய்வோம். அந்த பொருளின் அளவு, எடை, இணைப்புகள் அல்லது பாதுகாப்பு விதிமுறைகள் ஒவ்வொரு நாட்டிலும் வேறுபட்டு இருந்தால் என்ன ஆகும்? தொழிற்சாலைகள் ஒவ்வொரு நாட்டிற்கும் தனித்தனியாக பொருட்களை தயாரிக்க வேண்டியிருக்கும். பழுது பார்ப்பது கடினமாகும். வர்த்தக செலவுகளும் அதிகரிக்கலாம். இதற்கான முக்கியமான தீர்வுகளில் ஒன்றுதான் சர்வதேச தரநிலைகள். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நிபுணர்கள் இணைந்து பொதுவான தொழில்நுட்ப விதிமுறைகளை உருவாக்குகிறார்கள். இதனால் வெவ்வேறு நாடுகளின் உற்பத்தியாளர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளவும் பொருட்களை பாதுகாக்கவும் திறமையாகவும் பயன்படுத்தவும் முடிகிறது. வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தவும் இது உதவுகின்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் நிலையான வளர்ச்சிக்கும் இது துணை புரிகின்றது. தரநிலைகள் என்பது தொழிற்சாலைகளுக்கும் பெரிய நிறுவனங்களுக்கும் மட்டுமே உரியது அல்ல. நமது அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் அவை உள்ளன. நாம் பயன்படுத்தும் மின்சாதனம், குடிக்கும் குடிநீர், எடுத்து செல்லும் வாகனம், பயன்படுத்தும் மருத்துவ கருவிகள், கட்டப்படும் கட்டிடம் என அனைத்திலும் தரநிலைகளின் பங்கு இருக்கின்றது. இந்தியாவில் தரநிலைகளை உருவாக்குவதிலும் செயல்படுத்துவதிலும் முக்கிய பங்கு பிஐஎஸ் வகிக்கிறது. இது ஐஎஸ்ஓவில் அங்கம் வகிக்கிறது. 1986 கொண்டுவரப்பட்ட பிஐஎஸ் சட்டம் மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக புதிய இந்திய தர

0: அமைப்பு சட்டம் கடந்த 2016 மார்ச் மாதம் நமது நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. நுகர்வோர் பயன்படுத்தும் பல்வேறு பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் பிஐஎஸ் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய காலகட்டத்தில் உலகம் மிக மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு, மின்சார வாகனங்கள், டிஜிட்டல் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற புதிய துறைகள் தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருகின்றன. இந்த புதிய தொழில்நுட்பங்கள் மனிதர்களுக்கு பயனுள்ளதாகவும் பாதுகாப்பாகவும் அமைய அவற்றிற்கு பொருத்தமான தரநிலைகள் தேவைப்படுகின்றன. எனவே தரம் என்பது ஒரு பொருளின் சிறப்பை மட்டும் குறிக்கவில்லை, அது மனிதர்களின் பாதுகாப்பு, நம்பிக்கை, பொருளாதார வளர்ச்சி மற்றும் எதிர்கால முன்னேற்றத்தோடும் தொடர்புடையது. நிறைவாக உலக தர நிர்ணய நாள் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை வழங்குகிறது. தரம் என்பது நமது தேர்வு அல்ல, அது நம் நம்பிக்கைக்கான அடித்தளம் மற்றும் நுகர்வோரின் அடிப்படை உரிமையும் ஆகும். ஒரு நல்ல தரநிலை ஒரு பொருளின் தரத்தை மட்டுமல்லாமல் ஒரு சமூகத்தின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துகிறது. எனவே உலக தர நிர்ணய நாளை கொண்டாடுவதன் நோக்கம் தரநிலைகளை பற்றி பேசுவதோடு சுருங்கிவிடாமல் நாம் பயன்படுத்தும் பொருட்கள், சேவைகள் மற்றும் தொழில்நுட்பங்களின் தரம், பாதுகாப்பு, பொறுப்பு மற்றும் நம்பகத்தன்மையை மதிக்கும் கலாச்சாரத்தை உருவாக்குவதாகவும் விரிவடைய வேண்டும் என்பதே இந்த நாளில் நமக்கான செய்தியாகும்.
1: மந்திரம் உலக தர நிர்ணய நாள் உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

பாகப்பிரிவினை திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடிய பாடலை கேட்டோம். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: பிரபஞ்சத்தின் முதல் அசைவிலிருந்து நான் இருக்கிறேன். என் பயணத்தில் எத்தனையோ நிகழ்வுகளை பார்த்திருக்கிறேன். அப்படி ஒரு அருமையான புராண நிகழ்வைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்தார்கள். அமிர்தம் தேவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் என்று நினைத்த மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அவர்களை மயக்கி லவணசமுத்திரம் எனும் உப்புக்கடலில் மூர்ச்சையாகும்படி செய்துவிட்டு திரும்பும் போது சிவபெருமானின் பார்வையில் தென்பட ஹரிஹர புத்திரன் அவதரித்தான். குழப்பமடையாதீர்கள், பெண் தெய்வமாக இருக்கும் பராசக்தி ஆணாக மாறும்போது ஹரி என்ற நாராயணனாக இருக்கிறான். அதுபோல நாராயணன் பெண்ணாக மாறும்போது பராசக்தியாக இருக்கிறாள். அவ்வளவுதான். பிறகு என்ன நடந்தது தெரியுமா?
1: லக்ஷ்மி, ஏன் இவ்வளவு கோபமும் வருத்தமும் உன் முகத்தில்?
2: சுவாமி, ஈசனையே மயக்கும் ஆற்றல் உங்கள் மோகினி வடிவத்திற்கு இருக்கிறது. ஆனால் அனைத்து செல்வங்களையும் வழங்கும் எனக்கு உலகையாளும் ஐஸ்வர்ய ஆற்றல் இன்னும் முழுமை பெறவில்லையோ என என் மனம் ஏங்குகிறது.
1: இவ்வளவுதானா? இதற்கா இவ்வளவு வருத்தம்? பூலோகத்தின் காவிரியின் வடகரையில் வில்வ வனங்கள் நிறைந்த வெள்ளூர் என்ற புண்ணிய தலம் இருக்கிறது. அங்கே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து தவமிருந்தால் உன் எண்ணம் ஈடேறும்.
2: ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. அடடா, என்ன இது? இத்தனை யுகங்கள் தவமிருந்தும் ஈசனின் அருள் கிடைக்கவில்லையே. சரி, நாமே வில்வ மரமாக மாறி ஈசனுக்கு அர்ச்சனை செய்வோம்.
3: தேவி, லக்ஷ்மி தேவி, நீ கடுமையான தமம் கண்டு மெச்சினோம். வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தாய், பிறகு நீயே வில்வ மரமாக மாறினாய். மகிழ்ச்சி, என்ன வரம் வேண்டும்?
2: பெருமானே, தேவாதி தேவர் தொழும் இறைவா, தாங்கள் அறியாததா, உலக உயிர்களின் வறுமையை போக்கி அனைத்து விதமான செல்வங்களையும் மங்களங்களையும் தடையின்றி எப்போதும் வழங்கும் சிவலிங்கம் பதித்த ஐஸ்வர்ய மகுடத்தை தங்கள் திருக்கரங்களால் நான் பெறும் பாக்கியம் வேண்டும்.
3: அலைமகளே, உன்னுடைய எண்ணம் உயர்ந்தது. பூலோகத்தில் நீ தவம் இருந்த இந்த வெள்ளூர் தலம் உன் பெயரால் விளங்கட்டும். இதோ ஸ்ரீவத்ச மகுடமான ஐஸ்வர்ய மகுடத்தை உனக்கு சூட்டுகிறேன். உன்னை வணங்கும் பக்தர்களுக்கு சுக்கிர தோஷங்கள் நீங்கி தன தானிய சம்பத்துகளும் குறைவில்லாத ஐஸ்வர்யங்களும் கிட்டும்.
0: வாருங்கள், காலமாகிய நான் இப்போது உங்களை வெள்ளூர் அழைத்துச் செல்கிறேன். வெள்ளியலைகள் மோதும் காவிரியின் கரையோரம் மனக்குறை திருத்திடும் மகா சூட்சும பேருளியாய் ஐஸ்வர்ய மகாலட்சுமியை தரிசனம் செய்யலாம்.
4: நிறைய மரங்களும் சிறிதும் பெரிதுமாய் நிறைய வீடுகளும் இருக்கும் அழகான கிராமம் வெள்ளூர். நவராத்திரியில் மகாலட்சுமியை தரிசனம் செய்யும் நாள் அல்லவா? அதனால் இன்று அதிகமான பக்தர்கள் இருக்கிறார்கள். ஆலயத்தின் சுற்றுச்சுவர்களில் ஒரு அடி உயரத்தில் நந்திகளின் வரிசையும் அதற்கு மேலே சுவரை கைகளால் தாங்கும் பூத கணங்களின் வரிசையும் பார்க்கிறோம்.
5: சூரியனின் கதிர்கள் பட்டு கொடிமரம் பளபளவென ஜொலிப்பது அழகுதான். ஒரே ஒரு திருச்சுற்றுதான் என்றாலும் கூட எவ்வளவு விஸ்தாரமாய் இருக்கிறது பார்த்தீர்களா? இதோ வலது பக்கம் நவகிரக சன்னதி. இப்படி வாருங்கள், இதுதான் திருக்காமேஸ்வரர் சன்னதி. எவ்வளவு அழகாய் வெண்பட்டுடுத்தி மலர்

0: கேட்கவிருப்பது சக்தி உலா. ஐஸ்வர்ய மகுட தாரணி, வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமி, சித்திரம்.
1: நான் காலம், தொடக்கமும் முடிவும் இல்லாத பெருவெளியில்

0: மாலைகள் அணிந்து காட்சி தருகிறார். ஆண்கள் மட்டும் மேல் சட்டை இல்லாமல் சன்னதிக்கு செல்ல வேண்டும்.
1: இதோ பக்கத்திலேயே சிவகாம சுந்தரி சன்னதி. நின்ற திருக்கோலத்தில் சிவப்பு வண்ண வஸ்திரத்தில் அணிகலன்களும் மலர் மாலைகளும் சூடி அழகாய் இருக்கிறாள் இல்லையா? பக்தர்களோடு நாமும் சேர்ந்து அர்ச்சனை செய்வோம்.

0: வெள்ளூர்ல இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய மகாலட்சுமியோட தரிசனம் தான் இன்னைக்கு நமக்கு கிடைக்குது. இந்த தலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத பத்தி முரளி குருக்கள் நிறைய விஷயம் பகிர்ந்துக்க போறாங்க.
1: திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் வெள்ளூர் கிராமம். திருச்சியிலேருந்து 32 கிலோமீட்டர்லும் முசிறியிலேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் காவிரிக்கு வடபகுதியில் அமைஞ்சிருக்க இந்த கோயில். ஊர் பேர் வெள்ளூர்னு பேர். சுவாமி பேர் திருக்காமேஸ்வரர். அம்பாள் பேர் சிவகாம சுந்தரி. பிரகாரத்தில் மகாலட்சுமி. இந்த கோயில் வந்து 1200 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில், சோழர் கால கோயில். இந்த கோயிலில் வந்து மன்மதன் பூஜை பண்ணியிருக்கார். மன்மதனுக்கு உடம்பு கிடைச்ச இடம். ரைதேவி போராடி உயிரை வாங்க முடிஞ்சாலும் அணுங்கன் தேஜூரூபன் சொல்கிறது யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டார் மன்மதன், ரைதேவி கண்ணுக்கு மட்டும்தான் தெய்வர். அப்பேற்பட்ட மன்மதனுக்கு இந்த கோயிலில் வந்து தான் திரும்ப உடம்பு கிடைச்சிது. மன்மதன் ரதி திரும்ப வந்து சுவாமியை பூஜை பண்ணதுக்கப்புறம் மன்மதனுக்கு திரும்ப உடம்பு கொடுத்தார். அதனால் போகருக்கு அஷ்டமாசித்தி கிடைச்ச சிவபோக சக்கரம் மகாமண்டபத்தில் மேலே வந்து சுவாமி பிரதிஷ்டை பண்ணி இங்கே வழிபாடு பண்ணியிருக்கார் போகர். முசுகுந்தபுரம்னு இங்கேருந்து 8 கிலோமீட்டரில் இருக்குது. முசுகுந்தபுரத்துலேருந்து அந்த ராஜா வந்து தன்னோட வீரவாளி ராஜ முகத்தையும் ஒரு தடவை போர் புரியும் போது சுவாமிகிட்ட வழிபாடு பண்ணால் யாராலையும் வெல்ல முடியாத ஆற்றல் கொடுத்தாருன்னு இந்த ஊருக்கு வெள்ளூர்னு பேர். மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்யம் கிடைச்ச இடம். அப்புறம் அம்பாள் பேர் சிவகாம சுந்தரி. 1200 ஆண்டுக்கு பழமையான ஆலயங்கிறதுனால அம்பாள் ரொம்ப பிரசித்தி. நிருதி பாகத்தில் மகாகணதி இருப்பார், வாயு பாகத்தில் மகாலட்சுமி கஜலட்சுமியாக தான் இருப்பாள். நம்ம கோயிலில் கஜலட்சுமி இருக்கா, அந்த இடத்துல வில்லஸ்வரூபமாக மகாலட்சுமி இருக்கிறது இன்னும் சிறப்பு. மகாலட்சுமி வில்லமரத்தடியில் குபேர பாகத்தில் இருக்கிறது இன்னும் தனி சிறப்பு. மகாலட்சுமியும் மகாவிட்டுனும் பிரிஞ்சு மறுபடியும் ஒன்றா சேர்ந்த இடம். பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தனால ஐயப்பன் பிறந்தாருன்னு ஒரு வரலாறு உண்டு. என்னதான் ஒரு ஆண் வந்து பெண் ரூபெடுக்கிறது புருஷலட்சன் கோச்சண்டு மகாலட்சுமி பூலோத்து நோக்கி வந்து பல சிவாலயங்களில் வழிபாடு பண்ணி ஈஸ்வரன் காட்சி கொடுக்கல. இது வில்வாணி க்ஷேத்திரம் வில்வக்காடு. இங்கே வந்து மகாலட்சுமி தபம் பண்ணி வில்வமரமாய் மாறி வில்வமலையாக புழிஞ்சதுக்கப்புறம் சுவாமி காட்சி கொடுத்து மகாலட்சுமி மகாவட்டனும் சேர்த்து வச்சார். அதோடு இல்லாமல் மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்ய மகுடத்தை கொடுத்தார். ஐஸ்வர்ய மகுடங்கிறது ஸ்ரீவட்ச முத்திரைங்கிறது வந்து பெருமாள் மார்பகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாலி கிராமத்தை ஸ்ரீவட்சம்னு சொல்கிறது. அந்த ஸ்ரீவட்ச முத்திரை மகாலட்சுமியோட கிரீடத்தில் ஐஸ்வர்ய சிவலிங்க வடிவில் இருக்கிறது ரொம்ப தனிச்சிறப்புங்க. நமக்கெல்லாம் செல்லத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமிக்கே செல்வம் கிடைச்ச இடம். அதனால் சுக்கரவாரங்கிறது வெள்ளிக்கிழமை, சுக்கரஹோரேங்கிறது ஒரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 6:00. இந்த சுக்கரவாரம் சுக்கரஹோரையில் நம்பாளுக்கு 16 வகையான அபிஷேகங்கள் செய்து 16 செந்தாமரை மலர்கள் சாத்தி அம்பாளை 16 முறை வில்லமரத்தோடு வளம் வந்து வணங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க.

0: வில்வமரமாக நின்று இறைவனை பூஜை செய்த மகாலட்சுமி குபேர பாகத்தில் தனி கோயிலில் அமர்ந்தும் தரிசனம் தருகிறாள். இப்போதும் வில்வமரத்திற்குதான் முதலில் அர்ச்சனை செய்கிறார்கள், பிறகுதான் ஐஸ்வர்ய மகாலட்சுமிக்கு அர்ச்சனை.
1: அந்த கம்பி கதவுகள் வழியாக வரிசையில் நிற்கும் பக்தர்களோடு நாமும் செல்லலாம். அடடா, கருவறையில் பேரழகாய் வீற்றிருக்கிறாளே மகாலட்சுமி. அமர்ந்த திருக்கோலத்தில் சிரசில் தங்கம் போல பளபளக்கும் சிவலிங்கம் பொறித்த ஐஸ்வர்ய மகுடம், நெற்றி திலகம், புருவங்கள், மூக்குத்தி, காதணிகள், தங்கத்தில் மின்ன நான்கு திருக்கரங்கள், திருமேனி அனைத்தும் தங்க கவசத்தில் தகதகவென மின்னுகிறாளே.
0: அமர்ந்திருக்கும் அவள் பாதத்தின் கீழே வஸ்திரத்தின் அழகான மடிப்பு போல கவசம். பார்க்க எவ்வளவு அழகாயிருக்கிறது! அவள் பின்புறம் மலர் மாலைகள் வரிசை வரிசையாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இரண்டு பக்கமும் சரவிளக்கு தீபங்களின் ஒளியும் அர்ச்சனைக்கான மந்திர ஒளியும் அம்பிகையின் சாநித்தியத்தை அல்லவா நமக்கு சொல்கிறது.
2: அம்பாள் வந்து உட்கார்ந்த கோலத்தில் இருக்காங்க, தவம் பண்ணுற கோலத்தில் இருக்காங்க. கீழே கூட பத்ம பீடம் கிடையாது, பத்மாசனம் மட்டும் கிடையாது, பத்ம பீடமும் கிடையாது. கால ரெண்டு காலையும் சமணம் போட்டு உட்கார்ந்த கோலத்தில் இங்கே வந்து அம்பாள் தன்னோட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிட்டு சந்தோஷ கோலத்தில் இருக்கிறதுனால இந்த அம்பாளை வந்து பார்க்குறவ எல்லாருக்கும் அம்பாள் வந்து போகன்றது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா காசு பணம் தான் போகணும், காசு பணம் போகும் கிடையாது. நம்ம எங்கே இருக்கோமோ நம்மளை சுற்றி இருக்கவ எல்லாரும் சந்தோஷமான மனநிறைவு கொடுக்கறது தான் போகும். அது அம்பாள் இங்கே வந்து எல்லாருக்கும் கொடுப்பா, அது ரொம்ப விசேஷம். அதோடு இல்லாமல் இங்கே காலபைரவர் ஞானபைரவர் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. எல்லா கோயிலேருந்தும் ஒரு பைரவர் இருப்பார். காலபைரவர் சத்துருக்கள்

0: அளிக்கக்கூடியவர், ஞானபெயரர் கல்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். ஞானபெயரவர் வந்து சுவாமியோட ஆவுடையாரோட மேலே வந்து பான கீழே வந்து ஆவுடையார் மேலே பைரவர் இருப்பார். அது ரொம்ப தனிச்சிறப்பு. சுவாமி வந்து மன்மத மதன கழிப்பு மருந்துன்னு சொல்ல சொல்ல இவர் ஓலைச்சுவடி எழுதுனதா ஐதீகம். போகருக்கு அட்டமா சித்தி கிடைச்ச இடங்கள், போகர் வந்து ஈசான பாகத்துல கீழே ஒரு 3 படி இறங்கி போய் பார்த்தோம்னா போகர் தனி சன்னிதியா இருக்கார்.
1: நவராத்திரியில எப்படி எல்லாம் விசேஷமா?
0: அம்பாளுக்கு 9 நாளுமே வந்து அம்பாளுக்கு சிவகாம சுந்தரி மூலவர், அவங்க உற்சவ சிவகாம சுந்தரி அம்பாள் உற்சவ அம்பாள் இருக்காங்க, மகாலட்சுமி தாயார். துர்கையும் மகாலட்சுமிக்கு இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால், துர்கை வந்து பராசக்தியோட சுரூபம், ஆனால் அவங்க கையில் சங்கு சக்கரத்தோடு இருக்காங்க. மகாலட்சுமி வந்து பெருமாள் சுரூபம், ஆனால் இங்கே சிவலிங்கத்தோடு இருக்காங்க. அது ஒரு தனிச்சிறப்பு நம்ம கோயிலில். சுவாமியை வந்து திங்கக்கிழமையில் வழிபாடு பண்ணால் புத்திர சந்தானம் ஏற்படும். இந்த சுவாமிகிட்ட வந்து 11 முறை வெள்ளம் சுவாமியை சுற்றி வந்து வச்சு சோம வர தண்ணிக்கு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் காரத்தால் சுவாமிகிட்ட மடியேந்தி கணவன் மணிவே 2 பேர் நின்று இங்கே வந்து சுவாமிகிட்ட வழிபாடு பண்ணால், இங்கே நிறையா காமேஸ்வரன் இருக்காங்க. இந்த ஊரை சுற்றி சுவாமியை வந்து நிறைய எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணி காமேஸ்வரன்ற பேர்லேயே நிறைய பேர் இருக்காங்க. மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்யம் மகடம் கிடச்சுன்னா அட்சயத்திருதி, அதனால் எப்போதுமே மகாலட்சுமிக்காக வருஷத்தில் வந்து 6 ஹோமம் மட்டும்தான் நடக்கும். தனிப்பட்ட நபருக்கு ஹோமம் அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் பண்ணுறதில்ல. சுவாமிக்கு அச்சயத்திருதி அன்னைக்கு கஜபூஜை, கோபூஜை, அஸ்வபூஜை இதெல்லாம் பண்ணி அன்னைக்கு மாபெரும் அன்னதானம் நடக்கும்.
1: இந்த கோவிலுக்கு எப்படி வரணுங்கிற வழி சொல்லும்?
0: திருச்சியிலேருந்து சேலம் பஸ்ஸில் ஏறி முசிறியில் இறங்கி முசிறியிலேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வரலாம். முசிறியிலேருந்து கரெக்டாக இங்கேருந்து 8.5 கிலோமீட்டரில் இருக்குது. அதே மாதிரி திருச்சி நாமக்கல் மெயின் ரோட்டில் இந்த கோயில் வந்து இருக்கிறதுனால குறிப்பிட்ட பஸ்ஸுகள் மட்டும்தான் மெயின் ரோட்டில் நிற்கும். 1 கிலோமீட்டர் மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரலாம். நடை திறந்திருக்கும் நேரம் காலையில் 8:00 to 12:00, சாயங்காலம் 5:00 to 7:40. வெள்ளிக்கிழமை மட்டும் காலையில் 6 to 12 கோயில் திறந்திருக்கும். ஆடி வெள்ளி தை வெள்ளிலாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி தை வெள்ளிக்கிழமை உள்ள சிவகாம சுந்தரிக்கு சரி அம்பாளுக்கு சரி சிறப்பு வழிபாடு நிறைய நடக்கும். நவராத்திரி முடிஞ்சு 10 நாள் வந்து அம்பு போடுறது விஜயதசமி அன்னைக்கு சுவாமி அம்பாள் சுற்றி வருவாங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு சுவாமி அம்பாள் பிரகாரமாக வருவாங்க. தொலைபேசி எண் வந்து 98 43 60 60 44 முறை குழுக்கள்னு பேர்.

0: வட்டம் சுற்றி.
1: சன்னதியில் பக்தர்கள் அதிகம் இருப்பதால் அதிக நேரம் நின்று தரிசனம் செய்ய முடியவில்லை. சன்னதியின் மேலே பாருங்கள் அஷ்டலக்ஷ்மியின் திருவடிவங்கள். கொஞ்ச நேரம் அவள் சன்னதியில் இருந்தாலும் பாவங்கள் கரைந்தே போகும். எல்லோருக்கும் பூவும் தாழம்பூ குங்குமமும் தருகிறார்கள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் தானே. ஆனால் இன்று புதனும் கிடைத்தது. மகாலட்சுமியை வணங்கினால் பொன்னும் கிடைக்கும், சரிதானே?
2: நேர்கள் இதுவரை கேட்டது சக்தி உலா.
3: சௌபாகியலட்சுமி பூரணமான வாழ்வை தாரும் அம்மா.
2: ஐஸ்வர்ய மகுட தாரணி வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமி சித்திரம். பங்கேற்றார்கள் சேலம் கே ஸ்ரீனிவாசன், சாய் சேகர், தனலட்சுமி மயில்வாகனன், விஜயலட்சுமி ராம்குமார், எஸ்
3: ஜான்சன்.
2: அமைப்பில் உதவி சாந்தி சரவணகுமார். அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன், ஆர்
3: வெங்கடேஸ்வரன்.
2: படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதியாலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிலையத்தில் நேரம் 8:45, 12:00. நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சிக்காக. முதல் பாடலாக ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ உங்களுக்காக.

நேயர்கள் இணைந்திருப்பது மதுர தென்றல் நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரல்களில் பாடல், இது உங்களுக்காக.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் நிறைவு பாடலாக கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரலில், இளையராஜா இசையில்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி நவராத்திரி இசை விழா. இன்றைய நிகழ்ச்சியில் சுனில் ஆர் கார்கின் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். முதலில் பௌளி ராகத்தில் ஸ்ரீ பார்வதி முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி ஆதி தாளம்.

இப்போது 9:25 நொடி. நவராத்திரி இசை விழா. இதில் சுனில் ஆர் கார்கியன் அவர்களின் பாட்டுகள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். அடுத்து ஸ்ரீ கமலாம்பிகாயா, ராகம் சங்கராபரணம், ரூபகதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

சங்கராபரண ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதருக்கு இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் நிறைவாக இதுவோ தில்லை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், ராகம் சிந்து பைரவி, ஆதி தாளம்.

நவராத்திரி இசை விழா நிகழ்ச்சியில் இதுவரை சுனில் ஆர் கார்கியன் அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, நேரம் 10:27. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில். இனி நேயர்கள் கேட்கவிருப்பது எனக்கு பிடித்த பாடல். இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் யாருடைய பாட்டுகளை கேட்கலாங்க அப்படின்னா, நடிகர் பின்னணி பாடகர் மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல்கள் தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். மேடை நாடகங்கள் மற்றும் இசைக்குழுக்களில் பாடி வந்த இவர் திரையுலகுக்கு அறிமுகமாகும்போது இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் அவர்கள் தான் மலேசியா வாசுதேவன் அப்படின்னு பேரே வச்சாராம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பாட்டை கேட்டதுக்கப்புறமா. பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், கங்கை அமரன் வரிகளில், சித்ரா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் பாடல் இதோ காற்சலைகளில்.

அடி போட்டு கடி பொன்படவி பூட்டி கடி நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணி ஏறு நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணி ஏறு.

பாடல் நிகழ்ச்சியில் மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரலில்.

0: என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு.
1: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு.
2: என் ஸ்கூட்டர் பிக்கப் வேற லெவல்.
0: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்கப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பேட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
3: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு?

0: மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணணும்.
0: ஆனா அத எப்படி பண்ணணும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: யோசிச்சு பாருங்க, E20 க்கு 15 to 20 years ரிசர்ச் பண்ணிருக்காங்க, thousands of hours டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BAS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
5: அப்போ ட்ரஸ்ட்வர்த்தி தானே?
4: எக்ஸாக்ட்லி, E20 சயின்டிஃபிக்கலி ரிசர்ச், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சேஃப். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
6: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
4: கன்ஃபியூஷன் வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
6: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
4: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
7: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். சின்ன வயசுலேயே தன்னுடைய தந்தையிடமும் சகோதரரிடமும் இசை பயின்று 8 வயசுலேயே மேடையில் பாட தொடங்கிட்டார் மலேசியா வாசுதேவன் அவர்கள். தன் கம்பீரமான சிம்ம குரலாலும் கிராமிய பாடல்களாலும் மக்கள் மத்தியில் பெரும் புகழ் பெற்றார் மலேசியா வாசுதேவன். அடுத்த பாடலாக திருமதி பழனிசாமி திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் குரலில் இளையராஜா இசையில்

0: இந்தியாவில் சுமார் 20 கோடி டூ வீலர்ஸ், 3 கோடி கார்ஸ் லாஸ்ட் 2.5 இயர்ஸா E20 தான் ரன் ஆகுது.
1: அப்ப எல்லாம் நல்லா தானே ரன் ஆகுது.
0: எக்ஸாக்ட்லி, பெரிய ப்ராப்ளம் இருந்திருந்தா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. ரூமர்ஸ் விட ஃபேக்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது. என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு.
1: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு.
2: என் ஸ்கூட்டர் பிக்கப் வேற லெவல்.
0: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்கப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பேட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
3: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக செந்தூர பூவே திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ உங்களுக்காக.

0: யோசிச்சு பாருங்க, E20க்கு 15-20 இயர்ஸா ரிசர்ச் பண்ணிருக்காங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BAS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
1: அப்போ ட்ரஸ்ட்வர்த்தி தானே?
0: எக்ஸாக்ட்லி, E20 சயின்டிஃபிக்கலி ரிசர்ச், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சேஃப். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
1: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
0: கன்ஃபியூஷன் வேண்டாம், E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூயல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
1: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
0: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது. இந்தியாவில் சுமார் 20 கோடி 2-வீலர்ஸ், 3 கோடி கார்ஸ் லாஸ்ட் 2.5 இயர்ஸா E20 தான் ரன் ஆகுது.
2: அப்போ எல்லாம் நல்லா தானே ரன் ஆகுது?
0: எக்ஸாக்ட்லி, பெரிய ப்ராப்ளம் இருந்திருந்தா இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. ரூமர்ஸை விட ஃபேக்ட்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
3: நேரம் 10:26, 10 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலைய மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் தேன்மதுர குரலில் மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் தான் கேட்க போகிறோம்.

எஸ் ஜானகி மற்றும் மலேசியா வாசுதேவன் குரல்ல இனிமையான பாடல் கேட்டும் அடுத்ததாக வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில் கோழி கூவுது திரைப்படத்திலிருந்து பாடல் இது உங்களுக்காக.

0: என்ன ஒரு கலர்ஃபுல்லான இனிமையான பாட்டுகள், வார்த்தைகளில் ஜாலம், குரலின் இனிமை, மனதை மயக்கும் மெட்டுக்கள். பாடலின் காட்சி அமைப்புகள் எல்லாமே இவருடைய பாட்டுக்கள்ல தனிச்சிறப்பாக அமைந்ததுன்னு சொன்னா அது மிகையாகாதுங்க. ஒட்டுமொத்தமா 8000க்கும் மேற்பட்ட திரைப்படல்கள் பாடி மக்களை மகிழ்விச்சிருக்காரு மலேசியா வாசுதேவன் அவர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1269 கிலோஹெட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் இதோ உங்களுக்காக.
1: தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று.

0: என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு.
1: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு.
2: என் ஸ்கூட்டர் பிக்கப் வேற லெவல்.
3: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்கப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பேட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது. யோசிச்சு பாருங்க, E20க்கு 15-20 years ஆ ரிசர்ச் பண்ணிருக்காங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹார்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BIS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
4: அப்போ ட்ரஸ்ட்வர்தி தானே?
3: எக்ஸாக்ட்லி. E20 சயின்டிஃபிக்கலி ரிசர்ச், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சேஃப். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
4: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
3: கன்ஃபியூஷன் வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூயல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
4: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
3: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
5: நேரம் 10:40:27. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடலில் மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடலில் மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக மன்வாசனை திரைப்படத்திலிருந்து பாடல் காற்றலைகளில்

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்ட போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஒட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லோ பல்லோ,
0: இங்கே உட்காரங்கி நான் பாத்துக்கிறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்கள் விழுந்து கிடக்கிறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 10:56. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அவர் பாடிய பாடல்களும் அவரை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவலும் தான் கேட்டுட்ருக்கோம். நேர்களே, பாடுறதோடு மட்டும் இல்லாமல் 80 மேற்பட்ட திரைப்படங்களில் வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடிக்கவும் செஞ்சிருக்கார். அவர் சில திரைப்படங்களுக்கு இசையமைப்பாளராகவும் பணியாற்றியிருக்கிறாரு. ஸோ ஒரு பன்முக கலைஞராக விளங்கியிருக்கிறாரு மலேசியா வாசுதேவன் அவர்கள். நிகழ்ச்சியில் இறுதி பாடலாக கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக.

ஒரு விட்டு ஒரு வந்து காதல் சீதல் பண்ணார்.

போவேனோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா? மன்மத லீலையை வென்றவர் உண்டோ? மங்கையில்லாத ஒரு வெற்றியும் உண்டோ? மன்மத லீலையை வென்றவர் உண்டோ?

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல்களை நேயர்களே நீங்களும் என்னோடு கேட்டு ரசித்ததற்கு நன்றிகள் பல. மீண்டும் மற்றும் ஒரு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது நான் நாகநந்தினி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, நேரம் 11:02. 33 நொடிகள். மதுர தென்றல் நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு வரவேற்பது நான் நாகநந்தினி. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக திருச்சி லோகநாதன் மற்றும் சீர்காழி கோவிந்தராஜன் இணைந்து பாடிய அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக காற்றலைகளில் இதோ.

கண்களும் கவி பாடுதே, தந்தி மத்த கப்பதனிசக கண்களும் கவி பாடுதே, கண்களும் கவி பாடுதே. மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத

0: பாடல் மாயாபஜார் திரைப்படத்திலிருந்து திருச்சி லோகநாதன் அவர்களின் குரலில் கண்டசாலா இசையில் ராமையா தாஸ் வரிகளில் பாடல் இது.
1: கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நாடோடி மன்னன். பானுமதி அவர்கள் குரலில் தான் அந்த பாட்டு கேட்டோம். அடுத்ததாக மிஸ்யம்மா திரைப்படத்திலிருந்து ஏ எம் ராஜா குரலில்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். நேரம் 11:15. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் மற்றும் P சுசீலா குரலில், MS விஸ்வநாதன் இசையில் பாடல் இதோ உங்களுக்காக.

நேரம் 11:21 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கல்யாண பரிசு திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில்.

கேட்ட பாடல்

பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அனுபவி ராஜா அனுபவி. எல்ஆர் ஈஸ்வரி குரலில் மற்றும் டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல் கேட்டோம். இனி அடுத்ததாக கர்ணன் திரைப்படத்திலிருந்து பாடல், இதோ உங்களுக்காக.

பெண்ணின் காதலை விவரிக்கும் அருமையான பாடல் வரிகள். பி. சுசீலாவின் குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கர்ணன் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலாவின் இனிமையான குரலில்

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுர தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி அடுத்ததாக இதய கமலம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி சுசீலாவின் இனிமையான குரலில் இதய கமலம் படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். அடுத்ததாக எல்ஆர் ஈஸ்வரியின் குரலில் காசிதான் கடவுளடா திரைப்படத்திலிருந்து பாடல் மதுர தென்றலுக்காக

வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் சூப்பரான பாட்டு கேட்டோம். அடுத்ததாக மதுர தென்றலில் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலாவின் இனிய குரலில்

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் காற்றலைகளில்

இந்த பாட்டை கேட்டப்ப நமக்கும் சிரிக்கணும்னு தோணுது இல்லையா? எம் எஸ் விஸ்வநாதனின் அருமையான இசையில், புலமை பித்தன் அவர்களின் வரிகளில், டி எம் சவுந்தரராஜனின் குரலில் மனதை மயக்கிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன். இனிய பாடல்கள் ஒலித்த மதுரத்தென்றல் நிறைவு பெறுகிறது நேயர்களே. இனி மீண்டும் நாளை காலை 11 மணிக்கு மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகநந்தினி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு.
2: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு.
3: என் ஸ்கூட்டர் பிக்கப் வேற லெவல்.
4: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்கப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பேட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
5: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
6: ஓ ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: யோசிச்சு பாருங்க, E20க்கு 15 to 20 years ரிசர்ச் பண்ணிருக்காங்க, thousands of hours டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BAS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
2: அப்போ ட்ரஸ்ட்வர்தி தானே?
1: எக்ஸாக்ட்லி, E20 சயின்டிஃபிக்கலி ரிசர்ச்ட், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சேஃப். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
3: நேயர்களே, இனி கேட்கலாம் இன்றைய நாளில் நமது பண்பலையில் ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சிகளின் நேரங்களை அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் 12:05 கேட்கலாம். 12:10 இசை மேடை, சங்கரன் நம்பூதிரி அவர்களின் வாய்ப்பாட்டு கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 என்னுயிர் தோழி. இதில் வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் அழகுக்கு அழகு சேர்க்க அழகு கலை நிபுணர் கே ஷாலினி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். ஆரோக்கிய உணவு பற்றிய தகவல் உங்களுக்காக. சொத்து பிரச்சினைக்கு சட்ட தீர்வு, இதில் வழக்கறிஞர் எஸ் ராதா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள், 1:55 பாரதியார் பாடல், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரதென்றல், 2:40 விளையாட்டு அரங்கம், தடை தாண்டுதல் வீரர் எஸ் சுபாஷ் அவர்களுடன் நேர்முகம், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 நமது மத்திய அலையின் ஒலிபரப்பு, பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும், மீண்டும் மாலை 5:27 குரல் அமுதத்துடன் தொடங்கும். ஐந்து 5:30 மதுரதென்றல், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபடப்பாடல்கள். இன்றைய ஒருபடப்பாடல்களின் வரிசையில் அன்பு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

பதுக்கு மாநில செய்திகள் 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள். இதில் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் செய்திகளை எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ் அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், அவகோடா சாகுபடி குறித்து கொடைக்கானல் பண்ணைக்காடு விவசாயி சந்திரசேகரன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல். இது நம்ம ஏரியா, அதில் உணவை சேமிப்போம் தகவல் வழங்குகிறார் எஸ் மதி கோபிகா அவர்கள். நோபல் பரிசை உருவாக்கிய ஆல்ஃபிரட் நோபல் பற்றி தகவல் வழங்குகின்றனர் கே மாலினி மற்றும் ஐஸ்வர்யா அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை, 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இதுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய நிகழ்ச்சிகளின் நேரமும் பகுதி. நேயர்களே, இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் சங்கரன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக மாமவ கருணைய என தொடங்கும் சுவாதி திருநாள் சாகித்யம் சண்முகப்பிரியா ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

Sani da bada, ni da bama bada.

0: இதுவரை சங்கர நம்பூதிரி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிலையத்தில் நேரம் 12:38. நேர்களே, இன்று மதியம் 1:10 என்னுயிர் தோழி வாங்க பேசலாம் பகுதியில் அழகுக்கு அழகு சேர்க்க அழகு கலை நிபுணர் கே ஷாலினி அவர்களுடன் நேர்முகம், இரண்டாவதாக இந்நாளின் சிறப்பு, அடுத்ததாக தெரிந்து கொள்வோம் பகுதியில் ஆரோக்கிய உணவு பற்றிய தகவல்கள்

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய செமிகண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவில் இருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சூர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவின் கட்டுரையை தமது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவர், சமையல் எரிவாயு இணைப்புகள், சுகாதாரம், கடன் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா எழுதியுள்ள கட்டுரையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் வளர்ச்சிக்காக மக்களின் பங்களிப்புடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் ஆசியான் இந்தியா பாதுகாப்பு கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், நாட்டின் இந்தோ பசிபிக் கொள்கையில் ஆசியான் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். இந்திய பெருங்கடலும் தென்கிழக்கு ஆசியான் கடலும் கப்பல் போக்குவரத்தின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இப்பகுதிகளின் கடல்சார் பாதுகாப்பு நமது பொறுப்பு என்று கூறினார். நடப்பாண்டு ஆசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடல் கொள்ளையர்களை கட்டுப்படுத்தவும் சட்டவிரோத மீன்பிடிப்பை தடுக்கவும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடல்சார் பாதுகாப்பிற்கு இந்தியா ஆசியான் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் சோழர்களும் பல்லவர்களும் வணிக உறவுகள் வைத்திருந்ததை திரு ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய செமிகண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ப்ளூம்பர்க் பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், செமிகண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா பங்கு நாடாக உருவெடுத்து வருவதாக கூறினார். நிலையான உற்பத்திக்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்தியா தற்போது மொபைல் போன் உதிரி பாகங்கள் உற்பத்தியில் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்துள்ளதுடன் ஏற்றுமதியும் செய்து வருவதாக அவர் கூறினார். மத்திய அரசு உள்நாட்டு உற்பத்தியை வலுப்படுத்தி உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் கீழ் 20 லட்சம் பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த இயக்கத்தின் கீழ் 28 கோடி பேருக்கு நோய் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் 92% பேருக்கு காசநோய் தடுப்பு சிகிச்சை வசதி அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் 78%

0: பேருக்கு மட்டுமே காசநோய் தடுப்பு சிகிச்சை வசதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2012 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை நாட்டில் காசநோய் அறிகுறிகள் 21% குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோயை ஒழிக்க மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் நேரிட்ட படகு விபத்தில் 13 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த விபத்து மிகுந்த மனவேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த படகு விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த படகு விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று தெலோரா சிறப்பு பொருளாதார முதலீடு மண்டலம் குறித்த பார்வை இடம்பெறுகிறது.
2: குஜராத் மாநிலம் அகமதாபாத் மாவட்டத்தில் தொலேரா சிறப்பு பொருளாதார முதலீட்டு மண்டலம் தொடங்கப்பட்டுள்ளது. திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபோது அவரது தொலைநோக்கு பார்வையில் இந்த முதலீட்டு மண்டலத்தை உள்ளடக்கிய ஸ்மார்ட் சிட்டி குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. கம்பத் அருகே அமைக்கப்பட்டுள்ள இந்த ஸ்மார்ட் சிட்டியில் சாலைகள், குடிநீர் வசதி, மின்சாரம், இணையதள வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டின் முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனம் இங்கு அமைக்கப்பட உள்ளது. நவீன உற்பத்தி மையமாக தொலேரா சிறப்பு பொருளாதார முதலீட்டு மண்டலம் உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இங்கு நவீன கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க கடல்சார் நகரமான தொலேரா தற்போது வளர்ச்சியடைந்த இந்தியாவின் எடுத்துக்காட்டாக நவீன உற்பத்தி நகரமாக மேம்பட்டுள்ளது என்றால் அது மிகையல்ல.
0: பிரதமரின் பயிர்காப்பீட்டுத் திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் சம்பா, தாளடி நெற்பயிர்களை காப்பீடு செய்ய அடுத்த மாதம் 15ஆம் தேதி கடைசி நாளாகும். விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு காப்பீடு நிதி உதவி வழங்கி பாதுகாக்க இத்திட்டம் உதவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பிரதம மந்திரி பயிர்காப்பீட்டு திட்டம் விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு நிதியுதவி வழங்கி பாதுகாக்கவும், பண்ணை வருவாயை நிறைப்படுத்தவும் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதை ஊக்குவிக்கவும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நடப்பு ஆண்டில் பொது காப்பீட்டு நிறுவனம் இந்த திட்டத்தை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர்காப்பீடு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுவார்கள். கடன் பெறா விவசாயிகள் பொது சேவை மையம் மூலமாகவோ, வங்கிகள் மூலமாகவோ, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். இயற்கை இடர்பாடு நிகழ்வுக்கு முன்னரே விவசாயிகள் பதிவு செய்து இறுதி நேர நெரிசலை தவிர்க்கவும், விவசாயிகளின் விண்ணப்பங்கள் விடுபடாமல் இருக்கவும் பிரதம மந்திரி பயிர்காப்பீடு திட்டத்தில் பிரீமியத் தொகை செலுத்தி தங்களது பயிர்களை முன்கூட்டியே பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் ஏக்கருக்கு ₹576 காப்பீடு கட்டணமாக செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், சிட்டா, வங்கி கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல், இ ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ளலாம்.

0: அதிகரித்து வரும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக ரஷ்யாவிடமிருந்து 3 லட்சம் டன்னும் அடுத்த மாதம் 5 லட்சம் டன்னும் டீசல் இறக்குமதி செய்ய உள்ளதாக திரு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் ரஷ்யா டீசல் விற்பனை செய்வதன் மூலம் பெட்ரோலியப் பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் அமெரிக்காவிற்கு மட்டுமின்றி உலக நாடுகளும் பயனடையும் என்று திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் லெர்கியை வென்றார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் மற்றும் மத்வின் காமத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய செமி கண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கும் பிற பகுதி வாழ் மீனவர்களுக்குமான வானிலை முன்னெச்சரிக்கை ஏதுமில்லை. அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகளின் வேகம் இன்றிரவு 10 மணி வரை 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். ஆந்திரப்பிரதேசத்தில் நெல்லூர் கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் நாளை காலை 4 மணி வரை 1.1 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். விசாகப்பட்டினம் கடலோர பகுதிகளில் நாளை மாலை 4 மணி வரை 1 முதல் 1.2 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். மீண்டும் வானிலை அறிக்கை. 2:55 இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் டாக்டர் சீர்காழி ஜி சிவச்சிதம்பரம் பாடியுள்ள பாடல். இயற்றியவர் ஈரோடு தமிழன்பன். இசை எல் கிருஷ்ணன்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 1:37. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
4: ஓ 2-2-2-4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு.
1: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு.
2: என் ஸ்கூட்டர் பிக்கப் வேற லெவல்.
3: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்கப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பேட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது. யோசிச்சு பாருங்க, E20க்கு 15-20 years ஆ ரிசர்ச் பண்ணிருக்காங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹார்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BIS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
4: அப்போ ட்ரஸ்ட்வர்த்தி தானே?
3: எக்ஸாக்ட்லி, E20 சயின்டிஃபிக்கலி ரிசர்ச், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சேஃப். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
5: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
6: சொல்லுங்க.
5: KYC அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
6: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல KYC அப்டேட் பண்ணனும்.
5: ஆனா அத எப்படி பண்ணனும்?
6: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
5: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
6: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து KYC அப்டேட் செய்யலாம்.
5: அவ்வளவுதானா?
6: அவ்வளவுதான்,
5: புரிஞ்சிடுச்சு.
6: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
7: RBI சொல்கிறது,
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
3: கன்ஃபியூஷன் வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
9: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
3: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
10: டெல்லி வரைக்கும் போற, பேசாம இங்கே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாமா?
11: புரியாம பேசாதீங்கம்மா. இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களா

0: Minister said that from sanitation and gas connections to healthcare and access to credit, the government's focus is on last mile delivery and creating opportunities for people to improve their lives. The India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over Jammu and Kashmir, Ladakh, Tamil Nadu, Puducherry and Karaikal for the day. The Met Department also predicted thunderstorms accompanied with hailstorm over Haryana, Chandigarh, Delhi, Himachal Pradesh, Punjab and West Rajasthan till Friday. In men's cricket, India will face West Indies in the fourth T20 International in Hyderabad today. The match will begin at 7 p.m. Indian time. And benchmark domestic equity indices were trading on a flat note in the afternoon session today. Sensex added 36 points to 73,070, while Nifty dipped 6 points to 22,716 when reports last came in. And that is the end of this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்
2: ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. வாங்க பேசலாம் பக்கத்தில் அழகுக்கு அழகு சேர்க்க அழகு கலை நிபுணர் கே ஷாலினி அவர்களுடன் நேர்முகம்.
3: வணக்கம் நேர்களே, இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில யார இன்னைக்கு சந்திக்க போறோம் அப்படின்னு கேக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நாம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட தான் சந்திக்க போறோம். அழகுக்கு அழகு சேர்க்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே அழகா இருக்கணும், தன்னைய அழகுபடுத்திக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கதா செய்யுது. அப்படிப்பட்ட அழகு கலை தொழில செஞ்சிட்டு இருக்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஷாலினி அவர்களை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம்.
4: வணக்கம், என்னோட பெயர் ஷாலினி, நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன். நான் வந்து ஆக்சுவலா வந்து எம்எஸ்சி பிஎட் முடிச்சிட்டேன். நான் ஸ்கூலிங் வந்து பரமக்குடியில பண்ணினேன், காலேஜ் வந்து கீழக்கரையில பண்ணேன், பிஎஸ்சி கீழக்கரையில பண்ணேன், எம்எஸ்சி ஆல்சோ கீழக்கரையில தான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பிஎட் பண்ணேன். பிஎட் வந்து எங்க பண்ணேன்னா புதுக்கோட்டையில பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து மேரேஜ் அப்போ எனக்கு போட வந்தாங்க மேக்கப். அவங்க போடுறத பார்த்து பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆகி நானே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டேன். அவங்க மூலமா எனக்கு கொஞ்சம் ஆன்சர்ஸ் கிடைச்சிச்சு. அது மூலமா நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போய் நான் வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்டா இங்க வந்து உட்காந்துருக்கேன்.
3: இப்ப நிறைய பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு விரும்புறாங்க, அதே மாதிரி அதற்கான பயிற்சிகளும் நிறைய எடுத்துக்கிறாங்க. நீங்க என்ன பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க, அதே சமயம் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்குள்ள எப்படி வந்தது?
4: இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லா லேடிஸ்க்கு ஈவன் ஜென்ஸுக்கு கூட இந்த மேக்கப்னா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து இப்ப இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு வந்து என்னன்னா மேக்கப் டெவலப் ஆக மேக்கப் ஆர்டிஸ்டும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல மேக்கப் ஆர்டிஸ்டோட சிறப்பம்சங்கள் என்னென்னு சொன்னோம்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்ங்கிறவங்க வந்து எப்படின்னா அவங்க தனியா ஸ்பெசிஃபிக்கா தெரியணும் அப்படிங்கறக்காண்டி வந்து அவங்க ஃபர்ஸ்ட் மேக்கப்பை போட்டு நல்லா அழகுபடுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வர்ற கிளைண்ட்ஸை வந்து நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. 2 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணேன்னா இந்த என்னோட மேரேஜுக்கு அப்புறம் வந்து நான் வந்து அவங்க மூலமாக லேர்ன் பண்ணதை வச்சு நான் தனியாக ப்ரைவேட்டாக ஒரு கிளாஸ் போய் 2 இயர்ஸாக நான் வந்து படித்தேன். பட் அது வந்து பயிற்சி இருந்தால் மட்டும்தான் அது வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். அதோட ப்ராப்பர் ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக லேர்ன் பண்ணால் மட்டும்தான் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த கரெக்டாக பண்ண முடியும் மேக்கப்லாம்.
3: இப்போ அழகு கலை அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிறைய இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி மேக்கப்புக்கு மட்டுமே இப்போ வந்து ஆர்டிஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போலாம் பார்த்தோன்னா நிறைய ஒரு விழாக்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் எல்லாருமே ரொம்ப தன்னை வந்து அழகாக காமிச்சிக்கணும், தன்னை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி காமிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அழகு கலையை செஞ்சுக்கிறாங்க. இப்போ இதோட முக்கியத்துவம் என்ன, அதே மாதிரி இந்த தொழிலில் என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு?
4: இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் தொழிலில் வந்து என்னென்னா, ஒன்று வந்து சாரி டிராப்பிங் இருக்குது. அந்த சாரி டிராப்பிங் மூலமாகவும் நம்ம டெவலப் ஆகி சாரி டிராப்பிங் மட்டுமே பண்ணி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மேக்கப் மட்டும் பண்ணி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். மேக்கப்லேயே பல விதமாக இருக்குது. சாரி டிராப்பிங் இருக்குது, ஹேர் ஸ்டைல் இருக்குது, மேக்கப் மட்டும் போடுறது இருக்குது, க்ரூம் மேக்கப்

0: தனியா இருக்கு, பிரைட் மேக்கப் தனியா இருக்கு, பிரைட்ஸ் மெய்டுக்கு தனியா இருக்கு, இவ்வளோ மேக்கப் இருக்கு. இவ்வளோ மேக்கப்புக்கும் தனித்தனியா படிச்சு படிச்சு அவங்க அந்த இதில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக படிச்சு போனாங்கன்னா அதில் பிஸ்னஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபுல்லாக படிச்சு நான் ஒரு பர்ஃபெக்டான மேக்கப் ஆர்டிஸ்டாக போகணும் அப்படின்னா ஃபுல்லாக லேர்ன் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி போயிடலாம், அவ்வளோதான்.
1: இப்ப மேக்கப் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொன்னீங்க, பிரைடும் சொன்னீங்க, க்ரூமும் சொன்னீங்க. நிறைய நாங்கெல்லாம் பார்த்த வரைக்கும் பெண்களுக்கான அந்த அழகு கலை அப்படின்றது தான் ஒரு காலத்துல அதிகமா இருந்தது. ஆனா நீங்க இப்ப சொல்லும் போது ஆண்களும் அதை விரும்பி செய்யறாங்க அப்படின்ற அளவுக்கு சொன்னீங்க. அப்ப பெண்களுக்கான இந்த அழகு கலை சார்ந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன மேக்கப் எல்லாம் இதுல இருக்கு?
0: பெண்களுக்கு வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கின் ப்ரிப்பேர் பண்றதுக்கு சிடிஎம்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் மூலமா தான் நம்ம வந்து ஸ்கின் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்கின்னை செக் பண்ணணும். அவங்களோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்னா, இல்லை வந்து ட்ரை ஸ்கின்னா, இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னா, என்ன ஸ்கின்னுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்கின் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து வர ப்ரொசீஜர்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்து ஃபவுண்டேஷன், ஐ மேக்கப், லிப் மேக்கப் எல்லாமே நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும்.
1: இப்ப நீங்க மேக்கப் அப்படின்னு சொல்லும் போது இப்ப எல்லாம் நிறைய இருக்கு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பிரைடல் மேக்கப் சொன்னீங்க, அதுலயே பார்த்தோம்னா இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க ஹச்டி மேக்கப் அப்படின்வாங்க. இல்ல எங்களுக்கு ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் வேர்த்துருச்சு அப்படின்னாலும் அந்த மேக்கப் களையாம இருக்கணும் அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. அப்ப மேக்கப்லயே எவ்வளவு வெரைட்டி இருக்கு இதுல?
0: மேக்கப்பில் வந்து என்னென்னா, ஹஷ்ரி மேக்கப் இருக்குது, ஃப்ளாலெஸ் மேக்கப் இருக்குது, கிளாஸி லுக் மேக்கப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் இருக்குது, நிறையா டைப்ஸ் ஆஃப் மேக்கப் இருக்குது. நம்ம கிளைண்ட் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அது அந்த மேக்கப் வந்து அவங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம்.
1: இப்போ நீங்கள் எதுவும் சஜஸ்ட் பண்ணுவீங்களா அவங்களுக்கு, இது நல்லா இருக்கும், இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களா? இல்லை எனக்கு இதுதான் வேணும், நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த கிளைண்ட்டிட்ட நீங்கள் பேசிடுவீங்களா?
0: இப்போ வந்து கிளைண்ட் வந்து இல்லை எனக்கு மேக்கப்பில் எந்த ஐடியாஸும் இல்லை, நீங்களே பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம அவங்களோட ஸ்கின்னை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அவங்களோட ட்ரை ஸ்கின்னா, ஆயில் ஸ்கின்னான்னு செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் போடணும். சில கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இல்லை என்னோட விஷ் தான், நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சில மேக்கப்ஸ் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த மேக்கப் சூட் ஆச்சுன்னா அந்த மேக்கப்பை நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிடுவோம். இல்லை அவங்க அவங்களோட ஸ்கின்னுக்கு அந்த மேக்கப் செட் ஆகாதுன்னா நாங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். அவங்க சேஞ்ச் ஆகலைன்னா அவங்க சொன்ன மேக்கப்பே போட்டு விடுற மாதிரி தான் இருக்கும்.
1: இப்போ மேக்கப் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க அது ஃபேஸ்க்கான மேக்கப், அதை தவிர்த்து சாரி டிராப்பிங் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க, அப்புறம் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொன்னீங்க. இது எல்லாமே மொத்தமாக ஒரே இதாக அவங்களுக்கு கொடுத்துருவீங்களா, இல்லை ஒவ்வொன்றும் தனித்தனியாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக கொடுப்பீங்களா?
0: ஒரு பேக்கேஜ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து மேக்கப் வந்துடும், சாரி டிராப்பிங் வந்துடும், ஹேர் ஸ்டைல் வந்துடும், எக்ஸ்ட்ரா சில காம்ப்ளிமெண்ட்ரிலாம் நாங்கள் கொடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து இல்லை எனக்கு சாரி டிராப்பிங் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நாங்கள் சாரி டிராப்பிங் மட்டும் பண்ணி கொடுப்போம். இப்போ சில பேர்லாம் வந்து எனக்கு சாரி டிராப்பிங் மட்டும் வேணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறேன், எனக்கு சாரி டிராப்பிங் மட்டும் போதும், இல்லை ஹேர் ஸ்டைல் மட்டும் போதும்னா அப்போ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் மட்டும்னா ஹேர் ஸ்டைல் மட்டும் போவோம், சாரி டிராப்பிங்னா சாரி டிராப்பிங் மட்டும் வீட்லேயே பண்ணி கொடுத்துருவோம்.
1: அவங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு மேக்கப் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் இது நமக்கு எப்படி இருக்குமோ, ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு போடுறதை தவிர்த்து அதுக்கு முன்னாடி நான் போட்டு பார்க்கணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நீங்கள் வழிகாட்டுவீங்களா?
0: ஆமாம் கண்டிப்பாக. அவங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி மேக்கப் போடுறா, எனக்கு எப்படி இருக்கும், சூட் ஆகுமா என்னன்னு தெரியலனா கண்டிப்பாக நாங்கள் ஒரு ட்ரையல் மேக்கப் கொடுப்போம். அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் மட்டும்தான் நாங்கள் பிரைடுக்கு அந்த கல்யாணத்து அன்னைக்கே நாங்கள் போடுவோம்.
1: சரி, இப்போ வந்து நீங்கள் பெண்களுக்கு நிறைய சொன்னீங்க, இப்போ ஆண்களும் வந்து அதிக அளவில் இந்த மாதிரி எங்களுக்கும் நாங்கள் வந்து அழகு கலை அப்படின்னு சொல்லும்போது நாங்களும் மேக்கப்லாம் பண்ணணும் அப்படின்ற ஆர்வத்தில் இருக்காங்கன்னு சொன்னீங்க. நீங்களும் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கிறதா சொன்னீங்க. அப்போ ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக, ஏன்னா அவங்களோட ஸ்கின் அப்படின்னு பார்க்கும்போது பெண்களோட கம்பேர் பண்ணும்போது நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன மேக்கப் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறீங்க?
0: க்ரூமுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன மேக்கப் இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் போட்டு அவங்களோட ஸ்கின்னை வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்கின் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கின்னை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பியர்ட் செட்டிங் பண்ணுவோம், ஹேர் செட்டிங் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து க்ரூமுக்கு வந்து பண்ணுவோம். க்ரூமுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து பியர்ட் செட்டிங் தான் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. பியர்டும் ஹேரும் மட்டும்தான் ரொம்ப கேட்பாங்க. அது ரெண்டை மட்டும் நம்ம செட் பண்ணிட்டா அவங்களோட மேக்கப் முடிஞ்சிச்சு.
1: இப்போ ஹேர் ஸ்டைல் அப்படின்னு வரும்போது நிறைய ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா, இல்லை அவங்க இந்த எனக்கு இந்த மாதிரி செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்குறத வச்சு அவங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்களா?
0: அவங்களே சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி எனக்கு பாக்ஸ் செட்டிங் பண்ணிருங்க, இந்த மாதிரி எனக்கு ஸ்கொயர் செட்டிங் பண்ணிருங்க, இல்ல எனக்கு ஸ்பைக் வச்சிருங்க அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி விட்டா போதும். மேக்ஸிமம் க்ரூம் வந்து சஜஸ்ட் பண்றதை ஏத்துக்க மாட்டாங்க, அவங்களே வந்து மேக்ஸிமம் சொல்லிடுவாங்க. அவங்க சொன்னதை நாங்க ப்ரிஃபர் பண்ணி போட்டுருவோம்.
1: இப்ப மேக்கப் அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யறாங்க. இப்ப நிறைய பாக்கும்போது சின்ன குழந்தைங்களுக்கும் கூட மேக்கப் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அங்க இருக்கிற நிறைய பேருக்கும் நீங்க மேக்கப் பண்ற மாதிரி இருக்கும்.

0: அந்த டைம், அதாவது உங்களுக்கு கிடைக்கிற அந்த நேரம் அப்படின்றது குறைந்த அளவா தான் இருக்கும். ஆனா வந்து நிறைய பேருக்கு மேக்கப் போடணும் அப்படின்னும் போது எப்படி அதை சமாளிச்சு, ஒரு கல்யாணம் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு அவசரமா ஓடிட்டு இருக்கிற அந்த நேரத்துல எப்படி அதெல்லாம் சமாளிக்க முடியும் உங்களால?
1: அது வந்து எப்படின்னா, இப்ப வந்து மேரேஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரைடுக்கு மட்டுமே 3 hours ஆயிரும். இதுல ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து அவங்களும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் போட்டு விடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே நம்ம சமாளிச்சு டைம் மேனேஜ் பண்ணி அந்த 3 hoursக்குள்ள நம்ம பிரைடுக்கு மேக்கப் பண்ணி விடணும், ஹேர் ஸ்டைல் பண்ணணும், சாரி ட்ராப் பண்ணணும், எல்லாமே பண்ணிடணும். அது போக அவங்க கொடுக்குற அந்த முகூர்த்த புடவை வெயிட் பண்ணி நாங்கள் கட்டி அவங்கள ஸ்டேஜுக்கு அனுப்பிச்சி விடணும். அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கும், டென்ஷன், ஓவர் டென்ஷனாக இருக்கும் அந்த நேரத்தில். அந்த ரிலேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப வந்து எனக்கு கொஞ்சம் போட்டு விடுங்க, அந்த குட்டி பாப்பாங்க எல்லாரும் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி டைத்துல வந்து யார்கிட்டயுமே வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸோ நம்மளோட டென்ஷன் எதையுமே அவங்க கிட்ட காமிச்சிக்காம காமா வந்து நம்ம வந்து அவங்க கேட்கற எல்லாத்தையும் நம்ம சர்வீஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களும் ஹாப்பி ஆயிருவாங்க, நானும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிருவேன். அந்த மாதிரி நான் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிரைடாக்க வந்து நான் வந்து மேக்சிமம் பிரைடோட டைத்தை வந்து கம்மி பண்ணிட்டு ரிலேட்டிவ்ஸ் அவங்க எல்லாரும் கேட்கும் போது அவங்களுக்கும் நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன்.
0: அதாவது முக்கியமா அந்த மணப்பெண்ணுக்கான நேரத்தை வந்து நான் அதிக அளவுல எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க வந்து ஒரு தனி ஆளாவே அதை செஞ்சிருவீங்களா, இல்ல உங்களுக்கும் வந்து யாராவது உதவி ஆட்கள் அந்த மாதிரி யாரும் கூட்டிட்டு போயிடுவீங்களா?
1: கண்டிப்பா உதவி ஆட்கள் வேணும். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு ஆள் வந்து என்னால பண்ண முடியாது. இப்ப நான் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாதான், இப்ப ஒரு ஹேர் ஸ்டைலுக்குலாம் வந்து ஒரு ஆள் மட்டும் பண்ண முடியாது, ஒரு ரெண்டு பேர் கூட இருந்தாதான் அதை பண்ண முடியும். அதனால நான் வந்து அசிஸ்டன்ட் கண்டிப்பா கூட்டிட்டு போயிருவேன். அவங்க கொஞ்சம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், அது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
0: இப்ப நீங்க சொல்லும் போது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தீங்க, சாரி டிராப்பிங் அப்படின்றது. இப்ப நிறைய பேர் வந்து அதை வீட்லயே நம்ம வந்து செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு நேரா கொண்டு போய் கொடுத்துறாங்க, சில பேர் வந்து போஸ்டல் மூலமா அனுப்பி விட்டுறாங்க, நீங்க கொரியர் பண்ற மாதிரி இருக்கும். இது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும்? ஏன்னா மேக்சிமம் எல்லாரும் கொடுக்கறது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு முக்கியமான ஒரு விசேஷமோ இல்ல ஏதாவது அவங்களுக்கான ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கிற முக்கியமான சாரியை கொடுத்து அனுப்புறாங்க. அப்படி இருக்கும்போது அதை எப்படி நீங்க பாதுகாப்பா வாங்கிக்கிறீங்க, அதே பாதுகாப்போட எப்படி அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறீங்க?
1: கிளைண்ட் வந்து நம்ம கிட்ட நம்பிக்கை வச்சுதான் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க, அந்த நம்பிக்கையை வந்து நம்ம வந்து வீண் போகக்கூடாது. அதனால வந்து அந்த அந்த சாரியை வந்து நம்ம வாங்கி அதை ஃபர்ஸ்ட் ப்ரீப்ளீட் பண்ணி முதல்ல அவங்க கேட்குற டயத்தை விட நம்ம கொஞ்சம் ஏர்லியராகவே நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணணும்னு நான் நினைப்பேன். அதனால வந்து என்னன்னா அவங்க கொடுக்குற சாரியை வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும். சிலது வந்து பிரைடோட சாரிலாம் கொடுப்பாங்க, பட்டு சாரிலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து தான் நம்ம வந்து ட்ராப்பிங் வந்து பண்ணணும். அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான், அதுக்கு நெட்டு போட்டு ஸ்டோன் இருந்துச்சு அந்த மாதிரிலாம் நம்ம வந்து டைரக்டா அயன் பாக்ஸ்லாம் வைக்க முடியாது, அதுக்கு கொஞ்சம் நெட்டு போட்டு அந்த மாதிரி தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் போது நம்ம கொஞ்சம் ஏர்லியரா அவங்க கேட்கறத விட நம்ம கொஞ்சம் ஏர்லியரா கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்கல்ல, நம்ம சொன்ன டயத்தை விட அவங்க கொஞ்சம் ஏர்லியரா கொடுத்துட்டாங்க. அதனால வந்து அவங்க சொன்ன டயத்தை விட நான் கொஞ்சம் ஏர்லியரா கொடுத்து நான் கொஞ்சம் ட்ரஸ்ட் டெவலப் பண்ணிப்பேன்.
0: இப்ப இந்த சாரி டிராப்பிங் அப்படின்றது வீட்டுல மட்டும் செய்யறதானா, இல்ல நீங்க வந்து இப்ப இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் போறீங்கல்ல அங்க டைரக்டாவே பண்ணி கொடுப்பீங்களா, இல்ல முதல்லயே அதை செஞ்சு எடுத்துட்டு போயிடுவீங்களா?
1: சில மேரேஜில் வந்து எப்படின்னா பொண்ணோட சாரியை வந்து கொடுப்பாங்க, முன்னாடியே ப்ரீப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க, நாங்கள் பிளேட்டிங்கில் வச்சுக்கிறோம்னு சொல்லி கொடுப்பாங்க. சிலவோட பிரைட்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க, இல்லை நீங்கள் ஆன் ஸ்பாட்டில் தான் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஆன் ஸ்பாட்டில் கட்டுறதா கொஞ்சம் டிஃபிகல்ட், மித்தபடி வீட்டிலையே ப்ரீப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா பிரச்சனை இருக்காது.
0: இப்ப சாரி டிராப்பிங் அப்படின்னு வரும்போது இப்ப நிறைய வருது. முதல்லாம் பார்த்தாலும் நம்ம நார்மலா ஒரு சாரி எப்படி கட்டுவாங்களோ அந்த மாதிரி இருந்தது. இப்ப நிறைய வந்து அதுலயும் வந்து சாரி டிராப்பிங்லயே நிறைய டிசைன்ஸ் வச்செல்லாம் இப்ப கட்டுறாங்க. இப்ப அந்த மாதிரி நீங்க உங்களோட ஒரு யூனிக் ஸ்டைல் அப்படின்னா அதுல என்ன இருக்கு?
1: நான் வந்து என்னோட யூனிக் ஸ்டைல் வந்து இந்த சைட்ல சால் வச்சு அந்த மாதிரி இப்போ ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு, அந்த இது நல்லா பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து டபுள் சாரி டிராப்பிங் வந்துருக்கு, இப்ப ஸ்னேகா மேம் இன்ஸ்பயர்ட்ல வந்து இந்த டபுள் சாரி டிராப்பிங் வந்துருச்சு, அந்த இதுலயும் வந்து நான் கொஞ்சம் டெவலப் தான்.
0: இப்ப சாரி டிராப்பிங் அப்படின்னு வரும்போது இப்ப நிறைய ஸ்டைல் இருக்கு. அதாவது நம்ம தெற்கு பகுதி அப்படின்னு பார்க்கும்போது சவுத் சைடு வந்து ஒரு ஸ்டைல் இருக்கும், நம்ம நார்த் சைடு அப்படின்னு பார்க்கும்போது அந்த சைடு வந்து வேற ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி நீங்க டிராப்பிங் பண்ணி கொடுப்பீங்க?
1: சவுத் சைட்ல வந்து மேக்சிமம் வந்து ட்ரெடிஷ்னலா தான் விரும்புவாங்க, அதனால வந்து டிராப்பிங் வந்து ஈஸியா தான் இருக்கும். இந்த நார்த் சைட்ல உள்ளவங்க தான் வந்து ஃப்ரண்ட் சைட்ல வந்து எனக்கு வந்து இந்த முந்தி வரணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ போது நம்மளுக்கு வந்து ப்ரீ பிளீட்டிங் வந்து அதுக்கு அவசியம் கிடையாது, அந்த ஸ்டைலுக்கு வந்து ப்ரீ பிளீட்டிங் அவசியம் கிடையாது, ஆன் த ஸ்பாட் போய் நம்ம போய் கட்டி விட்டுறலாம், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது.
0: இப்ப சாரி டிராப்பிங் சொன்னீங்க, இப்ப அதுக்கடுத்து முக்கியமா இந்த மேக்கப் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொன்ன மாதிரி நிறைய மேக்கப் இருக்கு, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. இது எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்கேஜா கொடுக்குறீங்க அப்படின்னு போது உங்களோட கிளைண்ட்ஸை நீங்க எப்படி வந்து கன்வின்ஸ் பண்றீங்கல்ல?
1: நான் ஒரு பேக்கேஜ் வச்சிருப்பேன், அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க கிட்ட சொல்லுவேன், அவங்களோட பட்ஜெட் இவ்வளவாதான் இருக்கும். அவங்க நம்ம கிட்ட பார்க்கிங் பண்ணுவாங்க, பார்க்கிங் பண்ணிட்டு கடைசியில் அவங்க சொன்ன பட்ஜெட்டுக்கு நம்மளை கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்துட்டு

0: அதுக்கப்புறமா நம்ம கிட்ட சரி நீங்க நல்லா பண்ணி கொடுங்க ஒரு 500 எக்ஸ்ட்ரா தரேன் அந்த மாதிரி நம்ம கிட்ட சொல்லுவாங்க.
1: இப்ப மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது இதற்கான தொழில் வாய்ப்புகள் இப்ப நிறைய, அதாவது சோசியல் மீடியா அப்படின்னு பார்க்கும்போது எங்களால இந்த அளவுக்கு லாபகரமா இந்த தொழிலை கொண்டு போக முடியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பெண்களுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு வரும்போது, நான் வந்து இல்ல படிச்சு முடிச்சிட்டு இருக்கேன், படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த தொழிலை நம்ம மேற்கொள்ள முடியுமா, இல்ல இதற்கான பயிற்சிகள் மட்டும் எடுத்துக்கிட்டா மட்டும் போதுமா?
0: படிக்கணும் அப்படிங்கறதுலாம் இல்ல, இதோட பயிற்சி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டாலே நம்ம வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா. இதுக்கு வந்து டிகிரி முடிக்கணுமோ அப்படிலாம் கிடையாது, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். மேக்கப் ஆர்டிஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அவ்வளவு தான், வேற ஒண்ணும் இல்ல.
1: அப்ப போட்டிகள் நிறைந்திருக்கிற ஒரு சூழல் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுல எப்படி உங்களால ஷைன் ஆக முடியுது?
0: கண்டிப்பா வந்து நம்மளோட கிளைண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, இப்ப என்னோட ரெகுலர் கிளைண்ட்ஸ் வந்து எந்த ஃபங்க்ஷன்னாலும் இவங்களை தான் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்கல்ல, அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ட்ரஸ்ட் கொடுத்துருப்போம். அதனால நம்மள வந்து இவங்க தான் வேணும், வேற யாருமே வேணாம். இப்ப நான் என்ன சொல்லுவேன், என்னோட அசிஸ்டன்ட் அனுப்பிச்சு விடுறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, என்னோட அசிஸ்டன்ட்ட மேக்கப்புக்கு அனுப்பிச்சு விடுறேன்னு சொன்னா கூட இல்ல இல்ல நீங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளோட மேக்கப்பை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக காமிச்சோம்னா நம்மளே வந்து ட்ரஸ்ட் பண்ணி நம்மளை கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க.
1: அதாவது உங்களோட திறமை அப்படின்றதுக்கான அங்கீகாரமாக தான் இதோட முன்னேற்றம் இருக்கு அப்படின்னீங்க. இப்ப நிறைய பேர் வந்து இந்த தொழில நாங்களும் வந்து தடம் பதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்ப ஆர்வமா வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா படிப்புன்றது கிடையாது, பயிற்சி மட்டுமே போதும் அப்படின்றதுனால நிறைய பெண்கள் வந்து இதுல ஆர்வமா பங்கெடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப ஒரு புதுசா ஒருத்தவங்க இதுல வந்து நானும் ஒரு முன்னேறணும் அப்படின்னு, ஏன்னா நிறைய நேர்கள் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கும் போது அவங்களுக்கும் இது தோணும், நம்மளும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா ஆகலாமே அப்படின்னும் போது அவங்க என்ன முயற்சி எடுத்தா இதற்கான ஒரு பலனை அவங்களால அனுபவிக்க முடியும்?
0: அவங்ககிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து பேசிக்கா வந்து ஒரு த்ரெட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இல்ல ஒரு ஃபேஷியல் அந்த மாதிரி அது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். இப்பெல்லாம் நிறைய சோசியல் மீடியாலாம் வந்துருச்சு, அந்த மாதிரி சில வீடியோஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு கிளாஸ்க்கு போகலாம். இப்பெல்லாம் 6 months கிளாஸ் இருக்கு, 15 days கிளாஸ் கூட இருக்கு. அந்த மாதிரிலாம் கிளாஸ்க்கு போனாங்கன்னா அவங்களால வந்து ஷைன் ஆக முடியும். ஆனா பிகினர்ஸ் எப்பவுமே வந்து அவங்க டெவலப் ஆக கொஞ்சம் லேட்டா தான் ஆகும், ஒரு ஈவன் ஒரு 1 year ஆச்சும் ஆகும் பிகினர்ஸ்க்கு. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான்.
1: அதாவது ஆர்வம் இருக்கிறது மட்டும் பத்தாது, சில பல திறமைகளையும் வளர்த்துக்கணும். இப்ப இதுல என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, இப்ப இது எப்படி லாபகரமா இருக்கு? ஏன்னா நம்ம வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஹோம் சர்வீஸ் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட நேர மேலாண்மை அப்படின்றது எப்படி இருக்கு? ஏன்னா முகூர்த்தத்துக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப அதிகாலையிலே நீங்க அங்க போய் ரீச் ஆயிடணும், சில சமயம் வெளியூர்களுக்கு எல்லாம் போற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் எப்படி நீங்க வந்து சமாளிச்சு கொண்டு போறீங்க?
0: என்னோட பேபியை பார்த்துக்கிறதுக்கு வந்து என்னோட அத்தை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறனால வந்து நான் வந்து வெளியூருக்கெல்லாம் போய் நான் போய் மேக்கப் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இல்லை நான் சைல்டையும் பார்த்துக்கிட்டு நான் மேக்கப்பும் போடுறதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறனால நான் வந்து யோசிக்காமல் நான் எத்தனை மணியாக இருந்தாலும் நான் போயிடுவேன் அந்த மேக்கப்புக்கு. அத்தை சரி போயிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதனால நான் வந்து ஏர்லி மார்னிங்காக இருந்தாலும் சரி, இல்லை 2 o'clock 3 o'clock அந்த மாதிரியாக இருந்தாலும் நான் போயிடுவேன்.
1: இப்போ நீங்கள் மதுரை சார்ந்த பகுதியில் இருக்கீங்க அப்படின்னும் போது, இப்ப மதுரை பகுதிகளில் மட்டும்தான் போடுறீங்களா, இல்ல எங்களுக்கு வெளியூர்லாம் தேவைப்படுது, இந்த ஊருக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சரின்னு சொல்லுவீங்களா, இல்ல எப்படி அதை எடுத்துப்பீங்க?
0: ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் பின்வாங்குவேன். ஏன்னா வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நம்ம பேபியை தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் பக்கத்துல மதுரை சரௌண்டிங்ஸ்லயே நான் கொஞ்சம் பார்ப்பேன். இல்ல கொஞ்சம் நமக்கு போற அளவுக்கு இருக்கு, பேபியை மேனேஜ் பண்ணிடுவாங்க அத்தை அப்படின்னா நான் அந்த அளவுக்கு நான் போய்க்கிடுவேன். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்னா நான் வந்து எடுத்துக்க மாட்டேன், அந்த ஆர்டரை வந்து நான் வந்து கேன்சல் பண்ணிடுவேன்.
1: இப்போ மேக்கப் அப்படின்னு சொல்லும்போது நல்ல லாபகரமான ஒரு தொழில் தான் அப்படின்னு சொன்னீங்க, அதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இதற்கான பயிற்சிகளை நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ காலம் அதற்கான பயிற்சிகள் தேவைப்படும்?
0: 15 days கூட இருக்கு மேக்கப் கோர்ஸ், 6 months இருக்கு, 1 year இருக்கு, 2 year இருக்கு. நம்மளோட லேர்னிங்கை பொறுத்து தான் இந்த இது வந்து, நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 15 days இந்த மேக்கப் கோர்ஸை முடிச்சிடலாம். இல்லை நம்மளுக்கு இன்னும் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா 6 months இருக்கு, அப்புறம் 1 year இருக்கு, 2 year இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி கூட இருக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு, அந்த மாதிரி கூட நம்ம படிச்சுக்கலாம்.
1: அப்ப இதற்கான அங்கீகாரம் அப்படின்றது எப்படி இருக்கு? ஏன்னா டிப்ளமோ கோர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து அரசால அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கு வந்து ஒரு சான்றிதழ் அப்படின்றது கொடுக்கப்படுதா?
0: ஆமா கண்டிப்பா கொடுக்கறாங்க. இப்ப நம்ம பிரைவேட்டா போய் படிச்சாலும் நமக்கு சர்டிபிகேட் இருக்கு, இப்ப கவர்மெண்டே கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு கோர்ஸ் வச்சு அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்டே கொண்டு வந்துட்டாங்க. பிரைவேட்லயும் நம்ம போய் படிச்சாலும் நம்மளுக்கு சர்டிபிகேட் இருக்கு.
1: இப்ப உங்களுக்கு வந்து ஆரம்ப கால கட்டம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு?

0: இதுக்கு முன்னாடி பியூட்டிஷியன் அப்படின்றது இருப்பாங்க, ஒரு ஃபேஷியல், ஒரு த்ரெட்டிங்கு, இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் செய்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள், அதே சமயம் இப்போ நிறைய டெக்னாலஜி எல்லாமே டெவலப் ஆகிடுச்சு, நிறைய புது புது விஷயங்களை இந்த அழகு கலையிலையும் புகுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அழகு கலைக்கும் இப்போ இருக்கிற அழகு கலைக்கும் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு?
1: முன்னாடி வந்து எப்படின்னா பியூட்டிஷியன், அதாவது வந்து பியூட்டி பார்லரில் போய் எல்லாரும் வந்து மேக்கப் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மேரேஜில் போய் இது பண்ணுவாங்க. இப்போ வந்து அப்படி இல்லை, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னா அவங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு டைரக்டாக அவங்களோட வீட்டுக்கே போய் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறனால நிறையா பிரைடு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அந்த பியூட்டி பார்லரை வந்து யாருமே வந்து இப்போ ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அப்போ வந்து அவங்க வந்து ஷாப்ல இருந்து தான் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கு. இப்போ வந்து ஹோம் சர்வீஸ் வந்தனால வந்து இப்போ எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
0: இப்போ இது வந்து ஒரு நல்ல வளர்ச்சியாக இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா மேக்கப் அப்படின்றது விரும்பாதவங்க யாருமே கிடையாது. அது இந்த காலகட்டத்தில்

0: பியூட்டி பார்லர் வந்து யாருமே வந்து இப்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அப்போ வந்து அவங்க வந்து ஷாப்ல இருந்து தான் பண்ணி இது பண்ற மாதிரி இருக்கு. இப்போ வந்து ஹோம் சர்வீஸ் வந்தனால வந்து இப்ப எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்ட வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
1: இப்ப இது வந்து ஒரு நல்ல வளர்ச்சியா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா மேக்கப் அப்படின்றது விரும்பாதவங்க யாருமே கிடையாது. அது இந்த காலகட்டத்துல எல்லாருமே ரொம்ப எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்ற அளவுக்கு ஆர்வமா இருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் வெளியூருக்கு போகணும்னாலும் என்னோட குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் சரி பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப நீங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதாவது மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் அந்த சீசன் டைம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. இந்த முகூர்த்த நாட்கள் இல்ல விழா காலங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அப்ப மத்த காலகட்டத்துல எப்படி இருக்கும்?
0: இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் டைம், மேரேஜ் டைம், இந்த முகூர்த்த நேரம், ஃபெஸ்டிவல்ஸ் டைம் அந்த மாதிரி மட்டும்தான் வந்து இந்த மேக்கப்ஸ்க்கெலாம் வரும். சில டைம்ஸ் இந்த ஃபங்க்ஷன் இல்லை, மேரேஜ் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த டைத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சாரி ட்ராப்பிங்க்கு அந்த மாதிரிக்கு மட்டும்தான் கூப்பிடுவாங்க. சில இது மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லாட்டி பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு கிட்ஸுக்கு மேக்கப் போட கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் மேக்கப் வந்துட்டே தான் இருக்கும்.
1: நிறைய புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும் போது இந்த மாற்றத்துக்கும் நம்ம வந்து பழகிக்கிட்டு போகணும் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா குழந்தைகளுமே வந்து ரொம்ப அழகா மேக்கப் போடணும் அப்படின்றத விரும்புறாங்க. குழந்தைகளுக்கு எல்லாம் நீங்க மேக்கப் போடும் போது சிரமமா இருக்காதா? ஏன்னா அவங்க வந்து ஒரு நார்மலா ஒரு ஆண்களுக்கோ பெண்களுக்கோ போடும்போது உட்காருங்க அப்படின்னு ஒரு இடத்துல உட்கார வச்சிடலாம். ஆனா குழந்தைகளுக்கு போடும்போது எப்படி இருக்கும்?
0: ஆமா, அவங்களுக்கு வந்து போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவங்க ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க. அவங்க இந்த சைடு ஓடுவாங்க, இந்த சைடு ஓடுவாங்க. அவங்க பின்னாடியே நம்மள போற மாதிரியே இருக்கும். அவங்கள உட்கார வச்சு போனை கையில கொடுத்து, இப்ப எல்லாமே போன் உலகமாயிருச்சே, குழந்தைங்க கிட்ட போனை கையில கொடுத்து அதுக்கப்புறமா உட்கார வச்சுதான் மேக்கப்பே போட ஆரம்பிப்போம். அவங்க அந்த போன்ல மூழ்கிடுவாங்க, நம்ம மேக்கப் போட ஆரம்பிச்சிடலாம்.
1: ஆனா அவங்களுக்கு மேக்கப் போடும் போது அவங்களுக்கு தெரியுமா? சொல்லுவாங்களா இப்படி இருந்தேன், நான் இப்படி ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மேக்கப் போட அந்த ஃபீலிங்ஸ் அவங்க ஃபீல் பண்ண முடியுமா அவங்களா?
0: ஆமா, கண்டிப்பா. அவங்க கிட்ட மேக்கப் போட்டதுக்கு அப்புறமா மிரர் கையில கொடுத்துருவோம். மிரர் கையில கொடுத்தோம்னா அவங்க பாப்பாங்க, பார்த்துட்டு நான் அழகா இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அவங்க குழந்தைங்க சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஃபீலிங்ஸ் வரும் இல்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கும். அவங்க அவங்களுக்கும் அந்த மேக்கப் வந்து பிடிச்சிருக்கும். அதனால அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். அவங்க அந்த மிரரை பார்த்தோன்னே அவங்களோட ஸ்மைலே நம்மளுக்கு தெரிஞ்சிரும், அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிரும்.
1: அப்ப பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதுக்கும் நீங்க போய் மேக்கப் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வருவீங்க?
0: ஆமா.
1: இப்ப நீங்க மேக்கப் அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதாவது முதல் இருந்தது பியூட்டிஷியன் வேற, அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றது வேற அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்ப நீங்க வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்ல இன்னும் வேற என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? சாரி டிராப்பிங் சொன்னீங்க, ஹேர் ஸ்டைல் சொன்னீங்க, இதை தவிர்த்து இன்னும் நீங்க என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்கீங்க?
0: நான் வந்து மேக்கப்ல வந்து சாரி டிராப்பிங் பண்ணுவேன், மேக்கப் பண்ணுவேன், ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன், ஃபேஷியல் பண்ணுவேன், த்ரெட்டிங் பண்ணுவேன். ஒரு சில நேரங்கள்ல பிரைட் வந்து இல்லைனால வந்து பார்லர் போக முடியல, ஹோம் சர்வீஸா பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த சர்வீஸ் கூட பண்ணலாம்.
1: அப்ப அதாவது ஒரு ஃபுல் பேக்கேஜ் உங்ககிட்ட எடுத்தோம் அப்படின்னா எல்லா, அதாவது அழகு கலை சம்பந்தப்பட்ட எல்லா சர்வீஸும் உங்ககிட்ட கிடைக்கும் அப்படின்றது ஒரு அஷூரன்ஸ் மாதிரி நீங்க அந்த பிரைடுக்கோ இல்ல க்ரூமுக்கோ இல்ல வர்ற கிளைண்ட்டுக்கோ நீங்க சொல்லிடுவீங்க?
0: ஆமா, கண்டிப்பா. என்னோட பேக்கேஜ் லிஸ்ட் நான் அனுப்பிச்சு விட்டுருவேன் உங்ககிட்ட. நான் சொன்ன லிஸ்ட் எல்லாமே அதுல வந்துடும். அவங்களுக்கு அது ஓகேனா என்னை புக் பண்ணிப்பாங்க.
1: இப்ப இதுக்கடுத்து உங்களோட எதிர்கால திட்டம் அப்படின்றது என்னவா இருக்கு? இப்ப மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டீங்க. இப்ப மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு அடுத்து இருக்கிற இன்னும் அதற்கான எதிர்கால திட்டம் அப்படின்றது என்னென்னலாம் இருக்கு உங்களுக்கு?
0: இப்ப வந்து நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து என்னன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு பிரைடல் ஸ்டுடியோ வைக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு ஆசை. அந்த பிரைடல் ஸ்டுடியோல வந்து நம்ம வந்து ரெண்டுக்கு

0: கொடுக்கறது, மேக்கப், எல்லா சர்வீஸுமே அந்த பிரைடல் ஸ்டுடியோவில் இருக்கணும். அந்த மாதிரி வந்து என்னோட ஆசை. அடுத்த ஆம்பிஷன் வந்து அந்த இதை தான் நோக்கி போய்கிட்டு இருக்கேன். பிரைடல் ஸ்டுடியோ நோக்கி தான் ஓடிட்டு இருக்கேன்.
1: அப்போ இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு உங்களை நேர்முகத்தை கூப்பிடும் போது நீங்கள் ஒரு பிரைடல் ஸ்டுடியோ ஓனராக நான் உங்களை கூப்பிடணும்.
0: கண்டிப்பாக.
1: இவ்வளோ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து நிறைய வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா சோஷியல் மீடியான்ற ஒரு டெக்னாலஜியும் இருக்குது, அதே சமயம் அழகு கலை சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி அப்படின்னு வரும்போது என்னென்னலாம் இப்போ நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க?
0: நான் வந்து சோஷியல் மீடியாவில் தான் இருக்கேன். சோஷியல் மீடியாவில் என்னோட பேஜ் எல்லாத்தையுமே பார்த்து தான் எனக்கு வந்து ஆர்டரே வரும். சில பேர் நம்ம ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டைரெக்டாக எனக்கு கால் வந்துடும். மேக்ஸிமம் நான் வந்து சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் இருக்கேன். அதுலேருந்து தான் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட்ஸே வரும்.
1: ஓ, அப்போ மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு.
0: கண்டிப்பாக.
1: இப்போ நீங்கள் நேராக வர்ற ஆர்டர்ஸை தவிர்த்து, இப்போ நேராக எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வர்றதை தவிர்த்து ஆன்லைனில் வர்றதா உங்களுக்கு அதிக அளவில் இருக்கா?
0: ஆமாம், சோஷியல் மீடியா மூலமாக வந்து ஆன்லைனில் வர்றதான் அதிகமாக வரும். நேரில் வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் வந்து நம்ம கிட்ட வந்து ஆர்டர் புக் பண்ணுவாங்க. யாருனே தெரியாதவங்க தான் வந்து நம்ம கிட்ட வந்து ஆன்லைனில் வந்து புக் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை வந்து நான் மேக்ஸிமம் எடுத்துருவேன், ஆன்லைன் ஆர்டரை மட்டும்.
1: அதாவது இப்போ வந்து டெக்னாலஜியோட நம்ம பயணிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்திலையும் இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயம் அப்படின்றதும் இருக்கு. இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நிறைய விஷயங்களை இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதாவது இதில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்னன்னா அழகாகணும், அந்த அழகுக்காக தான் இது எல்லாமே நம்ம செய்கிறோம் அப்படின்றது தான். அதற்கான மாற்றங்கள் தான் இந்த ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு புது ஒரு தொழில் வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முதல்லலாம் வெறும் அழகு கலை அப்படின்றது இருந்தது, இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற அளவுக்கு இது வந்து ஒரு பரிணாமம் பெற்று வளர்ந்துருக்கு. இதில் நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க. அதுலேயும் நீங்கள் இப்போ வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு தொழில் முனைவோர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நீங்கள் இதை செஞ்சுட்டு வரீங்க. பெண்களுக்கான ஒரு சிறந்த தொழில் வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றதும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. இன்னைக்கு நேயர்களுக்காக நிலையத்துக்கு வருகை புரிந்து ரொம்ப அழகாக எங்களுக்காக பதில் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி.
0: நன்றி.
2: இதுவரை அழகுக்கு அழகு சேர்க்க அழகு கலை நிபுணர் கே. ஷாலினி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் அக்டோபர் 14 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: அக்டோபர் 14 தேதியான இன்று உலக தரநிலைகள் தினம், அதாவது வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் டே கடைபிடிக்கப்படுகிறது. சர்வதேச தரநிலைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் நாள் இன்று.

அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் ஆரோக்கிய உணவு பற்றிய தகவல். உணவை மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை முறையில உணவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேரத்துக்கு சாப்பிடுறோமா, சத்தான உணவுகளை தேர்ந்தெடுக்கிறோமா அப்படின்னு கேட்டா நம்மள பல பேருடைய பதில் என்னவா இருக்கும்? வேலை அவசரத்துல காலை உணவை தவிர்க்கிறோம், பசிக்கும் போது ஏதாவது நொறுக்கு தண்ணி சாப்பிடுறோம், நேரம் கிடைக்கும் போது துரித உணவுகளை வாங்கி சாப்பிடுறோம். இது எல்லாமே நம்ம உணவுக்கு நல்லதான்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஆரோக்கியமான உணவுனா என்ன? விதவிதமான உணவுகளை சாப்பிட்றது அப்படின்னு நினைச்சோம்னா அதுதான் இல்லை. நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்துகிற கீரைகள், காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள், சிறுதானியங்கள் இவை எல்லாமே ஆரோக்கியமான உணவுகள் தான். உதாரணத்துக்கு முருங்கைக்கீரை, பசலைக்கீரை போன்ற கீரைகளில்

இரும்பு சத்து உள்ளிட்ட பல சத்துக்கள் கிடைக்கும். பருப்பு வகைகள்ல உடலுக்கு தேவையான புரதச்சத்து கிடைக்கும். காய்கறிகளும் பழங்களும் நார்ச்சத்துக்களை நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி கேழ்வரகு, கம்பு, சோளம் போன்ற சிறுதானியங்களையும் நம்ம உணவுல சேர்த்துக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றதை விட எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றதையும் தவிர்க்கணும். அதிக சர்க்கரை, உப்பு, எண்ணெய் சேர்த்த உணவுகளையும் அடிக்கடி துரித உணவுகளையும் சாப்பிட்றதையும் குறைச்சிக்கணும். அது மட்டும் இல்லை, போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். உணவு சாப்பிட்ற நேரத்தை முடிஞ்ச வரைக்கும் ஒழுங்காக கடைபிடிக்கணும். உடற்பயிற்சியும் நல்ல தூக்கமும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம்.

நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் சொத்து பிரச்சனைக்கு சட்ட தீர்வு தகவல் வழங்குபவர் வழக்கறிஞர் எஸ் ராதா அவர்கள்.

0: தாய் இறந்தால் தாத்தா பாட்டி சொத்தில் யாருக்கு உரிமை உண்டு?
1: தாய் இறந்தால் தாத்தா பாட்டி சொத்தில் தாய்க்கு எத்தனை பிள்ளைகள் இருக்காங்களோ அத்தனை பிள்ளைக்குமே சொத்து உரிமை உண்டு. அதாவது பாட்டன் சொத்து பேரனுக்கு அப்படின்னு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. பரம்பரை சொத்தில் வந்து இது வந்து ஒரு பூர்வீக சொத்து அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதில் வந்து குழந்தை கருவுற்று இருக்கும்போதே அந்த பங்குக்கு வந்து அவர் ஒரு பங்குதாரராக மாறுகிறார் அப்படின்னு நம்ம சட்டம் சொல்லுது.
0: பிள்ளைகள் இருந்தும் சொத்தை தானமாக கொடுக்கலாமா?
1: கொடுக்கலாமே. அதாவது அந்த கொடுப்பவர் வந்து சுயமாக சம்பாதிச்ச சொத்தாக இருந்தால் அவர் விருப்பப்படி என்ன வேணாலும் பண்ணலாம். அது வந்து அவங்க குழந்தைங்களுக்கு தான் போய் சேரணும்னு கிடையாது. உயில் எழுதி வைக்காமலோ தானமாகவோ எழுதாமல் இருந்தால் மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு சம பங்கு. இல்லைன்னா அவங்க விருப்பப்பட்டவங்களுக்கு அவங்க தானமாக கொடுக்கலாம். ஏன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோவிலுக்கு எழுதி வச்சுட்டாங்க, அதில் வந்து ஒரு ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டாங்க, இதெல்லாம் நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா. மகன்கள் மேலே மகள்கள் மேலே வெறுப்பு வந்துச்சுன்னா இல்லை, இல்லை அதிகப்படியான அவங்க சொத்து வச்சுருக்காங்க, இந்த சொத்தும் போய் அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா கோயிலுக்கு எழுதி வைப்பாங்க. இந்த மாதிரி அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கு எழுதி வைக்கலாம், யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம். அது அவங்க சுய சம்பாத்தியமாக இருந்தால் கண்டிப்பாக தானமாக கொடுக்கலாம்.

0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதியாலை 1269 கிலோஹெட்ஸ். நேயர்களே, இன்று பிற்பகல் 2:40 மணிக்கு விளையாட்டு அரங்கத்தில் தடை தாண்டுதல் வீரர் எஸ் சுபாஷ் அவர்களுடன் நேர்முகம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம், கேட்க தவறாதீர் நேயர்களே.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேர்களே, இன்று இரவு 7:10 மாவட்ட செய்திகளில் நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகளை எழுதியவர் செல்வன் ஜெபராஜ் அவர்கள். கேட்க தவறாதீர் நேர்களே. இனி கேட்கலாம் 1:45 மாநில செய்திகள். திருச்சி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார தொடர்புகள் குறித்த சர்வதேச மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் இன்று உரையாற்றுகிறார். சென்னை மாநகராட்சிக்கு 3108 கோடி ரூபாய் மதிப்பிலான சுற்றுக்குழாய் திட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 10-12 வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிட்டார். தமிழ்நாட்டிற்கான மின் கொள்முதலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் உன்னதி ஹூடா, அஷ்மிதா சாலிஹா, தேவிகா ஷிஹாக் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் கலாச்சார தொடர்புகள் குறித்த பிரிஹத்தர் பாரத் சர்வதேச மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் உரையாற்றுகிறார். மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் 3 நாட்கள் நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் நாட்டின் வரலாறு, கலாச்சாரம் குறித்த விரிவான விவாதங்கள் இடம்பெறவுள்ளன. 50 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் பங்கேற்கின்றனர். நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் உரிய வாய்ப்புகளை வழங்கி கடைகோடி மக்களும் பயன்பெற வேண்டும் என்பதே மத்திய அரசின் உயர் முன்னுரிமையாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆட்சி முறை குறித்த மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியாவின் கட்டுரைக்கு சமூக வலைதளத்தில் பதிலளித்துள்ள பிரதமர், சுகாதாரம், எரிவாயு இணைப்புகள் தொடங்கி ஆரோக்கியம் மற்றும் நிதி உதவிகளை அரசு முன்னெடுத்துச் செல்வதை சுட்டிக்காட்டினார். 2047 ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பாதையை உருவாக்கும் அரசின் இலக்கிற்கு இந்த அணுகுமுறை இன்றியமையாததாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். நலத்தை நோக்கமாக கொண்டு ஆட்சி முறையிலிருந்து ஆளுமைக்கான ஆட்சி முறைக்கு இந்தியா முன்னேறி வருவதாக அக்கட்டுரையில் அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்ததோடு, தேச கட்டமைப்பில் அனைத்து குடிமக்களும் பயன்பெறும் வகையிலான ஆளுமையை பெறுவதே உண்மையான வளர்ச்சியை பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் உறுதி செய்ய இந்தியாவும் ஆசியான் நாடுகளும் உரிய பங்களிப்பை வழங்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஆசியான் இந்திய பாதுகாப்பு புதுமையான சிந்தனைகள் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், நம் நாட்டின் பசிபிக் தொலைநோக்கு கொள்கைக்கு ஆசியானின் பங்கு இன்றியமையாததாக உள்ளது என்றார். தென்கிழக்கு ஆசியாவுடன் கொண்டுள்ள நட்புறவு மூலம் இந்தியாவின் கிழக்குசார் கொள்கை அர்ப்பணிப்புடன் முன்னெடுக்கப்படுவதாகவும் கூறினார். தென்கிழக்கு ஆசியாவுடன் இணைந்து இதற்கு உட்பட்ட கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்தி அவசர நிலைகளில் ஒருங்கிணைந்து செயலாற்ற அமைச்சர் அழைப்பு விடுத்தார். கடல்சார் பாதுகாப்பில் இந்தியாவும் ஆசியானும் இணைந்து ஆராய்ச்சியை மேம்படுத்த வலியுறுத்திய அவர், பேரிடர் மீட்பு நடவடிக்கைகள் முன்னோடி திட்டங்களுடன் ட்ரோன் சார்ந்த சவால்களை களைந்து பேச்சுவார்த்தைகளை தொடர்வதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். தேசிய கப்பல் கட்டமைப்பு இயக்கத்தின் கீழ் கப்பல் தொழிற்சாலைகளுக்கு பயன்பெறும் வகையில் 2 சிறப்பு கடன் காப்பீட்டுக் கொள்கைகளை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் அறிவித்துள்ளார். மும்பையில் 21வது கடல்சார் மேம்பாட்டுக் குழு கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், இதன்படி கப்பல் கட்டமைப்பு கடன் காப்பீட்டுக் கொள்கை ஏற்றுமதி திட்டங்களுக்கும் வர்த்தக கடன் காப்பீட்டுக் கொள்கை உள்நாட்டு திட்டங்களுக்கும் பயனளிக்கும் என்றார். வர்த்தகத்தை இலகுவாக்கும் திட்டத்தின் கீழ் அனைத்து துறைமுகங்களும் வரும் மார்ச் மாதத்திற்குள் கடல்சார் ஒற்றை சாளரத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டு மின்னணு செயல் திட்டங்கள் முன்னெடுத்துச் செல்ல வகை செய்யப்பட்டுள்ளது என்றார். இந்நிகழ்வில் ஒரே தேசம் ஒரே துறைமுகம் செயலாக்கத்திற்கான தயாரிப்பு முன்னெடுப்புகளை அமைச்சர் துவக்கி வைத்தார். வளர்ச்சியடைந்த 38 நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா செய்து கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் புதிய பொருளாதார கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்தி வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். கனடா, மெக்சிகோ, மெர்கோசர், யுரேஷியா உள்ளிட்ட பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாட்டின் வளர்ச்சியில் எல்லைப் பகுதிகளின் சிறப்புமிகு பங்களிப்பு குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. அருணாச்சல பிரதேசத்தின் செலாஸ்

0: சுரங்கப்பாதையை பிரதமர் திரு நரேந்திர மோடி 2024 மார்ச் 9 நாட்டிற்கு அர்ப்பணித்த நிலையில் எல்லை சாலை மேம்பாட்டு அமைப்பின் முக்கிய கட்டமைப்பாக இந்த சுரங்கம் திகழ்கிறது. தவாங் பகுதியின் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையில் செலா சுரங்கம் சிறப்புமிகு நவீன பொறியியல் தொழில்நுட்ப வடிவமைப்புகளுடன் 13,000 உயரத்தில் கிழக்கு இமய பகுதியின் கடினமான நிலப்பரப்பில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்கம் பெரும் பனிப்பொழிவிலும் கடினமான வானிலையிலும் பயணத்தை மேற்கொள்ளும் வகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினர் பயணிக்கவும் ராணுவ தளவாடங்கள் தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு செல்லவும் வழிவகை செய்வதோடு பதற்றமான எல்லைப் பகுதிகளில் எவ்வித சவாலையும் சமாளிக்கும் வகையில் இது உருவாக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் மக்களின் சுகாதாரம், கல்வி, அத்தியாவசிய சேவைகள், சந்தை வாய்ப்புகளுக்கு பயனளிப்பதோடு சுற்றுலா பொருளாதார நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் வகையில் இது திகழ்கிறது. பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்குமான இணைப்பாக செலா சுரங்கம் திகழ்வதுடன் திறன்மிகு பொறியியல் தொழில்நுட்பம், மேம்படுத்தப்பட்ட இணைப்பு, எல்லை பகுதிகளை வலுப்படுத்தும் தேசத்தின் அர்ப்பணிப்பிற்கு செலா சுரங்கம் சான்றாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 3,108 ரூபாய் மதிப்பீட்டிலான சுற்றுக்குழாய் திட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் சோழிங்கநல்லூரில் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 9 குடிநீர் ஆதாரங்களை மையமாக கொண்டு சீரான குடிநீர் வழங்க 98 கிலோமீட்டர் தொலைவிற்கு குழாய் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. தமிழகத்தில் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 3 தொடங்கி 29 வரை நடைபெறும் என மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மாநில பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் 10-12 வகுப்பு மாணாக்கருக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை சென்னையில் இன்று வெளியிட்டு பேசிய அவர், 12 வகுப்புகளுக்கான செயல்முறை தேர்வுகள் பிப்ரவரி 8 நடைபெறும் என்றார். 10 வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 17 தொடங்கி ஏப்ரல் 12 வரை நடைபெறும் என்றார்.
2: ஹையர் செகண்டரி கிளாஸ் 12 வந்து பிப்ரவரி 8 தொடங்கி பிப்ரவரி 18 வரைக்கும் பிராக்டிகல் எக்ஸாம்ஸும் நடைபெறுதுங்க. 10 வகுப்பு SSLC பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 19 பிப்ரவரி 26 வரைக்கும் இந்த பிராக்டிகல் எக்ஸாம்ஸ் நடக்குது. ரிசல்ட் வந்து வினாத்தாள்கள்லாம் ப்ராப்பரா அதெல்லாம் எவாலுவேட் செய்து டென்டேட்டிவா உத்தேசமாக +2 +1 7/5/2027 வந்து ரிலீஸ் செய்யறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம்.
1: தமிழ்நாட்டில் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் மின்தடை ஏற்படாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாலை 6 முதல் இரவு 12 வரையிலான உச்சக்கட்ட நேர மின் பயன்பாட்டிற்காக தேவைப்படும் 21,000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார். நம் மாநிலத்தின் சொந்த உற்பத்தி மின்சாரம் வெறும் 5,300 மெகாவாட் என்று சுட்டிக்காட்டிய அவர், செப்டம்பர் மாதத்தில் மின் தேவை அதிகமாக இருந்ததால் மின் நிலையங்களை சீரமைக்க இயலவில்லை என்றார். தமிழ்நாட்டிற்கான மின் கொள்முதலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசு செயற்கை மின் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் குறை கூறினார். மின்வாரியம் 2.5 லட்சம் ரூபாய் கடனில் உள்ள நிலையில் எந்த மாநிலமும் 1 யூனிட் மின்சாரத்தை 35 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யவில்லை என்றார். தாய் சேய் நலம் காத்தல், பேறுகால மரணம், சிசு மரணம், ஊட்டச்சத்து பற்றாக்குறை இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றுதல் போன்ற உன்னத நோக்கங்களுடன் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக மாநில வீட்டுவசித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இன்று நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவை துவக்கி வைத்து பேசிய அவர், இம்மாவட்டத்தில் 1,336 அங்கன்வாடி மையங்களில் இவ்விழா கொண்டாடப்பட்டது என்றார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலவும் குளிர்ந்த சீதோஷ்ண நிலையால் கேரட் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதனால் தற்போது கிலோ 20 முதல் 25 ரூபாய்க்கு விற்பனையாகி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் 2,000 ஏக்கர் பரப்பளவில் கேரட் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக நிலவி வரும் சீதோஷ்ண நிலையின் காரணமாக உற்பத்தியை அதிகரித்து விலை குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள சென்னை, கோவை, ஈரோடு போன்ற பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு வரும் நிலையில் விலை சரிவினை ஈடுகட்டும் வகையில் அருகில் உள்ள பெங்களூரு, மைசூரு போன்ற பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் உன்னதி ஹூடா, அஷ்மிதா சாலிஹா, தேவிகா ஷிஹாக் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இரட்டையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் இணையும் மற்றொரு போட்டியில் ருத்ரபர்ண பாண்டா, ஸ்வேதபர்ண பாண்டா இணையும் இன்று விளையாடுகிறது. ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் ராங்கிரெட்டி, சிராக் ஷெட்டி இணை சீன

இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார தொடர்புகள் குறித்த சர்வதேச மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் இன்று உரையாற்றுகிறார். சென்னை மாநகராட்சிக்கு 3,108 கோடி ரூபாய் மதிப்பிலான சுற்றுக்குழாய் திட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 10-12 வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான அட்டவணையை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிட்டார். தமிழ்நாட்டிற்கான மின் கொள்முதலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் உன்னதி ஹூடா, அஷ்மிதா சாலிஹா, தேவிகா ஷிஹாக் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரத்தென்றல். நிலையத்தில் நேரம் சரியாக 2:15:45. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வசூல்ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில்.

2:27 ஒழித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். அடுத்ததாக துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களே, நிறைவு பெறுகிறது மதுர தென்றல். இனி அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: மீண்டும் திரைகாணம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் மாலை 5:30. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:40. ஆகாஷ்வாணி
2: விளையாட்டு அரங்கம்.
3: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் தடை தாண்டுதல் வீரர் எஸ் சுபாஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
4: வணக்கம் நேர்களே. இன்றைய விளையாட்டு

0: நம்மோடு இணைந்திருப்பவர் தடை தாண்டுதல் வீரர் எஸ் சுபாஷ் அவர்கள். வணக்கம் சுபாஷ்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி அமைஞ்சிருந்தது? எப்படி நீங்க வந்து அத்லெட்டிக்ஸை சூஸ் பண்ணீங்க? அத்லெட்டிக்ஸில் குறிப்பாக எப்படி இந்த ஹேர்டில் ஜம்ப் சூஸ் பண்ணீங்க? இந்த ஜேர்னியை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: நான் வந்து ஆக்சுவலாக 12th படிக்கும்போது தான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டே சூஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நார்மலாக ஸ்கூலில் வந்து ஃபுட்பால், வாலிபால், ஹாக்கி, கிரிக்கெட் எல்லா கேமுமே விளாடுவேன். ஸோ ஒரு ஓவரால் எல்லா கேமுமே விளாடுவேன். எங்கள் பிடி சார் மிஸ்டர் சரவணன் சார், அவர் தான் என்னை வந்து பார்த்துட்டு நான் ஹைட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹேர்டில் தாண்டி காமிடா அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ நான் சும்மா யதார்த்தமாக ஹேர்டில் தாண்ட போய் அந்த வருஷமே SDAT நடத்துகிற ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டேயில் கோல்டு அடித்தேன். அப்புறம் அப்படியே அந்த இயரே ஸ்கூல் RDS நடத்துவாங்க, அதில் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணேன். சும்மா நார்மலாக தாண்ட சொன்னதுக்கே நான் வந்து ஸ்டேட்லாம் போயிட்டு அதில் பார்ட்டிசிபேட்லாம் பண்ணேன். ஸோ அப்போ தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன், ஓகே இதுதான் நம்ம ஃபீல்டு, இதுதான் நம்ம ஃபுல்லாகவே கெரியராக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த ஹேர்டில்ஸும் என்னோடய ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டும்.
0: அடுத்தது வந்து இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது வந்து உங்களோட ஜேர்னி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டாக தான் இருந்திருக்கு.
1: ஆமாம்.
0: அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இது ஒரு கெரியராக சூஸ் பண்ணுவீங்க. இந்த விதத்தில் பார்க்கும்பொழுது நீங்கள் அத்லட்டாக இருந்து நீங்கள் அந்த ஹேர்டில் ஜம்பை சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்துச்சு? அந்த பீரியடில் நீங்கள் எடுத்துக்கிட்ட ட்ரைனிங் மாடியூல், நீங்கள் ஃபாலோ பண்ண ரெஜிம், இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: நான் வந்து 12th படிக்கும்போது ஸ்பெசிஃபைடான ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணலை, சும்மா நார்மலாக எல்லா பசங்களும் பண்ணுற மாதிரி எங்கள் ஸ்கூல் பிடி சார் எனக்கு கொடுத்தாரு. நான் ஸ்கூல் முடித்த உடனே அவரே SDAT கோச் மிஸ்டர் அனிஃபான்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட ஜாயின் பண்ணி விட்டார். அவர் வந்து நேரு ஸ்டேடியமில் கிளப் வச்சுருக்காரு, அவர்கிட்ட நான் ஜாயின் பண்ணேன். டெய்லி மார்னிங் வந்து வீட்டிலேருந்து இங்கே ஸ்டேடியமுக்கு காலைல 4:00
0: சொல்லும்போது ரொம்ப வியப்பாக இருக்கு, ஏன்னா உங்கள் வீடு வந்து ஆல்மோஸ்ட் பல்லாவரம் கிட்டன்னு சொல்கிறீங்க, SDAT சென்ட்ரல் கிட்ட இருக்கு. இந்த ஜேர்னி, இந்த கம்யூனிகேஷன் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும்.
1: ஒரு நாளைக்கு நான் எப்படி பார்த்தாலும் 100 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணிடுவேன். மார்னிங்கும் போவேன், ஈவினிங்கும் போவேன். ஸோ மார்னிங் அப் அண்ட் டவுன் 50, ஈவினிங் அப் அண்ட் டவுன் 50. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆனால் போக போக அது பழகிருச்சு. அதுக்கப்புறம் அதை நான் பெருசாக நினைக்காததுனால நான் இப்போ 8th year கம்ப்ளீட் பண்ண போறேன் அத்லெட்டிக்ஸ் ஃபீல்டில். ஒரு 8 வருஷமே எனக்கு ஒரு சுமையாக இருந்ததே இல்லை, நான் எப்பவுமே அதை ஒரு சுகமாக தான் நினைக்கிறேன்.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க, நீங்கள் வந்து அது சுமையாக நினைக்காததுனால அது ஒரு ஜேர்னியாகவே
1: ஜேர்னியாக
0: நல்லா இருந்துச்சு. இந்த விஷயத்தை கேட்கறதுக்கு உங்களோட ஜேர்னியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பற்றி சொல்லும்பொழுது உங்கள் ஸ்கூலில் இருந்த கோச் தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான சேனலை காமிச்சிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இன்னைக்கு இருக்கிற பிடி மாஸ்டர்ஸ் ஆகட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் கோச் ஆகட்டும், அவங்க அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு பெரிய ரெகக்னிஷனாக வேல்யூவாக கருதுகிறாங்க, அதுக்கு வந்து அவங்க சூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அவங்களுக்கான ஒரு மன திருப்தியோ ஒரு அச்சீவ்மெண்ட்டையும் ரிட்டர்னாக தர முடியும், இந்த விஷயத்தில் உங்களுடைய பர்சனல் அனுபவத்தை வச்சு நீங்கள் ஷேர் பண்ணுங்களேன்.
1: ஆக்சுவலி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டூல் வந்து நம்ம கோச்சஸ், அவங்களோட கோச்சஸ். உசைன் போல்ட் என்ன தான் 9.58 ஓடி வேர்ல்டு ரெக்கார்ட் வச்சாலும் அவருக்குமே ஒரு கோச் இருக்கார். கோச்சுன்றது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நம்ம லைஃப்பில், நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக. நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நம்ம எப்படி கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா, நம்மளை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் எப்பவுமே நம்மளுக்கு இருக்கணும். நம்மளை வந்து நம்ம எப்போ டவுன் ஆனாலும் நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும், அதுதான் கோச் நம்மளுக்கு. எங்கள் கோச் வந்து எனக்கு ஒரு மென்டராகவும் இருந்திருக்காரு, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்காரு, ஒரு அப்பாவாக இருந்திருக்காரு. அதனால தான் என்னால் இவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுது, இவ்வளோ ஸ்டாண்ட் பை பண்ண முடியுது இந்த ஃபீல்டில். கோச்சஸ் வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒரு அப்பா அம்மா ஈக்குவலாக பார்க்குற ஒரு கோச்சஸாக எல்லாருமே பார்க்கணும் கோச்சஸை. அப்புறம் கோச்சஸ்க்கான ரெக்கக்னேஷன் வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எதனால்னா கோச்சஸ்க்குமே ஃபேமிலிஸ் இருக்கும், அவங்களுமே அந்த ஃபேமிலிஸை ரன் பண்ணணும், அதுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸும் நம்ம தரணும். அது வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஒரு மெடல் பண்ணுறனாலோ எதாக பண்ணுறோன்னா நம்மளுக்கு கேஷ் ப்ரைஸ்லாம் வரும். கேஷ் ப்ரைஸ் வர்றதுல ஒரு 3%, 4%, 5% நம்ம கோச்சஸ் கொடுத்துட்டா, நம்ம இது கொடுத்தே ஆகணும்னு சொல்லலை, அது கொடுத்துட்டா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்குமே ஒரு மைண்ட் இருக்கும், ஓகே நம்ம பசங்க பண்ணுறாங்க, நம்ம பசங்களுக்கு பண்ணணுன்ற மைண்ட் அவங்களுக்கு இருக்கும். பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜில் வந்து அதுவும் டவுன் ஆகும், ஏன்னா அவங்க ஃபினான்ஷியலாக ஃபேமிலின்னு அவங்களுக்கு ஒன்று வந்துட்டா அவங்க சரி நம்ம ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு நிறைய கோச்சஸ் விட்டும் போயிருக்காங்க. எங்கள் கோச்சுமே ஃபேமிலி பார்க்கணும், என்ன ஏர்ன் பண்ணணும் கொஞ்சம், எனக்குமே பையன் இருக்கான் அவனோட ஃப்யூச்சர் பார்க்கணுன்ட்டு ஏர்னிங்ஸ்க்காக வேறு ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணணும்னா கவர்மெண்ட்டே வந்து எல்லா கோச்சஸ்க்கும் ஒரு லைக் சம் சேலரி மாதிரி மந்த்லி கொடுத்து, யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ, யாரெல்லாம் அச்சீவ் பண்ண வைக்கிறாங்களோ அவங்கள பார்த்து கொடுத்தா இன்னும் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் லைஃப் வந்து பசங்களுக்கானது வந்து நல்லா இருக்கும். கோச்சஸும் நல்லா டீப்பாக இறங்கி வந்து பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது.
0: இதே மாதிரி இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு யூஜி முடிச்சுட்டு இப்போ பிஜி பர்சியூ பண்ணுறதா சொல்கிறீங்க, பேரலலாக வந்து உங்களோட ஸ்போர்ட்ஸ் கரியர்லேயும் நீங்கள் ஸ்டேட் லெவல் மீட்லேயும் நீங்கள் வந்து ஒரு கோல்டு அவார்ட் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க, இந்த அகாடமிக்கையும் ஸ்போர்ட்ஸையும் எப்படி பேலன்ஸ்

0: பண்ணிட்டு இருக்கீங்க. இதோட முக்கியத்துவம், ரெண்டுத்தையுமே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற முக்கியத்துவம் எந்த அளவுக்கு தேவைன்றதை நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன அட்வைஸாக தர விரும்புகிறீங்க?
1: ஆக்சுவலாக எங்கள் காலேஜ் வந்து இதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. லைக் ஓடி கொடுக்கறது, நான் வந்து காலேஜுக்கு பெருசாக போக மாட்டேன், எனக்கு ஓடி எல்லாமே கொடுத்துருவாங்க, இப்போ எக்ஸாம் மட்டும் எழுதுனா போதும். அதே மாதிரி டீச்சர்ஸோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஸோ எனக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஸ்போர்ட்ஸில் வச்சாலுமே இதை ஏன் பேலன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா, இப்போ ஸ்போர்ட்ஸில் நம்ம அச்சீவ் பண்ணுறோம், ஒரு டிகிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும். டிகிரி இல்லைனா நீங்கள் என்ன தான் ஸ்போர்ட்ஸ் பண்ணி ஒலிம்பிக்ஸே போயிருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்காது. ஸோ அதை பேஸ் பண்ணி எங்கள் கோச் வந்து, நீ ஒழுங்காக ஸ்போர்ட்ஸ் பண்ணுறியோ இல்லையோ, ஒழுங்காக படிச்சிடணும், ஃபஸ்ட்டு டிகிரி மெயின் அப்படின்னு சொல்லி கரெக்டாக நான் அந்த டிகிரியை முடித்து அதுக்கப்புறம் அது அப்படியே ஈஸி ஆயிடுச்சு. இப்போ நான் வேலை வாங்கினாலுமே எனக்கு ஒரு ஹை போஸ்டிங் மேலே தான் கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ்னால. ஏன்னா ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணால் தான் நம்ம லைஃப் வந்து மேலே போயிட்டே இருக்கும். இப்போ நீ நல்லா ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா, படிப்பில் விட்டோன்னா, பேலன்ஸ்டாக இல்லைனா நம்மளுக்கு எதுவுமே யூஸாக இருக்காது. நம்ம வந்து ஸ்போர்ட்ஸும் பேலன்ஸ்டாக வச்சுக்கணும், படிப்பையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டால் தான் நம்மளால் இப்போ எப்படி பார்த்தாலும் 30 வயசு வரைக்கும் தான் ஒருத்தரால் ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியும். 30-35 அதுக்கப்புறம் வர காலங்கள் வந்து நம்ம படிப்பை வச்சு தான் இது பண்ண முடியும். ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸாக வச்சுக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும்.
0: கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டது வந்து ஆஃப்டர் +2, ஆல்மோஸ்ட் அந்த +2 முடிக்கிற டைம்னு சொல்கிறீங்க. இதோட இம்பேக்ட் எப்படி வந்து உங்களுக்கு இருந்திருக்கு? அதாவது நீங்கள் அதுக்கு முன்னாடி இருந்த உங்களோட லைஃப், அந்த டீனேஜ் பருவம் வரைக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸை சின்சியராக, அதாவது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் விளையாடிட்டு இருந்தப்போ இருந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்கும், நீங்கள் ஸ்போர்ட்ஸை வந்து சீரியஸான ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள், அதனால் நீங்கள் அடைஞ்ச பலன்கள், இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: பிஃபோர் 12th வந்து நான் ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும், எது பண்ணாலுமே எதுவுமே யோசிச்சு பண்ண மாட்டோம், ரொம்ப ஜாலியாக எல்லாமே பண்ணுவோம். நான் இதை கெரியராக சூஸ் பண்ணிட்ட பிறகு நிறைய காம்படிஷன் போக ஆரம்பித்த பிறகு ஜெயிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி 12th படிக்கும் போதெல்லாம் நான் ஏதாச்சும் சும்மா நார்மலாக கிரிக்கெட் விளாட்றனோ, ஃபுட்பால் விளாட்றோம், எல்லாத்துலேயும் ஜெயிச்சு ஜெயிச்சு தான் பழக்கம். இங்கே வந்துட்டு தோத்தேன். அவ்வளோ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3-4 இயர்ஸ் நான் தோத்துட்டே தான் இருந்தேன், ஒரு காம்படிஷனில் கூட ஜெயிக்கலை. ஸோ அந்த தோத்து அடுத்து நம்ம எப்போ ஜெயிப்போன்ற வெறி வரும்போது தான், இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணுன்ற இது வரும்போது தான் நான் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு பண்ண ஆரம்பித்தது. தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படின்னு சொல்லுவாங்க, அதுதான் ரொம்ப உண்மையானது. தோக்க தான் எனக்கு வந்து அந்த ஜெயிக்கணுன்ற வெறியே வந்துச்சு.
0: இந்த விஷயத்தில் இந்த சப்போர்ட் சிஸ்டம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்குமே. ஸோ உங்களுக்கான அமைஞ்ச சப்போர்ட் சிஸ்டம் எந்த அளவுக்கு இருந்தது, எதர் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி சைட் ஆர் ஃப்ரம் யுவர் அகாடமிக், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இந்த விஷயங்கள் எப்படி அமைஞ்சிருந்தது, உங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
1: ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் நம்மளுக்கு சப்போர்ட் சிஸ்டம்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பசங்க டேலண்டடாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வீட்டு சப்போர்ட் இருக்காது, கோச்சஸோட சப்போர்ட் இருக்காது. ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு லக்கா பை காட்ஸ் கிரேஸ் எல்லாமே எனக்கு கிடைச்சிது. ஏன்னா எங்கள் அப்பாவும் ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்காரு, எனக்கு கிடைச்ச பிடி சாருமே ரொம்ப ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். ஸோ எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்குமே எங்கள் வீட்டில் நான் ஒரு நாள் ப்ராக்டிஸ் போகலனாலும் அவங்க என்னை எழுப்பி விட்டு போன்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ சப்போர்ட் எங்கள் வீட்டில் எனக்கு இருந்துச்சு. எங்கள் கோச்சுமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட்ஸ் பண்ணியிருக்காரு, ஃபினான்ஷியலாகவும் சரி, மென்டல் ஸ்டெபிலிட்டிக்காகவும் சரி, எனக்கு ஒரு நல்ல மென்டராக இருந்திருக்காரு. ஸோ இந்த சப்போர்ட்ஸ்லாம் எனக்கு நல்லா கிடைக்கும் போது தான் என்னால் அதை கோத்ரூ பண்ணிகிட்டே வர முடிஞ்சுது, அதிக வருஷத்துக்கு பண்ண முடிஞ்சுது. இப்போ இதெல்லாம் எனக்கு ஏதாச்சும் ஒன்று இல்லைனாலுமே நான் எப்போயோ ட்ரா பண்ணியிருப்பேன். நிறைய பசங்க என் கூட ஒர்க் அவுட் பண்ணுற பசங்களே என்னை விட செம டேலண்டடாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வீட்டு சப்போர்ட் இல்லாததுனால, ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாததுனால ட்ரா பண்ணிட்டு போயிடுவாங்க. என் கூட ஒரு 10 பேர் ஒர்க் அவுட் பண்ணாங்க நான் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போ அந்த 10 பேரில் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் ஸ்போர்ட்ஸே பண்ணுறோம், 8 பேர் ட்ராப் பண்ணிட்டாங்க. 8 பேருக்கான காரணமுமே வீட்டில் சப்போர்ட் இல்லாததுனாலையோ, ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாததுனாலையும் தான். ஸோ அது ஒரு மெயினான ரோல் ப்ளே பண்ணும். அது கிடைக்கிறவங்களுக்கு நல்லது, கிடைக்கலனாலும் நம்ம அதுக்கு போராடணும், போராடி நம்ம ஜெயிக்கிறது தான் இது. உங்கள் பையன் வந்து எப்பவுமே பையனோ பொண்ணோ ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருந்தாலே அது ஒரு நல்ல ஃபீல்டு தான். நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணி ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ தவிர, எல்லாருமே ஒரு ஹெல்த்தியான ஒரு டிசிப்ளினான வாழ்க்கையில் கண்டிப்பாக இருப்போம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இதுவாக இருக்குது. எல்லாருமே ஈஸியாக இந்த குடி பழக்கத்துக்கு, சிகரெட் பழக்கத்துக்கு, எல்லாத்துக்குமே ஈஸியாக அடிக்ட் ஆகிடுறாங்க. ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் இது எவ்வளோ டிசிப்ளினான ஒரு லைஃப்ன்ட்டு. ஈச் லைஃப் ஹேஸ் அ வேல்யூ, அது நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கும்போது ரொம்ப புரியும். ஸோ உங்கள் பசங்க வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்காங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள், டிமோட்டிவேட் எப்பவுமே பண்ணாதீங்க.
0: கண்டிப்பாக. அடுத்ததாங்க, இப்போ டயட்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த விஷயம் வந்து நீங்கள் இப்போ சொல்லும்பொழுது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 17-18 இயர்ஸ் உங்களுக்கு இருக்கும்போது தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக இதை ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த டயட்டோட ரெஜிம் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுறான் உங்களுக்கு. ஸோ இந்த விஷயங்களுக்கு எப்படி அடாப்ட் ஆனீங்க? இன்னொரு முக்கியமான கேள்வி, எல்லாரும் வந்துட்டு ரொம்ப யங் ஏஜ்லேயே, அதாவது 10-11 வயசுலேயே வந்து அந்த கரியரை சூஸ் பண்ணிடணும், அந்த கேமை ஸ்போர்ட்டை சூஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இன்றைக்கி இருக்குது. ரொம்ப லேட்டாக வந்துட்டு

0: இதுக்கு மேலே நம்ம எப்படி இதுக்குள்ளே என்ட்ரா ஆக முடியும், எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியுன்ற ஒரு கேள்வியே வந்து அவங்களுக்கு பின்தங்க வச்சிருது.
1: ஆமாம்.
0: பட் அதை வந்து நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: ஃபர்ஸ்ட் டயட் பற்றி சொல்லிடுறேன். நம்ம டயட் வந்து எடுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஒரு பாடி டைப்க்கு ஏற்ற மாதிரி டயட் மாறும். சில பேருக்கு வந்து உடம்பு ஏற்றணுன்ட்டு டயட் வேணும், சில பேருக்கு வந்து உடம்பு குறைக்கணுன்றது வந்து டயட் வேணும். நம்ம அதை வந்து ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணும்போது தான் அதுக்கான ரிசல்ட்ஸ் தெரியும். எல்லாருமே டயட் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு வாரம் இருப்பாங்க, இல்லை ஒரு மாதம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் திருப்பி பேக் டு நார்மலுக்கு எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை நம்ம ஒரு ரொட்டீனாக ஆக்கி நம்மளோட ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் மட்டும்தான் டயட்டை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட்லாம் இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன், எல்லாமே சாப்பிடுவேன். ஆனால் இப்போ நான் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன் ரொம்ப ரேராக, ஏன்னா எனக்கு வந்து என்னோடய ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம், எனக்கு என்ன வேணுன்றது எனக்கு தெரியும். அதனால் டயட்டுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் அந்த கேழ்வரகு அதெல்லாம் நிறைய இருந்துச்சு, எல்லாமே கொஞ்சம் நேச்சுரலாக இருந்துச்சு. இப்போ எல்லாத்துலேயுமே கலப்படம் இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் இந்த டயட் விஷயத்தில். எல்லா பசங்களுமே இப்போ நைட் பிரியாணின்னு போய் சாப்பிட்றாங்க, நைட் அவுட் போகிறதெல்லாம் ஒரு இதுவாக வச்சுருக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் இருக்கலாம், இல்லாமல் இருக்க வேணாம். எப்பயாச்சும் ஒரு வாட்டி, மாசத்துல ஒரு வாட்டி இல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்,
0: ஒரு அனுபவத்துக்காக பண்ணலாம்.
1: அதே சில பேர் ரொட்டீனா
0: வச்சிருக்காங்க,
1: அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்ப நல்லா இருக்கும், ஆனா ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்கதான். ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து 18 வயசுல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா நான் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு உள்ள போகும்போது என்னோட சின்ன பசங்க 12 வயசு 13 வயசு பசங்களாம் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, என்னடா நம்ம இப்போ தான் வந்திருக்கோம், நம்ம இன்னும் எவ்வளோ ஒர்க் பண்ணணும், நம்மளோட சின்ன பசங்களாம் நம்மளோட நல்லா ஓடுறாங்களே அப்படின்னு இது இருக்கும். பட் ஆனால் நம்ம அது கமிட் பண்ணிட்டோன்னா, மென்டலாக ஸ்ட்ராங்காக கமிட் பண்ணிட்டோன்னா ஏஜ் டசன்ட் மேட்டர். ஏன்னா என்னோட சீனியர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஸ்போர்ட்ஸ்லாம் ட்ராப் பண்ணிட்டாரு, திருப்பி 35 வயசில் உள்ளே வந்தார். நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணணும் எனக்கு ஒரு ஆசையாக இருக்குன்ட்டு வந்தார், நல்லா ஒர்க் பண்ணார் ஒரு வருஷம், அந்த வருஷம் அவர் ஸ்டேட் மெடல் பண்ணார், எல்லா சின்ன பசங்களையுமே பீட் பண்ணார். ஸோ ஏஜ் ஒரு மேட்டர் இல்லை, ஆனால் சின்ன வயசுலேருந்தே நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களோட க்ரோத் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். நம்ம எல்லாருமே மென்டலாக ஸ்ட்ராங்காக இருப்போம்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே அந்த சப்போர்ட் கிடைக்குமானும் தெரியாது. ஆனால் சின்ன வயசுலேருந்தே அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருந்தால் நம்மளுக்கு தான் நல்லது, க்ரோத் நல்லாயிருக்கும்.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் தடை தாண்டுதல் வீரர் எஸ் சுபாஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
3: விளையாட்டு அரங்கம்.
4: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
5: கால்நடைகளுக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள், அதாவது தோல் மேல இருக்கக்கூடிய ஈ, கொசு, உண்ணி, செல்லுப்பூச்சி, மைட் என்று அழைக்கக்கூடிய சொறிப்பூச்சிகள், பேன், இவைகள் எல்லாமே வந்து வெளிப்புற ஒட்டுண்ணிகள் அல்லது புற ஒட்டுண்ணிகள் என்று சொல்கிறாங்க. அந்த புற ஒட்டுண்ணிகள் வந்து கால்நடைகளுடைய தோல் பகுதியிலையும் உடலுடைய மேற்பரப்பிலும் இருக்கும். எனவே விவசாயிகள் கால்நடை மருத்துவருடைய ஆலோசனைப்படி அவர் கொடுக்குற மருந்துகளை மட்டும்தான் வந்து நம்ம வாங்கி கால்நடைகளுக்கு வந்து பயன்படுத்தணும்.
4: கால்நடைகளில் ஒட்டுண்ணி நிர்வாகம் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் M.K. விஜயசாரதி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55 10 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை 5 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், விருதுநகர், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டி, திருப்பூண்டி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், புதுச்சேரி, திருச்செந்தூர், பாலமூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வேதாரண்யம், வேளாங்கண்ணி, காரைக்கால், குலசேகரப்பட்டினம், சென்னை பூடல், காயல்பட்டினம், மாம்பழத்துறையாறு, மணல்மேடு, திருக்குவழி

0: பிள்ளை, மணலி புதுநகரம், தலைஞாயிறு, ஸ்ரீபெரும்புதூர், மணலி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பாகூர், மயிலாடுதுறை, ஆணைக்கிடங்கு, வைப்பாறு, மரக்காணம், தங்குச்சி மடம், புவனகிரி, தண்டையார்பேட்டை, அம்பத்தூர், காட்டுமன்னார் கோவில், பொன்னேரி, தக்கலை, மயிலாடுதுறை, பூவிருந்தவல்லி, கடலூர், அண்ணாமலை நகர், செம்பரம்பாக்கம், வானமாதேவி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 38.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தருமபுரி, கரூர், பரமத்தி ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 10.6 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை மதுரை கோயம்புத்தூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ஈரோடு மாவட்டத்தின் 1 இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், கரூர், மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, தருமபுரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் 1 இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. குறைந்த வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்தின் 1 இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. ஈரோடு, வேலூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் 1 இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் 1 இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கேரள கடற்பகுதிகளை ஒட்டி கடற்மட்டத்திலிருந்து 4.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில், இலங்கை கடற்பரப்பில் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் ஒன்று காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் 1 இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் பலத்த முதல் மிக பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. திருவாரூர், கடலூர், புதுச்சேரி, தஞ்சாவூர் பகுதிகளின் 1 இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, விருதுநகர் மாவட்டங்களின் 1 இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த முதல் மிக பலத்த மழை இடிமின்னலுடன் நாளை பெய்யக்கூடும். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், தென்காசி, கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, சேலம், திருச்சிராப்பள்ளி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் 1 இடங்களில் நாளை பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை. நாளை மறுநாள் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் 1 இடங்களில் பலத்த மழை பொழிவிற்கக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. சென்னையில் வெப்பநிலை அதிகளவு 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: நேரம் 3:06. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நமது மாலை நேர ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. குரல் அமுதம்.
1: இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோளற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல்.
2: சறுக்கு நிலத்தில் வழுக்கி விழாமல் காப்பது ஒன்றுகோல். அதுபோல ஒழுக்கமுடையவர்கள் கூறுகின்ற அறிவுரைகளும் ஒரு மனிதனை தக்க நேரத்தில் காக்கும். குறள் எண் 415 அதிகாரம் கேள்வி.
1: இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோளற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல்.
2: சறுக்கு நிலத்தில் வழுக்கி விழாமல் காப்பது ஒன்றுகோல். அதுபோல ஒழுக்கமுடையவர்கள் கூறுகின்ற அறிவுரைகளும் ஒரு மனிதனை தக்க நேரத்தில் காக்கும். குறள் எண் 415 அதிகாரம் கேள்வி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற, பேசாம இங்கே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒன்னு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேணாம்மா.
2: புரியாம பேசாதீங்கம்மா. இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
3: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா?
4: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
1: அது வந்துனே,
4: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாம இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான், யோசிக்காதீங்க. ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
2: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139. உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
5: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: நேரமாலை 5:30 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இனி கேட்கலாம் மதுர தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சுக்ரன் திரைப்படத்திற்காக விஜய் ஆண்டனியின் இசையில் இதோ.

நேரம் மாலை 5:35 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 kHz மதுரத்தின்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. நிகழ்ச்சியில் இனி சுள்ளான் திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இசையில் பாடல்.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தச புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்போ ஒண்ணு பண்ணுறா,

0: சதி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: பாட்டி
3: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் மாலை 5:43. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்து கொண்டிருக்கிறது மதுரத்தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சாமி திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் இதோ.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டும். அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லம் பல்லம்.
0: இங்கே உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
0: அத அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
1: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
0: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான்.
2: பெரிய வாகனத்தை நல்ல வேளை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் மாலை 5:51. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஸ்டார் திரைப்படத்திற்காக ARR ரஹ்மான் இசையில் இதோ.

0: என்னன்னே மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணலை.
1: அதுக்கு என்னமா பண்ணுறது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்பால வீச போகுது. ஒன்று நிற்காம மழை பெய்யும், இல்லை வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்ணுறது?
0: இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழையை பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

நேரம் மாலை 6 மணி. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸோடு. தொடர்ந்து கேட்கலாம் இன்று மாலை நமது நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளும் அதன் ஒளிபரப்பு நேரத்தினையும் நிகழ்ச்சியும் நேரமுமாக. இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனை தொடர்ந்து 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் அன்பு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் திரைசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:25 பண்ணை செய்தி. அதனைத் தொடர்ந்து 7:30 மண்ணும் மணியும் அவகாடோ சாகுபடி குறித்து கொடைக்கானல் பண்ணைக்காடு விவசாயி சந்திரசேகரன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 மதுரை தென்றல். 8:30 இது நம்ம ஏரியா இந்நிகழ்ச்சியில் முதல் பிரிவாக உணவை சேமிப்போம் தகவல் வழங்குகிறார் எஸ் மதிகோபிகா. அதனைத் தொடர்ந்து நோபல் பரிசை உருவாக்கிய ஆல்பர்ட் நோபல் பற்றிய தகவல் வழங்குகின்றார் கே மாலினி மற்றும் எஸ் ஐஸ்வர்யா ஆகியோர். அதனைத் தொடர்ந்து 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச்சுடர் சென்னை அஞ்சல். 9:30 அரங்கிசை இந்நிகழ்ச்சியில் டிவி கோபாலகிருஷ்ணன் பாட்டு, எஸ் வரதராஜன் அவர்களின் வயலின், பி நடேசன் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். முன்னிரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். எமது இன்றைய நிகழ்ச்சிகளின் ஒளிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் நாளை காலை 5:45 நாளைய ஒளிபரப்பில் சந்திக்கலாம் நேர்களே. இதுவரை கேட்டோம் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: பாட்டி நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் மாலை 6:10 ஆகிட்டு இருக்குங்க. நீங்க இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கேட்க போற நிகழ்ச்சி ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில எந்த திரைப்படத்துல இருந்து பாடல்கள் கேட்க போறோம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. 2003 பாலா, தீபு, ஆதித்யா, வடிவேலு, விஜயகுமார், சரத்பாபு மற்றும் பல நட்சத்திர பட்டாளமே நடித்து தளபதி ராஜோட இயக்கத்துல வித்யாசோகரோட இசையில வெளிவந்த திரைப்படம் தாங்க அன்பு. அந்த படம் என்ன படம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? இந்த ஒரு பாட்டு கேட்டீங்கனாலே அது என்ன படம்ன்றது தெரிஞ்சிடும். பாடல் கேட்டுட்டு வாங்குங்க அன்பு படத்துல இருந்து.

0: இதுவரைக்கும் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில அன்பு திரைப்படத்துல இருந்தாங்க பாடல்கள் கேட்டு ரசிச்சோம். தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் காத்துட்டே இருக்கு. அதற்கு முன்னாடி கேட்டலாம் மாநில செய்திகள் சென்னையில இருந்து அஞ்சல் செய்ய.
1: இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தியா.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்காக 2,009 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் 1,140,000 ரயில்வே ஊழியர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ரயில்வே துறையில் 165,000 பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற தேசிய வேளாண் மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளை முழுமையாக சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். இன்று தருமபுரியில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் தருமபுரி மாவட்டத்திற்கு 735 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசின் திட்டங்கள் கடைக்கோடி பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கும் குறித்த காலத்திற்குள் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு தவிக அரசு செயல்படுவதாக திரு ராஜ்குமார் கூறினார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நீண்டகால கடன் வழங்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகள்

மாவட்டங்களில் சிங்க பெண்கள் கடன் மற்றும் வீட்டு வசதி கடன்களுக்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதர முன்னுரிமை கடன் திட்டங்களுக்கான சிறப்பு முகாம்கள் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுதியுடைய உறுப்பினர்களுக்கு அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வரை நீண்டகால கடன் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின் பற்றாக்குறையை எதிர்கொள்ள ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு 35 ரூபாய் கொடுத்து 4500 மெகாவாட் மின்சாரத்தை வெளிச்சந்தையில் வாங்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக உரிய ஆய்வு செய்யப்பட்டதா என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்படாத நிலையில் கொள்முதல் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்படுவதாகவும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களை தமிழக அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக

0: உள்ளார். இது தொடர்பாக உரிய ஆய்வு செய்யப்பட்டதா என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்படாத நிலையில் கொள்முதல் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்படுவதாகவும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களை தமிழக அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக சம்பா மற்றும் தாளடி சாகுபடியை விவசாயிகள் இழந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் திரு விஜய் விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மக்களின் எண்ணங்களை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிருஷ்ணா கோதாவரி இணைப்பு திட்டம் குறித்து முதலமைச்சர் பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றார். முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று தமிழகத்திற்கு கூடுதல் கிருஷ்ணா நீரை வழங்க தயார் என்று ஆந்திர முதலமைச்சர் கூறியிருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்றும் திரு ஜி கே வாசன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை இந்தியா பகுதிகளிலிருந்து முழுவதுமாக விலகுவதற்கான சூழல் உருவாகி வருகிறது. அதே நேரத்தில் தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவும் சாதகமான சூழல் உருவாகி வருகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் குமரி கடல் முதல் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வரை மன்னார் வளைகுடா மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர் மற்றும் புதுவை மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் 3 முறை ஆலோசனை நடத்தியுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: பருவமழை முன்னெச்சரிக்கை என்னென்ன பண்ணணுங்கிறதுக்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 3 முறை அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் வச்சுட்டு அமைச்சர்களை வச்சுட்டு நம்ம ஆய்வு கூட்டத்தை வச்சாரு. நம்ம என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெளிவா இருக்கு. கடந்த ஆட்சியில நீங்க பாத்திருப்பீங்க, அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், மழைநீர் வடிகால், அந்த வசதிகள்லாம் 95% முடிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்ல, இப்பதான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் ஒரு 2 வாரம் காலத்திற்குள்ள இந்த பணிகள்லாம் முழுதும் முடிவடையும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட பிடபிள்யூடி மினிஸ்டர் தலைமையில் ஒரு ஆய்வு இருக்க போகுது.
0: உலக தர நிர்ணய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தர நிர்ணயம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி பிரிவிற்கு விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை இணை இயக்குநர் திரு ஆர் சிதம்பரநாதன் பெற்றுக் கொண்டார். மாவட்ட செய்திகள். அரியலூர் மாவட்டம் அணைக்குடம் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 52 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி மிருணாளினி பயனாளிகளுக்கு வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரை பகுதியில் பனை விதை நடும் பணியினை கூடுதல் ஆட்சியர் திரு கோகுல் இன்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் தேசிய அஞ்சலக வார விழாவினை முன்னிட்டு சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. கோவையில் பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. திருநெல்வேலியில் மாவட்ட கலை விருதுகளை ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் 15 கலைஞர்களுக்கு இன்று வழங்கினார். திருவாரூர் புலிவலம் பகுதியில் ஆதார் சேவை மையத்தை வருவாய் கோட்டாட்சியர் சத்யா தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில்

சிறு குறு மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி பொருட்களை இணைய வழியில் விற்பனை செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 7-4 என்ற புள்ளி கணக்கில் ரஷ்யாவின் ஜிஜேவ் மாலிக்கை வென்றார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:40 ஆயாச்சுங்க. நீங்க கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். சூப்பரான திரை இசை பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போறோம் மதுரத்தின்றலா. நிகழ்ச்சியில முதல் பாடலாக 12B படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில கே கேவோட குரல்ல வந்துட்டே இருக்கு பாடல்.

தொடர்ந்து கேட்கலாம் சேவை செய்திகள். பட்டாசு வெடிப்பொருள் தொழிற்சாலைகளில் நிலையான கட்டுப்பாட்டு விதிமுறைகள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டு அலுவலர்கள் தலைமையில் விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் மூலம் நியமனம் செய்யப்படும் அலுவலர்கள் இணைந்து பட்டாசு வெடிபொருள் தொழிற்சாலைகளில் வருகிற 16/10/2026 அதாவது வெள்ளிக்கிழமை வரை ஆய்வுகள் மேற்கொள்ள ஒன்றிய அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. அதன் பேரில் மாவட்ட நிர்வாகத்தால் வருவாய்த்துறை, தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறை ஆகிய துறைகளிலிருந்து அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மேற்படி துறை அலுவலர்களை உள்ளடக்கிய பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அலுவலர்கள் தலைமையிலான குழுவினரால் பட்டாசு தொழிற்சாலை உரிமங்களுக்கு வகுப்பட்டுள்ள விதிகள் மற்றும் தொழிற்சாலை இயக்கங்களுக்கான நிலையான செயல்பாட்டு நடைமுறைகள் SOP-யின் படி தொழிற்சாலைகள் இயக்கப்படுவதை ஆய்வு செய்து தொழிற்சாலை நிர்வாகத்தினருக்கு உரிய வழிகாட்டுதல்கள் மற்றும் அறிவுரைகள் வழங்கப்படும். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு தொழிற்சாலைகளில் விதிமீறல்கள் ஏதும் நடைபெறுவது பொதுமக்களுக்கு தெரிய வந்தால் அது குறித்து உடனடியாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண் 0-4562-252017 மற்றொரு தொலைபேசி எண் 1077 ஆகிய எண்களில் தகவல் தெரிவிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கல்வி நிறுவனங்களான IIT, IIM, IIIT, NIT மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பயிலும் தமிழகத்தைச் சேர்ந்த பிவா, மீவிபா மற்றும் சீமா என அதாவது BC, MBC அல்லது DNC மாணவ மாணவிகள் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள IIT, IIM, NIT, IIIT மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு பயிலும் குடும்ப ஆண்டு வருமானம் ₹2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள BC, MBC, DNC மாணவர்களுக்கு கற்பிப்பு கட்டணம், சிறப்பு கட்டணம், தேர்வு கட்டணம் மற்றும் இதர கட்டாய கட்டணங்கள் அல்லது ஆண்டிற்கு ₹2 லட்சம் வருமானம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். இதற்கான விண்ணப்பங்களை பிற்படுத்தப்பட்டோர்

நல இயக்ககம் சென்னை 5, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல இயக்ககம் சென்னை 5, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் மற்றும் www.bcw.tn.gov.in என்ற இணையதளத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் மத்திய மாநில அரசின் இதர கல்வி உதவி திட்டங்களில் பயன்பெறும் மாணவர்கள் இத்திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள். இதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கல்வி நிறுவனத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். கல்வி நிறுவனம் பயிலும் சான்றிதழ் போனஃபைட் சர்டிபிகேட் உடன் பரிந்துரை செய்து சம்பந்தப்பட்ட நலத்துறைக்கு அனுப்ப வேண்டும். புதுப்பித்தர் விண்ணப்பங்களை 31/10/2026 புதிய விண்ணப்பங்களை 30/11/2026 தேதிக்குள் அனுப்பப்பட வேண்டும். பருவத்தேறு கட்டண ரசீதுகள் 15/1/2027 தேதிக்குள் அனுப்பப்பட வேண்டும் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்திலிருந்து வந்துள்ள செய்தி தெரிவிக்கின்றது. மதுரத்தின் நிகழ்ச்சியில் திரைசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு வந்துட்டே இருக்கு, ஆசை ஆசையாய் மற்றும் திருடா திருடி படங்கள்ல இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 169 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுர தென்றல். நேரம் 7:57.

0: நேரம் 7:05 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது மதுர தென்றல்.
1: I'm your woman. Look into my eyes. Look deep into my eyes. You are loving me. You are in deep love. Come on. Come on. Love me. Love me.

0: இனி தொடர்கிறது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சலாக
1: நீண்ட வாழ்விற்கான அமைப்புகளை மறுபரிசீலனை செய்தல் என அறிவித்தது. மேலும் முதியோர்களின் உரிமைகள், நலன், பாதுகாப்பு மற்றும் சமூகத்தில் அவர்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்நாள் அரசணிக்கப்படுகிறது. முதியோர்கள் நமது குடும்பத்தின் வேர்கள் போன்றவர்கள். அவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் குடும்பத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் உழைத்து தங்களது அனுபவத்தையும் அறிவையும் அடுத்த தலைமுறைக்கு வழங்கியுள்ளனர். அவர்களின் வாழ்க்கை அனுபவங்கள் இளைய தலைமுறைக்கு சிறந்த வழிகாட்டியாக அமைந்தன. முதியோர் தினம் என்பது ஒரு நாள் மட்டும் முதியோர்களை நினைவுகூர்ந்த நாளாக இல்லாமல் அவர்களின் நலனையும் கண்ணியத்தையும் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்பதை நினைவூட்டும் நாளாக உள்ளது. முதியோர்களின் அறிவும் அனுபவமும் சமூகத்தின் மதிப்பு மிக்க செல்வமாகும். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் 2007 என்பது பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு பராமரிப்பு மற்றும் நலனை பேண அரசியலமைப்பின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்பட்டவாறு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்குகிறது. இது தொடர்பாக நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதியோர் தினம் கொண்டாடப்பட்டு அவர்களுக்கான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு வழிகாட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார்கள். அதுபோல அரசு அலுவலர்கள் முதியோர்களை கவனிப்பதிலும் முதியோர்களின் நலன் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் மிகப்பெரிய பங்காற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் முதியோர் இல்லங்களில் வசிக்கும் முதியோர்களுக்கு சர்வதேச முதியோர் தினத்தினையொட்டி புத்துணர்ச்சி அளிக்கும் விதமாக முதியோர்களிடையே விளையாட்டுப் போட்டிகள், பாட்டுப் போட்டிகள் மற்றும் நடனப் போட்டிகள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. வேளாங்கண்ணியில் உள்ள தனியார் ஓய்வு விடுதி கூட்டரங்கில் காலநிலை மாற்றம் துறை சார்பில் ஆசிரியருக்கான காலநிலை மாற்றம் குறித்த 3 நாள் பயிற்சி வகுப்பினை நாகை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இதில் பள்ளிகளுக்கான காலநிலை மாற்றம் புத்தகத்தையும் வழங்கினார். இயற்கை வளங்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதும் சுற்றுச்சூழலை மாசுபடுவதும் எதிர்கால தலைமுறையின் வாழ்வை பாதிக்கும். தற்போது பள்ளிகளில் கல்வி பயின்று கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கும் எதிர்காலத்தில் பிறக்கவிருக்கும் குழந்தைகளுக்கும் இந்த புவியில் சமமான பங்கு இருக்கிறது. காலநிலை மாற்றத்தால் மழைப்பொழிவு முறைகள், வெப்பநிலை, விவசாயம், நீர்வளம், கடலோர சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க பாதிப்புகள் ஏற்படுகின்றன. கடலோர மாவட்டமான நாகை மாவட்டத்தில் காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வும் அதன் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் திறனும் மிகவும் அவசியமாக உள்ளதால் ஆசிரியர்களுக்கு இத்தகைய பயிற்சிகள் வழங்கப்படுகிறது எனவும் நாகை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டம் பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், சீர்மரபினர், மாணவ மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் வகையில் பிரதம மந்திரியின் கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 2026-27 ஆண்டிற்கு தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள கல்வி நிறுவனம் மூலமாக தேர்ச்சி பெற்று பள்ளிகளில் நடப்பாண்டில் 9ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் தமிழகத்தை சார்ந்த தகுதியான மாணவ மாணவர்கள் கல்வி உதவித்தொகை புதுப்பித்தல் மற்றும் புதிய திட்டத்தில் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரம்பு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2,50,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும். நாகை மாவட்டத்தில் பாரத பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் முன்னணி நிறுவனங்களில் இளைஞர்களுக்கு பயிற்சி வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இதன் வாயிலாக பல்வேறு தொழில்கள் மற்றும் துறைகளை சார்ந்த நிஜமான வணிக சூழலை அவர்கள் நேரடியாக அறிந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுவார்கள். இப்பயிற்சி திட்டத்தில் சேர்வதற்கான வயது வரம்பு 18 முதல் 25 ஆகும். இப்பயிற்சி 6 மாதம் முதல் 9 மாதம் வரை வழங்கப்படுகின்றன. இப்பயிற்சியில் சேர 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஐடிஐ, டிப்ளமோ, பாலிடெக்னிக்கல், இளநிலை பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பு முடித்தவர்கள் தகுதியுடையவர்கள் ஆவார்கள். மேலும் இப்பயிற்சி காலத்தில் மாதந்தோறும் ₹9,000 ஊக்கத்தொகையாக பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதில் அரசு 8,100 ரூபாயும் நிறுவனங்கள் ₹9,000 வழங்குகின்றன. இவை மட்டுமின்றி நிறுவனங்கள் தங்கள் சொந்த நிதியிலிருந்து தங்குமிடம் மற்றும் பயணம் உள்ளிட்ட கூடுதல் உதவிகளை வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பயிற்சி காலத்தில் 1 முறை மட்டும் வழங்கப்படும்

0: கூடுதல் உதவித் தொகையாக ரூபாய் 6000 இரண்டு தவணைகளாக வழங்கப்படுகின்றன. முதல் தவணை பயிற்சியில் சேர்ந்த ஒரு மாதத்திற்குள்ளும் அடுத்த தவணை 3 மாதங்களுக்கு பிறகும் வழங்கப்படுகின்றன. பயிற்சி முடிவில் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இப்பயிற்சியில் இணைய குடும்ப ஆண்டு வருமானம் 12 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இப்பயிற்சியில் சேர முழுநேரம் பணிபுரிபவராகவோ அல்லது கல்வி பயில்பவராகவோ இருத்தல் கூடாது. மத்திய மாநில அரசின் கீழ் ஏதேனும் திறன் மேம்பாட்டு தொழில் பயிற்சி பணி அல்லது பயிற்சி திட்டத்தில் ஈடுபட்டுள்ளவராக இருத்தல் கூடாது. குடும்ப உறுப்பினர்கள் எவரும் அரசு ஊழியராக இருக்கக்கூடாது. மேலும் இப்பயிற்சியில் சேர வரும் தகுதியான இளைஞர்கள் இணையதளத்தில் பதிவு செய்து அதில் பயிற்சி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இப்பயிற்சியில் பதிவு செய்வது தொடர்பாக சந்தேகங்களுக்கு நாகப்பட்டினம் மாவட்ட திறன் அலுவலரை தொலைபேசியிலோ அல்லது நேரிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் மாவட்ட திறன் மையத்தினையும் அவர்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என நாகை மாவட்ட ஆட்சியர் கே.ஜே. பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார்.
1: நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என். செல்வன் ஜெயராஜ். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் 3 கோடியே 20 லட்சம் பயனாளிகள் பயன்பெறுவார்கள் என்று கூறினார். ஐடிபிஐ வங்கியை சீரமைப்பதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். சிறு குறு தொழில்துறை வளர்ச்சியில் இந்த வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். சீரமைக்கப்படும் ஐடிபிஐ வங்கியின் 34% பங்கினை மத்திய அரசும் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகமும் வைத்திருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குஜராத் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி இதனை உணர்த்துவதாக கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளை மக்கள் புறக்கணித்துள்ளதாகவும் இதன் காரணமாக அவர்கள் தேவையற்ற போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி அரசுகள் செயல்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள கனடா வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் இவ்வாறு கூறியுள்ளார். முக்கியத்துவம் வாய்ந்த சர்வதேச பிரச்சினைகள் குறித்து கனடா அமைச்சருடன் விரிவாக பேச்சு நடத்தியதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கனடாவுடன் தொழில்துறையிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய குடிநீர் வழங்கல் துறை செயலர் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில அரசுகள் பங்கேற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கான திட்டங்களை செயல்படுத்துமாறு அவர் வலியுறுத்தினார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தை மாநில அரசுகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டார். கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். கர்நாடகாவில் கரும்பு விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினை குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகாராஷ்டிராவில் வறட்சி பாதித்த பகுதிகளாக 40 தாலுகாக்கள் கூடுதலாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் தமது தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலத்தில் உள்ள 358 தாலுகாக்களில் 305 வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இப்பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு முதற்கட்டமாக 5000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் தீபாவளிக்கு முன் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மராத்வாடா பகுதியில் நிலத்தடி நீர் வெகுவாக

0: குறைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பிரதமர் அருங்காட்சியகம்.
1: இரண்டாம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர்கள் அளித்த பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையில் இந்த அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது. நமது ஜனநாயகத்தின் உயரிய மாண்புகளுக்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு அளித்த பங்களிப்பிற்கான அம்சங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. இரண்டு கட்டிடங்களை கொண்ட இந்த அருங்காட்சியகம் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்ப வசதிகளையும் கொண்டுள்ளது. நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பெண் தலைவர்களை நினைவு கூறும் வகையிலான ஒளி ஒலி காட்சியும் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளது. நமது பாரம்பரியத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட அரசுகளை போற்றும் வகையிலும் இந்த அருங்காட்சியகம் திகழ்கிறது.
0: கேரளத்தில் மாநில கடல்சார் வாரியத்தை மாற்றியமைக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு வகை செய்யும் மசோதாவை அம்மாநில சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் இன்று தாக்கல் செய்தார். கடல்சார் நில வங்கியை ஏற்படுத்துவதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களை நல்வழிப்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரிபுரா முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா கூறியுள்ளார். இன்று அகர்தாலாவில் 23,000 மேற்பட்டவர்களுக்கு அரசு பணிக்கான நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார். அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஆசிரியர் பணிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு தங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் மாணிக் சாஹா வலியுறுத்தினார். மேற்குவங்கத்தில் தீபாவளிக்கு முன்னர் புதிய தொழில் கொள்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். ஹல்தியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நிலம் கையகப்படுத்துவது மற்றும் ஊக்கத்தொகை வழங்குவதற்கான பணிகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இந்த கொள்கை உதவிடும் என்று தெரிவித்தார். தொழில்துறையின் வளர்ச்சியில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கூட்டணி அரசுகள் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். முதலீட்டிற்கு உகந்த மாநிலமாக மேற்குவங்கத்தை உருவாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச வளர்ச்சிக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்வேகம் அளித்துள்ளதாக முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சிறந்த நிர்வாகத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். இதுவரை இல்லாத அளவிற்கு மாநிலத்தில் வளர்ச்சித் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் கூறினார். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 3வது சுற்று ஆட்டத்தில் அவர் 15-9 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஹான்பி கிம்மை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவான் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மாண்டி நீக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் கிருஷ்ணாவர்மா, பர்த்தவி கிரிவால், வன்ஷியா கோஸ்வாமி, ஹேமந்த் சங்வான், ரிஷி சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 20-20 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் சற்றுமுன் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் பேட் செய்து வருகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டு

0: ஆறாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஸ்ரேயாஸ் ஐயர் நான்காவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டி ஷாங்காயில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் டேவிட் பெக்காம், ரொனால்டோ சிங், லைட்டோன் ஜாம், ஈசோ வால்பன் மற்றும் யாங்லம் ரோஹித் சிங் இதில் பங்கேற்றுள்ளனர். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற தமிழக ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையேயான ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNA சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பன்னிச்செய்தி. பன்னிச்செய்தியில் இன்று ஆடு வளர்ப்பு மற்றும் அடர் தீவன உற்பத்தி குறித்து ராஜபாளையம் விவசாயி கே முருகன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம்.
3: அடர் தீவனம் இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. அதுலயும் முக்கியமா இந்த ஆடு வளர்ப்புல ஈடுபடும் போது இந்த அடர் தீவனம் கொடுக்கறதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத சொல்லுங்களேன்.
4: மேடம், அடர் தீவனம் வந்துட்டு அதோட எல்லா ஒரு ஃபுல் பேக்கேஜ் அதில் இருக்கும் மேடம். எல்லா சத்துக்களுமே அதில் இருக்கும். அதனால வந்துட்டு ஆடுகளுக்கு அது தேவையான சத்துக்கள் இருக்கிறதுனால ஆடு சாப்பிட்டு அதோட அந்த ஜீரண சக்தி நல்லா மேம்படுத்துச்சுன்னா போதும், அதோட எடை கூடிரும். இப்போ பசுந்தீவனம் போடும்போது சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது விவசாயிகளுக்கு எல்லா அனைவருக்குமே தெரியும். அதில் இந்த சில கழிச்சல் ப்ராப்ளம் அந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் அடர் தீவனத்தில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அதை கொடுத்து நல்லா 24 மணி நேரம் சுத்தமான தண்ணீர் கொடுத்தாலே போதும். அதுக்கு வேறு எந்த ஒரு நீங்கள் மேலாண்மையும் பண்ண தேவை கிடையாது. காலையில் ஒரு வேளை தீவனம், சாயங்காலம் ஒரு வேளை தீவனம், அது கரெக்டாக கொடுத்து 24 மணி நேரம் சுத்தமான தண்ணீர் இருந்தாலே போதும். ஆடுகளுக்கு வேறு எந்த இது வராது. அது போக 45 நாள் ஒரு தடவை வந்துட்டு குடல் புழு நீக்கம் வந்தாலே போதும், ஆடுகளுக்கு வேறு எந்த பாதிப்புமே வராது. நம்ம அடர் தீவனத்திலேயே வந்துட்டு ஆடுகளுக்கு தேவையான தாதுப்புக்கள், வைட்டமின்ஸ், ப்ரோபயாட்டிக்ஸு, நச்சு கட்டுப்படுத்தி எல்லாமே இருக்கிறதுனால அதுக்கு வேறு எந்த செரிமான கோளாறுகள் வராது. அதோட குடல் ஆரோக்கியம் நல்லது நல்லா இருக்கும். ஸோ ஆடுகள் நல்லா சாப்பிட்டு நல்லா செரிமானம் ஆகி டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்டா தான் நமக்கு அந்த எடை கூடும். 2 நாள் சாப்பிடலைன்னா எடை கூடாது, அது வந்து நமக்கு நட்டமாயிடும். ஸோ நம்ம கொடுக்குற பொருளில் அது வந்துட்டு அதோட வயிறுல எந்த கோளாறு இல்லாமல் இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு தான் நம்மளோட மெயின் இது மேடம்.
3: இப்போ ஆடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த அடர் தீவனம் ரொம்ப முக்கியம் அப்படின்னீங்க. ஏன்னா நோய் தாக்கமும் அப்போ குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு.
4: ஆமாங்க மேடம்.
3: இப்போ இந்த அடர் தீவன உற்பத்தி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் முன்னெடுத்தீங்க. ஏன்னா மொதல் வந்து நான் வெளியில் வாங்கிட்டு இருந்தேன், இப்போ நானே உற்பத்தி செய்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஏன் அந்த மாற்றம் வந்தது
4: மேடம்? அதில் வந்துட்டு அந்த நமக்கு கிடைக்கிற பொருளோட அந்த குவாலிட்டியில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. அது போக விலைகள் தக்க நேரத்துக்கு வந்துட்டு நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ இது மாதிரியானது இருக்கிறதுனால அதில் நமக்கு இன்னமும் இதை வந்துட்டு மேம்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால இது நம்மளே பண்ணலாங்கிறதுனால தான் மேடம் இதை வந்துட்டு ஒரு ஃபுல்லு கம்ப்ளீட்டான ஒரு முழுமையான கலவையாக இதை பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கிறோம் மேடம்.
3: இப்போ அடர் தீவனம் அப்படின்றத நீங்களே இப்போ தயாரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ இந்த தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எப்போ உதயமானது? இதற்கான பயிற்சிகள் உங்களுக்கு எங்களுக்கு கிடைச்சது
4: மேடம்? இப்போ ஒரு 2-3 வருடங்களாகவே நாங்கள் இதை வாங்கி வெளியிலேருந்து வாங்கி நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது அதில் என்னென்ன போடுறாங்க அப்படிங்கிறது நான் கிளியராக வந்துட்டு ஒரு ஸ்டடி பண்ணோம் மேடம். அதை பற்றி ஒரு கிளியரான ஒரு படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன இது போடுறாங்க, எதுக்கு போடுறாங்க, இது எது தேவை எது தேவையில்லை, ஆடுகளுக்கு எது முக்கியம், எந்தெந்த சத்துக்கள் முக்கியம் அப்படிங்கறத பத்தி படிச்சதுக்கு அப்புறம் தான் மேடம் நான் வந்துட்டு இதை அவங்க போடுற மாதிரி நிறைய பொருட்கள் போட்டதுனால வந்துட்டு ஆடுகளுக்கு அதிகமான எடைங்கிறது ஏறாது. அதுக்கு தேவையான என்னென்ன சத்துக்கள் தேவையோ அது இருந்தால் மட்டுமே வந்துட்டு அந்த நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதை வச்சு நம்ம ஃபார்முலா வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம் மேடம்.
3: இப்போ நீங்கள் இந்த மாதிரி அடர்த்தீவனை உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அதில் நீங்கள் என்னென்ன சத்துக்களை கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதில் இருந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதோட உடல் எடை அதிகரிக்கணும், ஏன்னா விலை அப்படின்றது வந்து அந்த எடையை பொறுத்து தான் நிர்ணயிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதில் என்ன ஸ்பெஷலாக, அதாவது உங்களோட உற்பத்தியில் என்ன ஸ்பெஷலாக

0: நீங்கள் இப்போ பண்ணுறீங்க
1: மேடம்? இப்போ ஒரு ஆடு இப்போ 4 கிலோலேருந்து 5 கிலோ மாதம் எடை கூடுனால் மட்டுமே நமக்கு லாபங்கிற முதல்ல அதில் தேவையான சத்துக்கள் ஆடுகளுக்கு ரொம்ப முக்கியம். புரதச்சத்து, சக்தி சத்து, நார் சத்து, தாதுச்சத்து, அப்புறம் வைட்டமின்கள், உப்பு, கால்சியம், சுத்தமான குடிநீர், இது இருந்தால் மட்டுமே வந்துட்டு ஆடுகளுக்கு எல்லாமே ஒரு கம்ப்ளீட் இது வந்துட்டு கிடைக்கும். இதை நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம அந்த ஃபீட்ஸில் வந்துட்டு நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம் மேடம்.
2: இதுவரை இன்றைய பண்ணை செய்தியில் ஆடு வளர்ப்பு மற்றும் அடர்தீவன உற்பத்தி குறித்து ராஜபாளையம் விவசாயி கே முருகன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது பண்ணை செய்தி.
3: வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
4: துள்ளி துள்ளி போகும் பெண்ணை சொல்லி கொண்டு போனால் என்ன, கண்ணி உந்தன் பேர் என்ன?
3: நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்கள். வளர்க

0: மண்ணும் மணியும். வேளாண் பெருமக்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அவகோடா சாகுபடி குறித்த நேர்முகம், வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடை பெறுமுன் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியில் முதலில் அவகோடா சாகுபடி குறித்து கொடைக்கானல் பண்ணைக்காடு விவசாயி பி சந்திரசேகரன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம்.
1: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு அவகோடா சாகுபடி பத்தி தான் நாம விவசாய பெருமக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இதற்காக இன்னைக்கு பண்ணைக்காடு பகுதியிலிருந்து நம்ம நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க சந்திரசேகரன் அவர்கள். அவர்களை தான் இன்னைக்கு நம்ம வணக்கம் தெரிவித்து வரவேற்கிறோம். வணக்கம். இப்ப அவகோடா அப்படின்னு சொல்லும் போது முக்கியமா இது வந்து மலைப்பயிர், மலைப்பகுதிகளில் தான் இது வளரக்கூடியது. இந்த அவகோடா சாகுபடி அப்படின்றது வந்து இந்த மாதிரி நிலப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய அணுகுமுறை தான். நீங்கள் இந்த மலைப்பயிரை எப்படி சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்றத தான் இன்னைக்கு நேயர்கள் எல்லாருமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஏன்னா நிறைய சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை நிறைய கடைகளில் வந்து இப்போ இந்த அவகோடா அப்படின்ற இந்த பழங்கள் வந்து அதிக அளவில் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அதோட உற்பத்தி அப்படின்றது எங்கிருந்து வருது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த சாகுபடி தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்றத இன்னைக்கு நீங்கள் சொல்ல போறீங்க. இப்போ உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் நம்ம பேசுகிறப்ப சொன்னீங்க நீங்கள் வந்து ஒரு மருந்தாளுநர் அப்படின்ற படிப்பை தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த படிப்பை படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதே சமயம் எனக்கு விவசாயத்துறையில் அதிக அளவில் ஆர்வம் ஏற்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிங்க. இது எப்படி சாத்தியமானது? எப்படி உங்களுக்கு விவசாயத்தின் மேலே இந்த அளவுக்கு ஈடுபாடு வர காரணம் என்ன?
2: அதாவது மேடம், ஒரு 3-4 தலைமுறையில் எங்கள் ஃபேமிலி 5 தலைமுறையாக இருக்கும் எங்கள் குடும்பத்தில் விவசாய குடும்பம் நாங்கள். கரண்ட்டில் எப்படி எங்கள் தாத்தா பாட்டி விவசாயம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னு நான் பார்த்துட்டே இருப்பேன். காஃபி விவசாயம் 10 இயர்ஸ் பண்ணேன். அதுக்கப்பிறகு

அவக்குடம் வந்து காஃபிக்கு சேடுக்காக வச்சுங்க. ஃபர்ஸ்ட் இந்த அவக்குளம் எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னா, நம்ம தோட்டக்கலைத்துறை தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறையிலிருந்து என்னை நானே அறிமுகப்படுத்திக்கிட்டேன். ஹச்ஆர்எஸ் மீட்டிங்லாம் நான் அட்டன் பண்ணுவேன், எல்லாம் சொல்லுவாங்க. அதுலேயும் அவங்க என்னென்னா ஒரு புக்லெட் தந்தாங்க, இந்த மாதிரி இதை நீங்கள் வந்து ஒரு ரீட் பண்ணிக்கிங்க. அவங்களும் கிளாஸ் எடுத்தாங்க, எல்லாம் டீச்சிங் கோச்சிங் எல்லாமே கொடுத்தாங்க. இந்த அவக்குளம் வந்து மெக்சிகோவில் வந்து ஃபஸ்ட்டு அது ஆரிஜின் மெக்சிகோ, மெக்சிகோலேருந்து ஆப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இப்படி தான் இந்த அவக்கோடனுடைய வரலாறு இப்படி தான் வந்தது. அப்போ கமர்ஷியலாக யாரும் பண்ணலை, இருந்தாலும் நம்மளும் வச்சு பார்ப்போமே அப்படின்றது எல்லாமே வச்சாங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னா நாங்கள் அவக்கோட மரம் வளர்க்குறோங்க. முதல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சியான குடும்பங்கள் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ எளிய மனிதர் எல்லாத்துக்கிட்டையும் ரீச் பண்ணணும், இது மனித குலமே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்குது, அந்த மனித குலத்துக்கு ஃபுல்லாக இதை ரீச் பண்ணணுங்கிறதுக்காக எல்லாமே நம்ம தோட்டக்கலைத்துறை எங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி எல்லாமே இது கல்டிவேட் பண்ணுங்கள், இது உங்களுக்கு

முதல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சியான குடும்பங்கள் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ எளிய மனிதர் எல்லாத்துக்கிட்டையும் ரீச் பண்ணணும், இது மனித குலமே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்குது, அந்த மனித குலத்துக்கு ஃபுல்லாக இதை ரீச் பண்ணணுன்றதுக்காக எல்லாமே நம்ம தோட்டக்கலைத்துறை எங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி எல்லாமே இது கல்டிவேட் பண்ணுங்கள், இது உங்களுக்கும் நல்லது விவசாயிகளுக்கும் நல்லது, வருமானத்தை கொடுக்கும், ப்ளஸ்ஸு மனித குலத்துக்கு ஒரு நல்ல சத்தான ஃபுட்டு, அது எனர்ஜி ஃபுட்டு, அதாவது பக்க விளைவுகள் இல்லாத நோய் இல்லாத ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். சூப்பர் ஃப்ரூட்டு இதுக்கு பேர், எல்லாமே இருக்கிறதுனால. இதில் வெரைட்டி நான் ஏற்கனவே சொன்னேன், ஹாஸ் இருக்குது, க்ரீன்ஸ் இருக்குது, ரீட் இருக்குது, சூடானம் இருக்குது, சூடா அப்புறம் பூத் 7, பூத் 8, இதெல்லாம் வெரைட்டிஸ் இது கமர்ஷியல் வெரைட்டி. இப்போ தனிங்குடிசை பொறுத்தளவில் நான் சொன்னேன் ஏற்கனவே 1996 TK1 TK2 TK1 உருண்டையாக இருக்கும், TK2 பல்பு வடிவில் இருக்கும்ல நான் சொன்னேன். எங்கள் பகுதிக்கு சவுத் இந்தியனுக்கு இந்தியாவில் வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து டிராபிக்கல்ன்ற வெரைட்டி நல்ல வெரைட்டிங்க, டிராபிக்கல் ரெண்டு வெரைட்டி நல்லா இருக்கும். இதில் எங்கள் பகுதியிலையும் க்ரீன்ஸ் இருக்குது, டிராபிக்கல் இருக்குது, ஹாஸ் இருக்குது. ஹாஸ் வந்து பெருமாள் மலைக்கு மேலே, அதாவது அப்பர் கிட்ஸும் போனாங்க மேல்மலை பகுதியில், அது ஹாஸ் வெரைட்டி நல்லா சூப்பர் வெரைட்டி, அது ஒரு பக்கம். இப்போ எங்கள் லோயர் ஹில்ஸுன்றப்ப கீழ்பழனி மலைப்பகுதியில் வந்து டிராபிக்கல் நல்லா ஓடுது. TK1 TK2 இந்த மூணு காஸ் நம்ம ஃபீல்டுக்குள்ளே இருக்குது, ஆனால் இது இன்னும் இன்னும் தான் தெரியும் எப்படி கிராப்பு என்ன ஏதுன்னு, இன்னிமேல் தான் தெரியும். சின்ன பிளான்டேஷனில் வந்து 7 மரம் வந்து எனக்கு 100 trees இருக்குங்க, ஒரு 100 மரம் இருக்குது, அப்புறம் 50 மரம் அது கீழே ஒரு 5 மரம், அப்புறம் ஒரு 3 மரம் ஒரு 50 மரம், மொத்தம் 200 trees இப்போ கல்டிவேட் பண்ணியிருக்கேன். மீண்டும் நான் விடாமுயற்சியில் இன்னும் கேப் ஃபில்லிங் பண்ணணும், அப்போனா தான் என்னுடைய காஃபியும் நான் பாதுகாக்க முடியும், என்னுடைய பூமியை ஆர்கானிக் சாயிலேருந்து நான் தப்பிக்க முடியும், ஆர்கானிக் சாயிலும் எங்கள்கிட்ட இருக்கணும். அதனால பலா முருங்கை இந்த மாதிரி அவக்கூட ஊடு போயிடாருந்து இப்போ மெயின் கிராப்புக்கு நான் வந்துட்டேனுங்க.

0: மீண்டும் இணைவோம் மதுரை வானொலியில் மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில்.
1: அவகோடா சாகுபடி அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா இந்த மரக்கன்றுகள்லாம் நீங்க எங்க போய் வாங்கிட்டு வரீங்க?
2: நான் விவசாயம் பண்றதுல வந்து 20 வருஷம் மரம் கன்றுகள் தாய் மரமாக தேர்வு செய்து அதிலிருந்து டிசம்பர் மாதம் அது மெயின் உங்களுக்கு அந்த விதையை தேர்வு செய்யலாம். விதையில மேலே ஒரு தோல் இருக்கு, அந்த ஸ்கின் அந்த தோலை உரிச்சிட்டு நெகிழிப்பையில் வந்து தோட்டத்தில் உள்ள மண் 75% தோல் உரம் ஒரு 25% மிக்சிங் பண்ணி அதை போட்டு சென்ட்ரு பாயிண்டில் கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு கொஞ்சம் எடுத்துடணும். மண் எடுத்துடணும், அந்த விதை வந்து வச்ச பிறகு கொஞ்சம் மண் எடுத்து அந்த கேப்பு மண் எடுத்து ஃபுல் பண்ணிவிட்டு, ஆனால் ரொம்ப டீப்பாக விதை நடவு இருக்கக்கூடாது நெகிழிப்பையில், அது வந்து க்ரோத் ஆகாது. கொஞ்சம் மேலே எடுத்து மண் வந்து போட்டோம்னா எப்படின்றீங்கன்னா, இப்போ சம்மர் சீசனு வந்துச்சுன்னு வைங்களே, நம்ம வச்சிட்டோம் நெகிழிப்பையில் விதையெல்லாம் வச்சிட்டோம், பூவாளியில் தண்ணி அடிக்கணும். தண்ணி அடித்தோம்னா மாய்ஸ்டர் எந்த நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தண்ணி அடிச்சு க்ரோத் ஆகும். 10 டேஸ்லேருந்து ஒரு 15 டேஸ்க்குள் உட்பட்டு முளைப்பு தள்ளும் சரிங்களா. மாஸ்டர் இருந்துக்கிட்டே இருக்கணும், சன்லைட்டும் டைரெக்டாக இருந்துக்கிட்டே இருக்கணும். 2 அடி ஹைட்டுக்கு வளர்ந்த பிறகு கோடை காலம் மழை பெய்யும். கோடை மழையில் பெய்யும் போது சித்திரை வைகாசி தமிழ் மாதத்தில், ஆங்கில மாதத்தில் மார்ச் ஏப்ரலில் ஈரப்பதம் நிறையா இருக்கும், தோட்டத்துக்குள்ளே ஈரப்பதம் இருக்கும். அதில் வந்து 25 அடிக்கு ஒரு மரம் வைக்கணும். வேர் போ எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு தான் போகும். 25 அடிக்கு ஒரு மரம் வைக்கும்போது எனர்ஜி நிறையா கிடைக்கும். நெருக்க வச்சிட்டோம்னா 2 கன்று ஒரே இடத்துல இருக்கும்போது எனர்ஜி பத்தாது. அப்போ 25 அடிக்கு ஒரு மரம் வைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து மாய்ஸ்டரும் இருக்கும் அந்த டைமிங்கில், எப்போ மார்ச் ஏப்ரல் கோடைக்கால மழையில். நீங்கள் ஃபெர்டிலைசர்ஸ் ஏதாவது கொடுக்கணும் சீக்கிரம் வளரணும் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ஏதாவது அப்ளை பண்ணணும், அதாவது கிரவுண்ட் அப்ளிகேஷன் வேதியியல் முறையில் ஏதாவது அப்ளை பண்ணோம்னா நீங்கள் தற்சமயம் க்ரோத் ஆகிறதுக்கு ஃபேக்டம்பாஸும் யூரியாவும் கலந்து போடலாம். சும்மா அளவளவாக போடலாம். அது நீங்கள் வந்து எவ்வளோ போடணுன்றது தோட்டக்கலைத்துறையில் தான் கேட்கணும். நான் இதுவரை அப்படி வளர்த்தலை, அப்படி நீங்கள் வளர்த்தணும்னா அவங்க கான்டாக்ட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபேக்ட்டும் யூரியாவும் போட்டால் சீக்கிரம் வளர்ந்துடும், க்ரோத்து சீக்கிரம் ஆகும். அப்போ எல்லாமே வச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ நம்ம நேராக 25 அடிக்கு ஒரு மரக்கன்று ஊனிட்டோம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பார்த்துக்கணும் செஞ்சுக்கணும். இப்போ என்னுடைய தோட்டத்தில் நான் இயற்கையாக தான் நான் பண்ணுறேன். நான் எதுவுமே ஃபெர்டிலைசர்ஸ் கெமிக்கல் அப்ளை பண்ணல, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் சரிங்களா. ஆனால் இயற்கையே என்னுடைய பூமியில் ஆர்கானிக் மற்றும் நிறையா இருக்குது, பாஸ்பரஸு எல்லாமே இருக்குது, தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இருக்குது. இன்றால் பற்றாக்குறையினாலும் அது மேக்கப் பண்ணிடுறேன். ஏன்னா முருங்கை மரம் இருக்குது, பலா மரம் இருக்குது. இந்த மரத்தினுடைய சாயில் காட்டில் வேறு எது கிடையாதுங்க. ஏன்னா இது நேச்சுரல் லீஃப்லாம் ட்ராப் ஆகி ஆர்கானிக் மேட்ரு மல்ச்சிங் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 30 கிலோ கிடைக்கும் அந்த சின்ன மரத்தில். அதுக்கப்பிறகு

0: ஒரு வருஷம் கூடும், 50 கிலோ, 60 கிலோ, 70 கிலோ, 100 கிலோ, 30 வருஷம் ஆச்சுன்னா எப்படியும் நம்ம பராமரித்தோம், தொழு உரம் போட்டு பராமரித்தோம்னா, நல்லா நீங்கள் அதை பாயிண்ட் வச்சுக்கோங்க, தொழு உரம் போட்டு பராமரித்தோம், எந்த ஒரு கெமிக்கல் கிரவுண்ட் அப்ளை பண்ணலை அப்படின்னா ஒரு அரை டன்னு கூட எடுக்கலாம், 500 கிலோ வரை எடுக்கலாம், வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் இதுவரையும் லைஃபு யாருமே சொல்லலை. எங்கள் தோட்டக்கலை துறையிலேருந்து கூட 64 வச்ச மரம் கூட இருக்குது, 96 வச்ச TKT 1 2 வந்து தோட்டக்கலை துறையில் இன்றைக்கி இருக்குது. அவங்க கூட இன்னும் லைஃப்பை வந்து உறுதி பண்ணலை. என்னன்னா இது வந்து எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் இது வளர்ச்சி, சரிங்களா? நீங்கள் அதனால தான் இதுக்கு வந்து கெமிக்கல் அப்ளை பண்ணாங்க. ஃபெர்டிலைசர்ஸ் வந்து கெமிக்கல் கொடுக்காதீங்க, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ்க்கு வந்துட்டால் ஸ்டாண்டர்ட் கிராப் இது. சரி, இது ஒரு இதுங்களா பொருளாதார ரீதியாக எங்களுக்கு வந்து இது நம்ம கமர்ஷியலாக நல்லா கொடுக்குது. இன்றைக்கி வரையும் ஒரு கிராப் ஃபெயிலியர் ஆச்சுன்னா காஃபி கொஞ்சம் மலையில் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இது எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கும்.
1: இப்போ விதை நட்ட எத்தனாவது நாள் இல்லை எத்தனாவது மாதங்கள் கழித்து அந்த மரக்கன்று வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் நட ஆரம்பிப்பீங்க?
0: அதுங்களா, இப்போ வந்து விதை வந்து டிசம்பரில் நாங்கள் எடுக்கிறோம். எடுத்துட்டால் நெகிழிப்பையில் வச்சிடறோம். அதை நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், மார்ச், ஏப்ரல், சரிங்களா? ஏப்ரலில் எப்படியும் மழை பெய்யும். அந்த 3 மாத காலகட்டங்களுக்கு அடுத்து தான் நெகிழிப்பையிலேருந்து எடுத்து மார்ச் ஏப்ரலில் கோடை மலையில் அந்த பருவத்தில் அந்த தருணத்தில் 25 அடிக்கு ஒரு மரக்கன்று வைக்கணுங்க.
1: இப்போ மரக்கன்று நடுறதுக்கு முன்னாடி அந்த குழியெல்லாம் நீங்கள் வெட்டுவீங்கல்ல, இப்போ அதில் வந்து என்ன தொழு உரம் போடுவீங்க, என்ன அதாவது நிலத்தில் நடுறதுக்கு முன்னாடி அந்த மரக்குழியை நம்ம எப்படி அந்த மரம் நடுவதற்கான அந்த குழியை எப்படி தயார் செய்வீங்க?
0: அது வந்து 1 அடி ஆழம், 1.5 அடி அகலம், 1.5 இருந்தால் போதுங்க. ஏன்னா ஆனால் என்னுடைய லேண்டில் நேச்சுரல் ஃபெர்டிலைசர் அதாவது ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கிறனால நான் எது போடலை இதுவரையும். மரம் உருவான பிறகு தான் நான் தொழு உரம் கொடுத்தேன் ஒழியா, ரியலாகவே என்னுடைய இதில் மண்புழு இருக்கும். என்னுடைய லேண்டில் நிலத்தில் மண்புழு, ஈவினிங் போயிட்டு மார்னிங் வந்து பார்த்தோன்னா மண்புழு எச்சம் நிறையா இருக்கும். அதனால் மரத்தை வந்து நான் ஷேடை வந்து ஃபில்டர் ஷேடாக தான் வச்சுருப்பேன் ஒழியா, ஓப்பன் கண்டிஷனாக வச்சுருக்கல. ஓப்பன் கண்டிஷனாக ஒரே ஒரு இடம் என்னன்றீங்கன்னா ஃபில் சன்லைட்டும் வேணும், ஃபில்டர் ஷேடும் வேணும், எல்லாமே கலந்து இருந்தால் தான் வந்து இந்த அவக்கொடா வந்து ஹெல்த்தியாக வரும். ஓப்பன் பிளேஸில் வைக்கணும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நிலத்தில் வந்து லீஃப் ட்ராப் ஆகாது, சரிங்களா? அப்போ வந்து நான் சவ்வு 1 ஏக்கர் பண்ணிகிட்ருக்கேன், 1 ஏக்கர் சவ்வு வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த எல்நினோ காலத்தில் நான் கொஞ்சம் லேட்டாக தான் இந்த வருஷம் பண்ணுறேன். அந்த இடத்துல வந்து ஓப்பனில் தான் இருக்குது, இருந்துட்டாலும் அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா தொழு உரம் கொடுக்கணும், இல்லாட்டி ட்ரிப்ரிகேஷன் ஏதாவது போடணும், சரிங்களா? மாஸ்டர் இருந்துகிட்டே இருக்கணும். நான் மானாவாரியாக தான் பண்ணுறேன்.
1: இப்போ நட்ட மரக்கன்று இப்போ வந்து பராமரிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சின்ன சின்ன மரக்கன்றுகளை தான் நீங்கள் வந்து நடுறீங்க. அப்போ பராமரிப்பு அப்படின்னும் போது நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க? கிட்டத்தட்ட 7 வருடங்கள் கழித்து தான் உங்களுக்கு காய்ப்பு வருது அப்படின்றீங்க. அப்போ அது வரைக்கும் என்னென்ன பராமரிப்பெல்லாம் பண்ணால் தான் அந்த மரக்கன்றை நம்ம காப்பாற்ற முடியும்?
0: இப்போ இந்த அவக்கொடாவில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு அதாவது என்னன்றீங்கன்னா பராமரிப்பு கம்மி. எது வளர வரையும் எதுவுமே பண்ண வேணாம். வளர்ந்து 20 அடி ஹைட்டுக்கு வளர்ந்துருச்சுன்னு வைங்களே, 1-5 வருஷம் இது மரம்னு வைங்களே, டாப்பை வந்து கட் பண்ணணும். அப்படி கிராஸாக மட்டமாக கட் பண்ணக்கூடாது. மட்டமாக கட் பண்ணோம்னா ரெயின்ஃபாலில் வந்து கேப்பில் வந்து வாட்ரு கீழே விழுவோம். அதாவது மழை தண்ணி அந்த சென்ட்ரு பாயிண்டில் சைலண்ட் ஃப்ளோன்னு சொல்லி அந்த சென்ட்ரு பாயிண்டில் வந்து அழுகிடும். அப்போ எப்படி கட் பண்ணுமோ இப்படி கிராஸாக ஊசியாக அப்படி கட் பண்ணால் தண்ணி விழுந்தால் சட்டுன்னு கீழே இறங்கிடும். அப்படி கட் பண்ணிட்டா பிரான்ச்சஸ் வந்து ஆளும், பாதுகள் வந்து பிரியும், மட்டமாக அப்படியே வளர்ந்து பிரியும். அப்போ கிராப் நிறையா கிடைக்கும், ஷேடு நம்மளுக்கு காஃபி ஷேடு நல்லாயிருக்கும்.
2: இதுவரை அவகோடா சாகுபடி குறித்து கொடைக்கானல் பண்ணைக்காடு விவசாயி பி. சந்திரசேகரன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம். நேர்முகத்தில் உடன் பங்கேற்றார் RP பரிமலா தேவி.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் கோழி தீவனங்களில் ஆன்டிபயோட்டிக் என்னும் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்து வளர்ச்சி ஊக்கிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். தீவன செலவு குறைய வேண்டும், கோழிகள் வேகமாக வளர வேண்டும், நோய் தாக்கம் குறைய வேண்டும், சந்தைக்கு அனுப்பும் போது நல்ல உடல் எடை இருக்க வேண்டும். இந்த எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு கோழி பண்ணையாளரின் மனதில் இருக்கும் இயல்பான ஆசைகள். ஏனென்றால் ஒரு கோழி பண்ணையின் வெற்றியை நிர்ணயிப்பது கோழி எவ்வளவு தீவனம் உட்கொண்டது என்பதல்ல, அந்த தீவனத்தை எவ்வளவு திறமையாக உடல் எடையாக மாற்றியது என்பதுதான். உலகம் முழுவதும் கோழி தீவனங்களில் ஆன்டிபயோட்டிக் என்னும் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்து வளர்ச்சி ஊக்கிகளாக பயன்படுத்தப்பட்டு வந்தன. மிக குறைந்த அளவில் தீவனத்துடன் சேர்க்கப்பட்ட இந்த நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள் குடலில் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி, செரிமானத்தை சீராக்கி, தீவன மாற்று விகிதத்தை உயர்த்தி, குறுகிய காலத்தில் அதிக உடல் எடை பெற உதவின. அதனால் ஒரு காலத்தில் இவை கோழி தொழிலின் அமைதியான

நாயகர்கள் என்று கூட அழைக்கப்பட்டன. ஆனால் இயற்கைக்கு எதிராக எந்த ஒரு அணுகுமுறையும் நீண்ட காலம் நிலைத்திருக்காது. ஒரே வகையான ஆன்டிபயாட்டிக்களை தொடர்ந்து பயன்படுத்தியதால் நுண்ணுயிர்கள் அவற்றை எதிர்த்து உயிர் வாழும் திறனை படிப்படியாக வளர்த்து கொண்டன. இதன் விளைவாக உருவானதே இன்று உலகையே அச்சுறுத்தும் நுண்ணுயிரிகளின் மருந்து எதிர்ப்பு திறன். இந்த பிரச்சனை கால்நடை மருத்துவத்தை மட்டும் பாதிப்பதில்லை, மனிதர்களின் சுகாதாரம், உணவு பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் ஆகிய மூன்றுடனும் நேரடியாக தொடர்புடையது. இன்று பலனளிக்கும் மருந்துகள் நாளை செயலிழந்து விட்டால் அதன் தாக்கம் முதலில் பண்ணைகளில் தெரியும், பின்னர் அது மனித சமூகத்திற்கும் பரவுகிறது. இதனால்தான் உலக சுகாதார நிறுவனம், உலக கால்நடை சுகாதார அமைப்பு, உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு ஆகியவை இணைந்து ஒரே நலம் என்ற ஒருங்கிணைந்த அணுகுமுறையை வலியுறுத்தின. இதன் தொடர்ச்சியாக பல நாடுகள் கோழி தீவனங்களில் ஆன்டிபயாட்டிக்களை வளர்ச்சி முக்கியங்களாக பயன்படுத்துவதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. இந்தியாவிலும் பொறுப்பான ஆன்டிபயாட்டிக் பயன்பாடு, பாதுகாப்பான கால்நடை உற்பத்தி மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பை கட்டுப்படுத்தும் பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் கோழி தீவனங்களில் ஆன்டிபயாட்டிக் எனும் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்து வளர்ச்சி ஊக்கிகள் பற்றி தெரிந்து கொண்டோம். இனி கேட்கலாம் வேளாண் பழமொழி சிந்தனை. கலக்க விதைத்தால் களஞ்சியம் நிறையும், அடர விதைத்தால் போர் உயரும். கலக்க விதைத்தால் களஞ்சியம் நிறையும், அடர விதைத்தால் போர் உயரும். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். நிறைவாக விடை பெறுமுன், மூலிகை தாவரங்கள் ஆரோக்கியமாக வளரவும் மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யவும் முறையான நீர்ப்பாசனம் மிகவும் அவசியம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் 7:59. இன்னும் சில நொடிகளில் வர காத்திருக்கிறது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்காக 2009 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கவும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். ஐடிபிஐ வங்கியை சீரமைப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற தேசிய வேளாண் மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளை முழுமையாக சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். இன்று தருமபுரியில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் தருமபுரி மாவட்டத்திற்கு 735 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசின் திட்டங்கள் கடைக்கோடி பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கும் குறித்த காலத்திற்குள் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு தமிழக அரசு செயல்படுவதாக திரு ராஜ்குமார் கூறினார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நீண்டகால கடன் வழங்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் சிங்கப்பெண்கள் கடன் மற்றும் வீட்டு வசதி கடன்களுக்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதர முன்னுரிமை கடன் திட்டங்களுக்கான சிறப்பு முகாம்கள் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுதியுடைய உறுப்பினர்களுக்கு அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வரை நீண்டகால கடன் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின் பற்றாக்குறையை எதிர்கொள்ள 1 யூனிட் மின்சாரத்திற்கு 35 ரூபாய் கொடுத்து 4500 மெகாவாட் மின்சாரத்தை வெளிச்சந்தையில் வாங்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக உரிய ஆய்வு செய்யப்பட்டதா என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்படாத நிலையில் கொள்முதல் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்படுவதாகவும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களை தமிழக அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு நிர்வாக திறமையின்மை காரணமாக சம்பா மற்றும் தாளடி சாகுபடியை விவசாயிகள் இழந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் திரு விஜய் விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தென்சென்னை வெள்ளத்தடுப்பு முன்னேற்பாட்டு பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு செய்தார். காரப்பாக்கத்தில் உள்ள ஒக்கியமடுவில் ஆய்வு மேற்கொண்ட அவர் மழைநீர் வடிகால் பணிகளை பருவமழை தீவிரமடைவதற்கு முன் நிறைவேற்றுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். உலக தர நிர்ணய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தர நிர்ணயம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி பிரிவிற்கு விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை இணை இயக்குநர் திரு ஆர் சிதம்பரநாதன் பெற்றுக்கொண்டார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திர மோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி, நிஷ்கல், ஷைனா மணிமுத்து, ஜக்ஷீர் சிங்

தேவ் ரூபரேலி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான நான்காவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன் வரை 11 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 129 ரன் எடுத்துள்ளது. ஷோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:05 ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நீங்க கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை தென்றல் நிகழ்ச்சி தாங்க கேட்க போறோம். இன்னைக்கு மதுரை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த 25 நிமிஷத்துக்கு என்ன பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்க போறோம்? அப்பா பொண்ணு பாட்டு தாங்க கேட்க போறோம். உலகத்துல எத்தனையோ இருந்தாலும், எத்தனை எத்தனையோ உறவுகள் இருந்தாலும், ஒரு பொண்ணுக்கு முதல் நண்பன், முதல் தோழன், முதல் சகோதரன், முதல் காதல் எல்லாமே அவங்களோட அப்பா தான். அப்படிப்பட்ட ஒரு உணர்வையும் ஒரு பாசத்தையும் வெளிப்படுத்துகிற மாதிரி அப்பா பொண்ணு பாசத்தை சொல்கிற பாடல்கள் தான் நிகழ்ச்சியில் வளம் வர காத்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: போரடிக்குமே.
1: அப்போ பீச் பார்க்கலாம், ரவுண்ட் அடிப்போமா? உன்ன போல சேட்டக்காரி உள்ளபடி யாரும்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், இது நம்ம ஏரியா.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் முதலாவதாக, பசியே அறியாதவருக்கு உணவு வெறும் அன்னம், பசியோடு அலைபவருக்கு சிறு பருக்கையும் அமிர்தமாகும். ஆம் நேயர்களே, உலகளாவிய பசி, உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும், நிலையான உணவு முறைகளை ஊக்குவிப்பதற்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 16 தேதி உலக உணவு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உணவை சேமித்தல் பற்றி நமக்காக பேச வர்றாங்க எஸ் மதி கோபிகா.
1: வணக்கம். உணவை சேமிப்போம். உணவு அப்படிங்கிறதுமே நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது உணவோட முக்கியத்துவம் ரொம்ப அத்தியாவசியமானதுன்னு கூட சொல்லலாம். உலக அளவுல பல கோடிக்கணக்கான மக்கள் வந்து தினசரி உணவுக்காக ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அதே சமயம் அதிக அளவுல உணவுகளை வேஸ்ட் ஆக்குறவங்களும் இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், உணவோட சரியான பயன்பாடு அதுக்கப்புறம் அதோட சேமிப்பு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். உணவை சேமிப்போம் அப்படிங்கிறது என்னன்னா, உணவோட மதிப்பையும் வீணா பாதுகாக்க வேண்டியதையும் உணர்த்துறதா ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் உங்ககிட்ட இப்போ பேசுறேன். அதாவது உணவோட முக்கியத்துவம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்கணும். உணவு அப்படிங்கிறது வந்து ஒரு மனித வாழ்வுக்கு அத்தியாவசியமானதும் சரி அவசியமானதும், நம்மளோட அடிப்படை தேவைகள்ல ஒன்றாகவும் இருக்கு. நம்ம இயற்கையின் கொடையாக கிடைக்கும் இந்த உணவுப் பொருட்கள்லாம் வந்து ஒரு நபரோட ஆரோக்கியத்திற்கும் நன்மை தர குணங்களுக்குமே வந்து அவசியமானது இந்த சத்து மிகுந்த உணவு அப்படின்னு தான் சொல்றோம். பெரும் அளவுல உணவுப் பொருட்கள் வந்து வீணாகிறது. உணவோட வீணாகிற நிலைமை அப்படின்னு பார்த்தோம்னா, உலகம் முழுவதுமே வந்து உணவுல பெரிய பகுதி பல்வேறு காரணங்களால வீணாகுது. முதல்ல பார்த்தோம்னா, விவசாய நிலத்திலிருந்து நுகர்வோருக்கு வருகையில் பல இடங்களில் உணவு சேதமாகிறது. குறிப்பா விற்பனைக்கு பிறகு அல்லது வீடுகள்ல கூட உணவுப் பொருட்கள் சரியா கையாளப்படாதனால ரொம்ப நாசமாகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இந்த உணவுப் பொருட்கள்லாம் வீணாவது வந்து நமது நாட்டோட வளர்ச்சிக்கும் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் காரணமா இருக்கு. உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது அனைவருக்குமே ஒரு போதுமான அல்லது சத்தான உணவை உறுதி செய்வது அப்படின்னு தான் சொல்றோம். இப்ப உணவு பாதுகாப்புக்கு ஒரு முக்கியமான பகுதியாக உணவு சேமிப்பும் வருகிறது அப்படின்னு சொல்றோம். உணவுப் பொருட்களை வந்து சரியா சேமிச்சு அதோட மதிப்பை உணர்ந்து பயன்படுத்தும் போதுதான் உணவு பாதுகாப்பு உறுதியாக முடியும். இப்போ தேவைக்கேற்ப உணவுப் பொருட்களை வழங்குவது அல்லது உணவை சரியான முறையில சேமித்து அதன் நிலை பெற்றை கடைபிடிப்பது, மீதி உணவுகளை பகிர்ந்து கொண்டு அதை வீணாக்காமல் அதை உணவு பங்குகள் அல்லது பிற சமூக அன்பளிப்புகளாக மாற்றுவது, இதெல்லாமே வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள்ல நம்ம உணவு புழக்கத்துல வரக்கூடியது அப்படின்னு சொல்றோம். உணவு வீணாகும் போது அதன் பின்னால் இருக்கும் அனைத்து வளங்களும் வீணாகின்றன. உணவு வீணாவதுனால குப்பைகள்ல மெதுவா அழுகி மீத்தேன் அப்படிங்கிற ஒரு காற்று மாசுபடுத்தும் வாயுக்கள் வந்து வெளியேறும். இது புவி வெப்பமயமாதல், அதாவது குளோபல் வார்மிங், அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச், இதனால வந்து இந்த இது வந்து நமக்கு வந்து ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப உணவு வீணாவது மட்டுமல்லாம அதை உற்பத்தி செய்யும் நேரம், பொருட்கள், பணம்

முக்கியமா நம்ம மனிதர்களோட உழைப்பு, இது எல்லாமே வந்து வீணாகுது. ஒரு உணவை நம்ம வேஸ்ட் ஆகுறோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகுது. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நம்ம மனிதர்களோட உழைப்பு, இது பொருளாதார இழப்புகளுக்கு வழிவகுக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். உலக அளவுல உணவு பற்றாக்குறை, அதுக்கப்புறம் அதிக விலை இருப்பது, இதெல்லாமே வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இப்ப சமூகம் பொருளாதார தாக்கங்களுக்குமே வந்து இது ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாம் அனைவருமே வந்து நமது தனிப்பட்ட வாழ்க்கையில உணவு பாதுகாப்ப கடைபிடிக்க வேணும். உணவு பொருட்களை அதிகமா வாங்காம தேவைக்கு ஏற்ப மட்டும் சரியா சேமிச்சு வைக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் கடைகள் உணவகங்கள்ல வந்து நம்ம உணவு வாங்கும் போது நமக்கு பயன்பாட்டிற்கு தேவையான உணவுகளை மட்டும் வாங்கிட்டு மீறிய உணவுகளை வீணாக்காம பில நல வாரியங்களுக்கு வழங்குவது ஒரு நல்ல பழக்க வழக்கம்னே சொல்லலாம். இது எல்லாமே வந்து ஒரு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாதனாலதான் மக்கள் எல்லாருமே வந்து உணவை வந்து வேஸ்ட் பண்றாங்க. மக்கள்கிட்ட வந்து உணவோட மதிப்பையும் அதை வீணாக்காம பயன்படுத்துவதற்கான விழிப்புணர்வையும் வந்து ஏற்படுத்துறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. சமூக அமைப்புகள், பள்ளிகள், கல்லூரிகள், நிறுவனங்கள், இது எல்லாத்திலயுமே வந்து உணவு சேமிப்பின் அவசியத்தை

0: இது ஒரு நல்ல பழக்க வழக்கம்னே சொல்லலாம். இது எல்லாமே வந்து ஒரு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாதனால தான் மக்கள் எல்லாருமே வந்து உணவை வந்து வேஸ்ட் பண்றாங்க. மக்கள்கிட்ட வந்து உணவோட மதிப்பையும் அதை வீணாக்காம பயன்படுத்துவதற்கான விழிப்புணர்வையும் வந்து ஏற்படுத்துறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. சமூக அமைப்புகள், பள்ளிகள், கல்லூரிகள், நிறுவனங்கள் இது எல்லாத்திலயுமே வந்து உணவு சேமிப்பின் அவசியத்தை பற்றி கருத்தரங்குகள், செயல்முறை வகுப்புகள் நடத்தப்படணும். உணவை சேமிப்போம் என்பது ஒவ்வொரு நபரும் குடும்பமும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பொறுப்பாகும். உணவின் மதிப்பை உணர்ந்து அதனை வீணாக்காமல் பயன்படுத்துவதன் மூலம் பசிப்பினி, பொருளாதார இழப்புகளை நாம தவிர்க்கலாம். உணவு சேமிப்புல நாம் ஒரு சிறிய பங்களிப்பு செய்தாலும் அது வந்து நம்ம உலகளவுல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். அதனால இனிமே எல்லாருமே வந்து உணவை வேஸ்ட் பண்ணாம உணவை சேமிப்போம்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை நமக்கு தேவைக்கு போக மீதமுள்ள உணவை வீணாக்காமல் உணவில்லாமல் தவிப்போருக்கு கொடுத்து உதவுவோம் என்று உணவு சேமித்தல் பற்றி பல தகவல்களை நமக்காக வழங்கினார் எஸ். மதிகோபிகா.

0: மீண்டும் இணைகிறோம் நேயர்களே. இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில் தொடர்ந்து நோபல் பரிசினை உருவாக்கியவரும் டைனமைட்டை கண்டுபிடித்தவருமான ஸ்வீடன் நாட்டு அறிவியல் அறிஞர் ஆல்ஃபிரட் நோபல் அவரை பற்றி பேசுவதற்காக இரண்டு தோழிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. கேட்கலாமா நேயர்களே?
1: ஹாய் ஐசு.
2: ஹாய் மாலினி, ஏன் ஒரு மாதிரி இருக்க?
1: இன்னைக்கு கிளாஸ்ல நோபல் பிரைஸ் பத்தி கேட்டாங்கடி, பட் எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதோட நாளைக்கு நோபல் பிரைஸ்னா என்னன்னு சொல்லணும்னு சொல்லிருக்காங்கடி.
2: இவ்வளவுதானா? சரி விடுடி, நான் சொல்றேன். நோபல் பிரைஸ் தான் உலகத்திலே ரொம்ப உயர்ந்த விருது. நோபல் பிரைஸுக்குன்னே ஒரு தனி கௌரவம் இருக்கு. இது ஒவ்வொரு வருஷமும் இயற்பியல், வேதியியல், மருத்துவம், இலக்கியம், சமாதானம் மற்றும் பொருளாதாரம் ஆகிய துறைகள்ல சிறந்த சாதனை பெற்றவங்களுக்கு கொடுக்கறாங்கடி.
1: சரி, இந்த நோபல் பரிசு கண்டுபிடிச்சது யார் ஐசு?
2: அதுவா மாலினி, 1895 ஸ்வீடன் கண்டுபிடிப்பாளரான ஆல்ஃபிரட் நோபல் தான் நோபல் பிரைஸ் உருவாக முக்கிய காரணமா இருந்தாங்க. ஆல்ஃபிரட் நோபல் 1833 அக்டோபர் 21 அன்று ஸ்வீடன் நாட்டில் இருக்கிற ஸ்டாக் ஹோம் என்ற நகரத்துல பிறந்தாங்க. இவங்க ஒரு ஃபேமஸ் இன்ஜினியர், அப்புறம் ஒரு இன்வென்டர். இவர் மொத்தம் 355 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா டைனமைட் பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அதுல இவர் கண்டுபிடிச்ச 355 கண்டுபிடிப்புகள்ல டைனமைட் தான் இவரோட முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. இது ரொம்பவே புகழ் பெற்றது. டைனமைட்ட கண்டுபிடிக்கும் பொழுது இது இவரோட வாழ்க்கையோட பெரிய திருப்புமுனையா அமையும் அப்படின்னு இவர் கனவுல கூட நினைச்சு பார்க்கல.
1: அப்படியா ஐஷு? இந்த டைனமைட்ட கண்டுபிடிச்ச காரணம் என்ன ஐஷு?
2: அதுவா மாலினி, அந்த காலத்துல வெடிபொருள் எல்லாமே நைட்ரோகுளோசரின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ல தான் ஆச்சு. இந்த நைட்ரோகுளோசரின் ரொம்பவே நிலைப்புத்தன்மை குறைவா உள்ள ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். சோ இது எப்போ வேணாலும் வெடிக்கலாம். இதனாலேயே இந்த நைட்ரோகுளோசரின் யூஸ் பண்ற தொழிற்சாலை கூட வெடிச்சு நிறைய உயிரிழப்பு ஏற்படுத்தி இருக்கு. இதை தவிர்க்கதான் ஆல்ஃபிரட் நோபல் டைனமைட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டைனமைட் நிறைய இடத்துல பயன்பட்டுச்சு, ரொம்பவே ஃபேமஸும் ஆயிடுச்சுடி.
1: அதெல்லாம் சரி ஐசு, இவருக்கு மரணத்தின் வியாபாரின்னு இன்னொரு நேமும் இருக்காமே.
2: ஆமா மாலினி, ஒன்ஸ் ஆல்ஃபிரட் நோபலோட சகோதரர் லூபிக் இறந்துடுறாங்க. இந்த செய்தி அவங்க நாட்டுல தவறா பரவே ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஆல்ஃபிரட் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு வதந்தி

0: பரவிடுச்சு. இத கேள்விப்பட்ட பிரெஞ்சு நாட்டுல உள்ள ஒரு நியூஸ் சேனல் அவங்களோட நியூஸ் பேப்பர்ல முதல் பக்கத்துல த மர்ச்சன்ட் ஆஃப் டெத் இஸ் டெட் அப்படின்னு வெளியிடுறாங்க. அதாவது மரணத்தின் வியாபாரி இறந்து விட்டார்னு சொல்றாங்க. இதோட காரணம் டைனமைட்ட நல்ல விஷயத்துக்காக தாண்டி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க, ஆனா அது போக போக தீய விஷயங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கு. அதனாலதான் இவரை மரணத்தின் வியாபாரின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க.
1: என்ன சொல்ற ஐசு, இது அவரை பாதிக்கலையா?
0: ஆமா மாலினி, இத பார்த்த ஆல்ஃபிரட் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. இத மாத்தணும்னு நினைச்சு 1895 வருஷம் நவம்பர் 27 பாரிஸ்ல ஸ்வீடன் மற்றும் நார்வா சங்கத்துல தன்னோட உயில்ல இறுதியா ஒரு முறை மாத்தி எழுதுறாங்க. 1896 தன்னோட 63 வயசுல மூளையில ஏற்பட்ட ரத்த கசிவின் காரணமால இறந்து போறாங்க ஆல்ஃபிரட் நோபல்.
1: சரி ஐசு, அவரோட இறுதி உயில்ல என்ன எழுதியிருந்தாங்க?
0: அதுவா மாலினி, அந்த இறுதி உயில்ல மனித குலத்தின் வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் இயற்பியல், வேதியியல், மருத்துவம், இலக்கியம் மற்றும் அமைதியில் சிறந்து பணியாற்றுபவர்களுக்கும் அறிவியல் அறிஞர்களுக்கும் அவர்களை ஊக்குவிக்கும் வண்ணம் பரிசு தொகைகளை வழங்க வேண்டும் மற்றும் தன் பெயரில் நோபல் பரிசினை வழங்க வேண்டும்னு குறிப்பிட்டிருக்காங்கடி. இவர் ஒரு கண்டுபிடிப்பாளர் மட்டும் இல்ல, அவர் பெரிய தொழிலதிபரும் கூட. தன்னோட சொத்துல இருந்து 94% சொத்தை நோபல் பரிசு வழங்குறதுக்காக ஒதுக்கி வச்சிருக்காரு.
1: அப்படியா, உண்மையாவே இது இவர் எழுதி உயில் தானா ஐஷு?
0: இதே சந்தேகம் தாண்டி நார்வே கவர்மெண்ட்டுக்கும் ஏற்பட்டுச்சு. அதனால கொஞ்ச நாள் நோபல் பிரைஸ் கொடுக்கறதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க.
1: அப்புறம் எப்போ மறுபடியும் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க ஐஷு?
0: நார்வே கவர்மெண்ட் 1897 ஏப்ரல் 27 அந்த சந்தேகத்தெல்லாம் போக்கி மறுபடியும் நோபல் பிரைஸ் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்கடி.
1: சூப்பர் ஐஷு, எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாம இருந்துச்சு, இப்போ எல்லாம் தெரிஞ்சிருச்சு. தேங்க் யூ ஐஷு.
0: சரி மாலினி, நாளைக்கு நல்லா பண்ணு.
1: சரி ஐஷு, தேங்க் யூ.
2: நிகழ்ச்சியில் இதுவரை நோபல் பரிசு உருவான விதம், அதனை உருவாக்கிய ஆல்ஃபிரட் நோபல் அவர்களை பற்றியும் பல தகவல்களை நமக்காக வழங்கியவர்கள் கே. மாலினி, எஸ். ஐஸ்வர்யா.

இத்துடன் இன்றைய இது நம்ம ஏரியா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பு கே. வேல்முருகன். நன்றி நேயர்களே.

நேரம் 8:45 ஆக போதுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில அப்பா பொண்ணு பாசத்தை பேசுற மாதிரி நிறைய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து அந்த மாதிரியான பாடல்கள் தான் கேட்க போறோம். அடுத்தடுத்து 3 பாடல்கள் வந்துட்டே இருக்கு. விஸ்வாசம், மகாராஜா ஆகிய படங்கள்ல இருந்து

0: இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
1: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Cabinet approves

0: கிபாத் நிகழ்ச்சியின் 12 ஆண்டு சாதனைகள், அதனால் மக்களுக்கு பகிரப்பட்ட முக்கியமான தகவல்கள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை கேட்கலாம்.
1: சுற்றுலாவை பத்தி பிரதமர் பேசியிருக்கும் போது நாடே வந்து இங்க இருக்கிற சுற்றுலா தலங்களை வந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அதன் மூலமா சுற்றுலாவுக்கான அந்த பயணிகளுடைய எண்ணிக்கையும் கூட அதிகமாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம். அப்போ அவர் பேசக்கூடிய கருத்துனால வரக்கூடிய நல்ல விளைவுகளை வந்து முன்வைத்து தான் அந்த மாதிரியான கருத்துக்களை வந்து பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லலாமா? இன்னொன்னு, திருக்குறள் பத்தி பேசும்போது வந்து அதையும் வந்து நீங்க குறிப்பிட்டீங்க, உலக பொதுமுறை திருக்குறள். அந்த திருக்குறளை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு
2: மீண்டும் அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து கலாச்சார ரீதியாக பல்வேறு கோயில்களை பற்றியும் பல்வேறு சிற்பங்களை பற்றியும் பல்வேறு தொல்லியல் இடங்களை பற்றியெல்லாம் அவர் எடுத்து பேசும்போது அந்த இடங்களை போய் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் எல்லோருக்குமே ஏற்படுகிறது. இதே மாதிரி வட மாநிலங்களில் வாழக்கூடிய பல்வேறு தரப்பினர் இந்த தென்னக மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியத்துவமான அம்சங்களை எடுத்து பிரதமர் பேசும்பொழுது அவற்றை வந்து பார்க்க வேண்டும், அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும், நேரடியாக காண வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒன்றை உருவாக்குகிறார். உண்மையிலேயே இது எப்படின்னா ஒரு சுற்றுலா மட்டுமல்ல, பண்பாட்டு ரீதியாக இந்தியாவை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வலைப்பின்னலாக பிரதமர் அவருடைய பேச்சு இருந்திருக்கிறது. நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, இந்த மாதத்தில் என்னென்ன செய்திகளை எடுத்து பேசப்போகிறார், எந்த ஒரு 6 அல்லது 8 செய்தி வரப்போகின்றன என்று பார்க்கும்போது அவற்றில் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 2-3 செய்திகளையாவது நீங்கள் வந்து மனதில் வாங்கிக் கொள்ள முடியும். இதை நாம் வந்து போய் பார்க்க வேண்டும், இதை தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது அவர் சொன்னக்கூடிய புதிய ஒரு நபரை பற்றியோ அல்லது சாதனையை பற்றியோ நம் உண்மையிலேயே வந்து ஆஹா இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஊரில் நடந்திருக்கு, நாம இதை பத்தி தெரிஞ்சுக்காம இருந்துட்டோம், ஆனா அந்த ஊர்ல அதை வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாம வந்து தெரிஞ்சுக்கொள்றோம். இது கலாச்சார ரீதியாக இந்தியாவை இணைக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த பேச்சு அமைந்திருக்கிறது. இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னேற்றமாக நான் பார்க்கிறேன். இன்னொன்னு, திருக்குறள். பிரதமர் அவர்கள் இந்த திருக்குறளை மீண்டும் மீண்டும் மீண்டும் பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கிறார், உலக மேடைகளிலும் போய் பேசியிருக்கிறார், உள்ளூர் மேடைகளிலும் பேசியிருக்கிறார், எல்லா இடத்திலும் பேசுகிறார். அதுக்கு அவருக்கு அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் வந்து புரிஞ்சிருக்கிறது. அந்த பொதுமறை என்ற உண்மையான அர்த்தம் வந்து பிரதமர்களை எட்டி இருக்கிறது. அவர்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக வேறு எந்த ஒரு மொழியிலோ அல்லது வேறு எந்த ஒரு நாட்டிலோ காண முடியாத ஒன்று நம்மிடம் இந்தியாவில் நம்முடைய தமிழ் மொழியில் அது வந்து ஒரு பொக்கிஷமாக அமைந்திருக்கிறது. இந்த பொக்கிஷத்தை நிச்சயமாக உலக அரங்கில் நாம் மீண்டும் மீண்டும் கொண்டு போய் சேர்ப்பதின் வாயிலாக அதற்கு கிடைக்கக்கூடிய பெருமையும் அதற்கு கிடைக்க வேண்டிய இடத்தையும் நாம் மீண்டும் உறுதி செய்கிறோம். அதாவது இந்தியாவை பற்றி நாம் பெருமையாக பேசக்கூடிய பல்வேறு செய்திகளில் நாம் இலக்கிய ரீதியாக பார்க்கும்போது நாம் வந்து மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை என்றெல்லாம் பார்க்கும்போது மிக முக்கியமான இன்னொரு மொழி இலக்கியம் என்று பார்த்தால், மொழி நூல் என்று பார்த்தால் நிச்சயமாக நம்ம வந்து பொதுமறையான வள்ளுவத்தை தான் நாம் சொல்ல வேண்டும். அதான் வள்ளுவம் என்பது அவ்வளவு தூரம் அதற்கான ஒரு மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. அந்த மகத்தான இடத்தை பிரதமர் மோடி அவர்கள் தன் மனத்தில் வாங்கி கொண்டிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்ததாலோ என்னவோ எல்லா விதமான எல்லைகளையும் கடந்து எந்த மேடையாக இருந்தாலும் 2 திருக்குறளையும் மேற்கோள் காட்டி அதனுடைய பொருளை எடுத்து பேசி அதனுடைய பின்னாடி தன்னுடைய உரையை வந்து தொடங்குவதை நாம் பார்த்திருக்கிறோம். சர்வதேச மேடைகளிலே இதை நாம் பார்த்திருக்கிறோம். அவருக்கு இந்த சொத்து வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு ரீதியாக மிக மிக செழுமையான ஒரு சொத்து. இந்த சொத்தை நாம் நிச்சயமாக இதை உயர்த்தி பிடிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். அதன் வாயிலாக இதை நாம் வந்து ஒரு சமத்துவமான சர்வதேச பார்வை கொண்ட ஒரு உலக ஒரு கொடையாக நாம் இதை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதை பிரதமர்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி அதை செய்து வருகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
1: நிச்சயமா சார், அவர் வந்து சொல்லால மட்டும் இல்லாம செயலாலையும் கூட திருக்குறளுக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை இந்த G20 மாநாட்டில் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஷ்ய அதிபருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை வந்து பரிசளித்தது, அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். அப்போ திருக்குறளை வந்து உலக அளவில் கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து நம்ம பிரதமருக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பார்க்க முடிந்தது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அவருடைய தொன்மையான பண்பாடு கலாச்சாரத்துக்கும் தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நிறைய முக்கியத்துவம் அளிச்சிருக்காரு. இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்?
2: ஆமாங்க, இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடியதே நம்முடைய கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய சொத்துகள் தான். அது வந்து நீங்கள் 1000 ஆண்டுகால ஒரு சிவிலைசேஷனில்

0: நம்ம வந்திருக்கோம். வடக்கே வந்து அவ்வளோ சிவிலைசேஷன்ஸ் வந்திருக்கு, தெற்கே சிவிலைசேஷன்ஸ் இருக்குது. இந்த சிவிலைசேஷன்ஸுடைய மிச்சங்கள் வந்து நம்ம இன்றைக்கி தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கோம். நம்மகிட்ட ஒரு 2000-3000 ஆண்டு வரலாறு இருக்குது, நம்மகிட்ட அதுக்கான மிச்சங்கள் இருக்கின்றன, அதுக்கான இன்றைக்கும் வந்து அகழாய்வுகளில் அவ்வளோ விஷயங்கள் கிடைக்கின்றன. ஏற்கனவே கிடைத்தவையும் நாம் பத்திரமாக நாம் வந்து பாதுகாத்து வைத்திருக்கிறோம் எனும்போது நம்முடைய வரலாற்றை பற்றிய பெருமிதம் என்பது மிக அடிப்படையான ஒரு விஷயம். நாம் வரலாற்றில் மூத்த குடிகளாக இருந்திருக்கிறோம். இவ்வளவு தூரம் நம்ம வந்து பல்வேறு ஒரு காலகட்டத்தில் சமுதாயங்கள் வந்து எப்படி வளர்ந்திருக்கும் என்று தெரியாத காலகட்டத்தில் கூட நாம் வந்து நம்முடைய சமுதாயம் வந்து விவசாயம் செய்திருக்கிறது, கால்நடை வளர்த்திருக்கிறது, துணி நெய்திருக்கிறோம், பாண்டங்கள் செய்திருக்கிறோம், வேட்டைக்கான கருவிகளை செய்திருக்கிறோம், வீட்டிற்கான கருவிகளை செய்திருக்கிறோம், உலோகங்களை தயாரித்திருக்கிறோம். இவை எல்லாவற்றுக்கும் நம்மிடம் சான்றுகள் இருக்கின்றன. அவை எங்கெந்த இடத்தில் கிடைத்தனவோ அங்கங்கெல்லாம் அதற்கான ஒரு மானுமெண்ட்ஸை நம்ம வந்து உருவாக்கி இருக்கிறோம். அந்த மானுமெண்ட்ஸை பற்றிய பெருமையை நாம் நிச்சயமாக உலகுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. நம்முடைய கலாச்சாரம் தான் நம்மை ஒன்றிணைக்கக்கூடிய விஷயமாக நான் மீண்டும் மீண்டும் பார்க்கிறேன். அப்போ அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய அனைவரையும் அந்த பெருமிதத்திற்குள் கொண்டு வர வேண்டியது ஒரு நாட்டினுடைய தலைவருக்கு முக்கியத்துவமான ஒரு விஷயம். அவர் இந்தியாவை அதனுடைய கலாச்சார பலத்தை ஒட்டித்தான் இன்றைக்கு ஒருங்கிணைக்கிறார். அந்த கலாச்சாரம் என்பது ஒற்றை கலாச்சாரம், எப்படி வந்து நம்ம இந்தியா முழுசுமான ஒருங்கிணைந்த ஒரு கலாச்சாரமாக இருந்திருக்கிறது, அனைவரையும் உள்ளடக்கியதாக இருந்திருக்கிறது. அந்தந்த மொழிகள் வேறுபட்டிருக்கலாம், பண்பாடுகள் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பொருட்கள் கருவிகள் எல்லாம் எப்படி நாம் ஒரு பாரதம் என்ற ஒரு நாட்டினுடைய உன்னார்ந்த பிள்ளைகளாக நாம் எப்படி வளர்ந்திருக்கிறோம் என்பதை சொல்கிறது எனும்பொழுது அவற்றை எல்லாம் பிரதமர் அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார், கொண்டு வருகிறார், பேச வைக்கிறார். இன்றைக்கு நாம் வந்து ஒரு மேலை மோகத்தில் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனிக்காமல் போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அப்போ இளைய தலைமுறைக்கு அவற்றை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இவையெல்லாம் நாம் அன்றைக்கே செய்துவிட்டோம். குறிப்பாக பிரதமர் அவர்கள் பேசும்போது நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய உத்தரமேரூர் கல்வெட்டு பற்றி மீண்டும் மீண்டும் பேசுகிறார்கள். அந்த குடவோலை முறை பற்றி பேசும்பொழுதும் இந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் குடவோலை முறையை வந்து பிரதமர் அவர்கள் பலமுறை எடுத்து பேசுகிறார். ஜனநாயகம் என்ற ஒரு கருத்துருவாக்கம் என்பது ஏதோ நம்ம 18-ஆம் நூற்றாண்டு 19-ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்ததாகவோ, அது மேலை நாட்டினுடைய ஒரு தாக்கத்தினால் இந்தியாவுக்குள் வந்ததாகவோ எல்லாம் நாம் கருதி கொள்கிறோம் அல்லவா? அது இல்லை, நம்முடைய குடவோலை முறை என்பதே அதைத்தான் செய்கிறது. அப்படின்னும் போது இதற்கு சட்டென்று ஒரு மிக பரந்த ஒரு முக்கியத்துவம் கிடைத்து விடுகிறது. அப்போ நாம வந்து இத்தனை நூற்றாண்டுகள் முன்னதாகவே அந்த மாதிரியான குடவோலை முறையின் வாயிலாக நாம ஒரு தலைவரை தேர்வு செய்வதற்கான வழிமுறை நாம் வைத்திருந்தோம் என்பதைத்தான் இந்த உத்தரமேறு கல்வெட்டுகள் சொல்கின்றன. பிரதமர் அவர்கள் அதை வந்து உண்மையாவே வந்து கொண்டாடுகிறார். ஆக உலகத்திற்கே நாம வந்து வழிகாட்டியாக இருக்கிறோம். நாம என்னமோ ஜனநாயகம் எங்கோ மேலை நேசத்திலிருந்து நமக்கு வந்ததாக நாம கருத வேண்டியதில்லை, அது நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி, நாம் தான் அதை செய்திருக்கிறோம். இன்னைக்கு நாம திரும்பி பார்க்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் நாம தான் இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கிறோம் எனும்போது அவற்றை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமைதானே. அது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட புதிய சிந்தனை அல்ல, இங்கே தான் அந்த சிந்தனை இருந்திருக்கிறது. இந்த சிந்தனையை தான் நாம் வந்து எடுத்து பின்னாடி நாம வளர்த்திருக்கிறோம். இவை எல்லாம் தான் பிரதமரை மிகுந்த ஒரு ஈடுபாட்டுக்குள்ள கொண்டு வருகிறது. அதனால தான் அவர் தொடர்ச்சியாக பல்வேறு இந்த மாதிரி பண்பாட்டு செய்திகளையும் அந்த மாதிரி இடங்களையும் அதுக்கான ஒரு இந்த மாதிரி மானுமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் எடுத்து கொண்டாடுகிறார்.
1: நிச்சயமா சார், நீங்க குறிப்பிட்ட போது இப்ப இன்னொரு விஷயத்தையும் வந்து யோசிக்க தோணுது. என்னன்னா, சென்ற நிகழ்ச்சியில கூட தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சியாளரை பற்றி வந்து பிரதமர் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. இப்போ பாரம்பரியம், கலை, கலாச்சாரம் மட்டுமின்றி மக்கள் நலன் தான் தேசத்தின் நலன் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட செயல்பட்டு வரக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அரசோட நலத்திட்டங்கள், அதை வந்து மக்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளணும், இது போன்ற அறிவுரைகளையும் இந்த நிகழ்ச்சி வாயிலா வந்து வழங்கியிருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்?
0: அரசாங்கத்தினுடைய தலைமை சேவகர் என்று தன்னை அவர் வந்து மீண்டும் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறார். அந்த தலைமை சேவகராக அவர் செய்யக்கூடியது என்ன? அரசாங்கம் எடுக்கக்கூடிய அத்தனை கொள்கை முடிவுகளையும் இங்கே நடைபெற வேண்டிய அல்லது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். குறிப்பாக அவர் வந்து இந்த ஸ்வச் பாரத் திட்டத்தை தான் அதிகமாக அவர் பேசியிருக்கிறார். தூய்மை இந்தியா அப்படின்னு வரும்போது அது குடிநீர், ஜல்ஜீவன், குறிப்பாக தண்ணீர், காற்று, நீர் சேமிப்பு, காற்று, இது எல்லா தூய்மை, இது எல்லாவற்றையும் தான் அவர் வந்து முன்னிலைப்படுத்துகிறார். மிக முக்கியமாக காற்று தூசு இல்லாமல் இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு மாசும் இல்லாமல் வாழ்வது, இது எல்லாவற்றிலும் அவசியம். அதுதான் ஒரு ஒரு மனித நாகரிகத்தினுடைய ஒரு நிச்சயமாக அல்லது சர்வதேச பார்வையில் நம்மை பற்றி இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை முழுமையாக மாற்றி அமைக்கக்கூடியது என்பதை பிரதமர் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். அந்த சுத்தம் சுகாதாரம் என்பதில் கவனம் செலுத்தும் போதுதான் இங்கே இருக்கக்கூடிய இதர வளர்ச்சிகள் அத்தனையுமே சாத்தியமாகும். பிரதமர் அவர்கள் தன்னுடைய இந்த உரைகள் அத்தனையும் அதிகமான பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வச் பாரத் பற்றி தான் அவர் நிறைய பேசியிருக்காரு, பவர் உற்பத்தி பற்றி பேசியிருக்காரு, தூய்மையை பற்றி நிறைய பேசியிருக்காரு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பற்றி நிறைய பேசியிருக்காரு.

0: இதெல்லாம் அவர் தொடர்ச்சியாக பேசுகிறார். இவை எல்லாமே அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகள், திட்டங்கள், பல்வேறு ஒரு திட்டங்களின் வாயிலாகத்தான் இதை வந்து அரசாங்கம் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார்னா, இந்த மாற்றத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து விட்டோம் என்றால், இங்கே பசுமையை மேம்படுத்தி விட்டோம் என்றால், இங்கே இருக்கக்கூடிய இயற்கையான ஆற்றலை நாம் அதிகமாக பயன்படுத்தி விட்டோம் என்றால், இங்கே இருக்கக்கூடிய தூய்மையை நாம் வந்து ஒழுங்குபடுத்தி அதில் எல்லா இடத்தையும் பத்திரப்படுத்தி விட்டோம் என்றால், நாம் ஒரு ஆரோக்கியமான குடிமக்களை வளர்த்துவிட முடியும். அந்த ஆரோக்கியம் என்பதுதான் படிப்படியாக நிச்சயமாக ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் சர்வதேச அளவில் நம்மை வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்குமான ஒரு உத்வேகத்தை அளிக்கும் என்பதை பிரதமர் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். அதில்தான் அவரை கூடுதலான கவனத்தை செலுத்தியிருப்பதாக நான் பார்க்கிறேன்.
1: தூய்மை அப்படின்றது ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ள உள்ளார்ந்த ஒரு உணர்வா இருக்கணும்ன்றதுக்காக இந்த இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியுது. அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துட்டு தான் வரும். இன்னொரு விஷயத்தை வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். என்ன அப்படின்னா, நாட்டின் அச்சானின் கூட சொல்லலாம், உழவும் நெசவும், அதை பற்றி வந்து பிரதமர் வந்து பேச தவறியதே இல்லை. எந்தெந்த பகுதிகளில் என்ன மாதிரியான விளைபொருட்கள் வந்து நல்ல விளைச்சல் கண்டிருக்கு, அந்த விளைச்சலுக்காக வந்து விவசாயிகள் வந்து படக்கூடிய அந்த அரும்பாடு, அதுக்கப்புறம் நவீன தொழில்நுட்பங்களை எப்படி விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நெசவாளர்கள் எப்படி நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கொள்ளலாம், அவங்களுடைய பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?
0: இது வந்து ஒரு கண்டினியூஸான ஒரு ப்ராஜெக்டாக அவர் பண்ணியிருக்காரு. அதாவது என்னன்னா, நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரயில்வேல வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் ஒன் பிளேஸ் ஒன் ப்ராடக்ட், அதாவது உற்பத்திக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் மட்டுமில்லை, அதை சந்தைப்படுத்தி கொண்டு வந்து அவர்கள் அங்கே ஆர்டிசன்ஸ், அந்த நெசவாளர்களோ இல்லை கைவினைஞர்களோ, அவர்கள் வந்து தங்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்குவதற்கும் இந்த மாதிரியான இடங்களை வந்து அவர் உருவாக்குறார். அப்போது இந்த என்டையர் ஃபுல் செயின் வந்து அவர் உருவாக்குறார். இங்கே விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விதமான ஆலோசனைகள், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய நிதியுதவி, அவர்கள் அதை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், எப்படி நீங்கள் வந்து அவர்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும், இதன் மூலமாக என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும், இதெல்லாம் இந்த பக்கம் சொல்கிறார். அதுக்கப்புறம் சந்தையை கொண்டு வரார். சந்தையிலேருந்து அவர்கள் எப்படி உற்பத்தியை கொண்டு போக வேண்டும், எந்த சந்தைகளுக்கு கொண்டு போக முடியும், என்ன விதமான விளைபொருட்கள் வந்து சந்தையில் விற்பனையாகும், அவை வெளிநாட்டுக்கு போக முடியுமா, உள்நாட்டில் இருக்க முடியுமா, என்ன விதமான வாய்ப்புகளை வந்து கொண்டிருக்கின்றன, அப்புறம் அதுக்கு நேரடியாக சந்தை வாய்ப்புகளை உருவாக்குவது, அது வந்து நீங்கள் இது அத்தனையுமே தன்னுடைய இந்த உரைகளில் பல இடங்களில் சுட்டிக்காட்டி கொண்டே வருகிறார். விவசாயிகளை முற்றிலுமாக ஒரு தனிய துண்டாக நம்ம வந்து வைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தை போய் நம்முடைய இந்த நேஷனல் வேல்யூ செயினுக்குள்ள அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்து இணைக்கிறார். நெட்வொர்க்கை வந்து ஒழுங்குபடுத்தி நாம் அவர்களை மீண்டும் வந்து காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு தேவையான ஒரு பண வரவை உருவாக்கி தர வேண்டும், அதே சமயத்தில் அவருடைய செய்யக்கூடிய விவசாயத்தையும் அவர்கள் செய்யக்கூடிய உற்பத்தியையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அதையும் இதையும் சேர்க்கும் போது என்ன விதமான ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்குது, நெட்வொர்க் கிடைக்குது, எப்படி அதை செய்ய முடியும், இதைத்தான் அவர் மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் தன்னுடைய உரைகளில் பல்வேறு சமயங்களில் அவர் சொல்கிறார். அப்போ அரசாங்கம் அதற்காக செய்யக்கூடிய என்னென்ன புதிய நடவடிக்கைகள் இருக்கின்றனவோ, திட்டங்கள் இருக்கின்றனவோ, அவற்றை வந்து முன்னிலைப்படுத்தி பேசுகிறார். அப்போ நமக்கு வந்து ஈஸியாக புரியுது. அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சட்டன் கண்ணெதிரில் ஒரு எந்த ஒரு பெரிய ஸ்டேஷனுக்கு போனாலும் அந்த உள்ளூர் பொருட்களை நம்ம அங்கே பார்க்குறோம். பெரும்பாலும் வெளிச்சந்தையில் அது கிடைக்காமல் இருக்கின்றன, அவர்களே நேரடியாக அங்கே வந்து வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும்போது அவர்கள் வந்து அங்கே மார்க்கெட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து காதால் கேட்குறோம். பிரதமர் சொல்வதைக்கு நேராக போய் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம கண்ணெதிரிலேயே நம்ம பார்க்குறோம். இப்போ பணங்கள் கண்டு அல்லது ஏதோ ஒரு நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் கூட நீங்கள் எங்கே கிடைக்குதோ இல்லைனா கிடைக்கலையோ நம்ம யோசித்த போது ரயில்வே ஸ்டேஷன் போனால் அது கிடைக்குது. அப்போ நீங்கள் பார்க்கும்போது ஆக இது வந்து பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு, அதை பற்றி நம்ம இங்கே போனால் கிடைக்குது. நமக்கே வந்து ஒரு ப்ராடக்டை நோக்கி புஷ் பண்ணுறதும் அந்த என்ன விஷயங்களை வாங்கணும் கொள்ளணும்ன்றத பற்றி பேசும்போதும், இப்போ கதரை பற்றி நிறைய சமயம் பேசுகிறேன், அந்த கதரை பற்றி உற்பத்தியை பற்றியும் கதருடைய பொருட்களை பற்றியும் பேசும்போது நாமளே அது ஒரு கதர் சந்தைக்குள்ளே போகும்போது இதெல்லாம் நம்ம காதலி ஏற்கனவே விழுந்திருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் புதுசாக நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் அங்கே கண்ணெதிரில் நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு கம்யூனிகேஷனை வந்து பிரைம் மினிஸ்டர் எப்படி பண்ணியிருக்காருன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆர்டிசன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள், இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள், இவங்க அத்தனை பேருக்கும் ஒரு பிராண்ட் அம்பாசிடராக பிரைம் மினிஸ்டரே மாறிட்டாரு அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்லணும்.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அரங்கிசை, டிவி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், வி நடேசன் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ கணேச சரணம், பாபநாசன் சிவன் பாடல், ராகம் திலங், ஆதி தாளம்.

அரங்கிசகில் டிவி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், வி நடேசன் அவர்கள் மிருதங்கம். அம்பநாது பல்லவி கோபாலையர் இயற்றியது. தோடிராகம் ஆதிதாளம்.

அரங்கிசைகள் இதுவரை டி வி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், வி நடேசன் அவர்கள் மிருதங்கம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:45 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸோடு. கேட்டு ரசிக்க போற நிகழ்ச்சி நட்சத்திர கீதங்கள். இன்னைக்கு நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமாவின் கௌபா என்று அழைக்கப்படக்கூடிய நடிகர் ஜெய்சங்கர் நடித்த திரைப்படத்தில் இருந்தாங்க பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். இதோ கேட்டு இணைந்திருங்கள். இடைநில்லா இன்னிசையை.

0: பார்த்து கொஞ்சம் பேச வந்தால் எத்தனை கோபம்.
1: அங்கே பார்த்தது போதும்,
0: பழகிய பின் பிரிவதென்றால் எத்தனை பாவம்.
1: என் பெண்மைக்கு லாபம்,
0: தெய்வம் வந்து சாட்சி சொன்னால் கோபம் தீருமா.
1: தெய்வம் பொய்யும் கூறுமா.
0: கைகளிலே

நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில நடிகர் ஜெய்சங்கர் நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம் நேயர்களே. தொடர்ந்து நாளை நமது ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளையும் அதன் ஒலிபரப்பு நேரத்தையும் நிகழ்ச்சியும் நிரமமாக கேட்கலாம். நாளை காலை மணி 5:45 நாளைய நிகழ்ச்சிகளுக்கான ஒலிபரப்பு ஆரம்பமாகும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலை 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கொய்யா சாகுபடி குறித்து பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து காலை 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 7:00 மதுரத்தென்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும், 7:25 நலமாய் வாழ. காது மூக்கு தொண்டைகளில் ஒவ்வாமையினால் ஏற்படும் மூக்கடைப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு நிபுணர் டாக்டர் ப ராஜசேகரன் அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல், காலை 8:00 கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன் மேனால் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்குகிறார் முனைவர் ஜே ஹரிபாஸ்கர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சனாகும், 8:30 சக்தி உலா அபயம் அருளிடும் அம்பிகை, ராமநாதபுரம் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம் பிரியால் சமேத வல்மிகுநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரம் நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். காலை 8:45 மதுரத்தென்றல், 9:00 அரங்கி இசை நவராத்திரி இசை விழா, சவித்த ஸ்ரீராம் வாய்ப்பாட்டு, ஆர் சுவாதி ஸ்ரீ வயலின், JP சூர்யா நம்பீசன் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி

சாய்ராம் மோசிங். காலை 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு மதுர தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை. இதில் சஞ்சய் சுப்பிரமணியன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி. கலாமின் பார்வையில் பெண்கள் உரை வழங்குபவர் ரீட்டா அர்ஜுன் மேரி அவர்கள். பண்பாட்டை விதைக்கும் நவராத்திரி, உரை வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 2:15 மதுரை தென்றல், 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு எமது நிலையத்தின் பகல் நீள ஒளிபரப்பு நிறைவு பெறும். மாலை ஒளிபரப்பு மாலை 5:27 துவங்கும். அதனைத் தொடர்ந்து 5:30 மதுரை தென்றல், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் தூள் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 மாவட்ட செய்திகளில் நாமக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணைச்சேரி. அதைத் தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி, இயற்கை வழி வேளாண்மை நேர்முகம், திருவள்ளூர் மாவட்டம் குப்பகண்டிகை இ சண்முகம் அவர்கள். மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டூர் பி ஹென்றி அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:00 செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:05 மதுரை தென்றல், 8:30 நலமாய்வாள ஹோமியோபதி மருத்துவத்தில் நோய்க்கான தீர்வுகள், மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் யாசிக் இப்ராஹிம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:15 மதுரை தென்றல். 9:30 நாடகமலர் நிகழ்ச்சியில் நம்பிக்கை சிறகு நாடகம், எழுதியவர் மதுரை முரளி, அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம். அதனைத் தொடர்ந்து 10:00 நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகை சவுகார் ஜானகி அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். முன்னிரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நாளை 11:10 நாளைய நிகழ்ச்சிகளுக்கான ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதுவரை கேட்டோம் நாளை நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளையும் அதன் ஒலிபரப்பு நேரத்தையும் நிகழ்ச்சியும் நேரமுமாக. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஜசே கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.